இன்று செகே ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் திங்கட்கிழமை. நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஸ்வனி கரைக்கால். வீசும் தென்றலோடு விடியும் காலை, விரியும் மலர்கள் சொரியும் மனம், ஒளிரும் கதிரவனால் மிளிரும் பொழுது, இந்த பொழுது தொடங்கி மலரும் மகிழ்வுகள் தொடர்ந்து பெற்றிட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. குணமென்னும் குன்றி ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பவிற்கான விளக்கம் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்று பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். குணமென்னும் குன்றி ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், திருவாரூர் சீமா டெசில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நேரில் இன்று காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நிலைமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர், தோல் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரில்

0: விளக்கம் தருகிறார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் அறுப்பத்துக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க. ஒழுக்கம் உயர்வு தரும் என்ற தலைப்பில் விளங்குவோர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரியசன் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும் அது. விளங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 கரைகள் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தயர். பங்கேற்கும் சிறுவன் கே காமேஸ்வரன் அவர்கள் கமலேஸ்வரன் அவர்கள். 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்ஸ் வழங்கும் மாப்புள்ளி மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காலை காம்போ நிகழ்ச்சியினுடைய பொது விநாயகர் அல்ல எட்டு மணிக்கு தொல்லி வரும் பட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்ஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் மகாராஜா செல்சன் ரெடிமேட்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் தொல்லி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டிசன்ஸ் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தொல்லி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வரும் நலமாய் வாழ் பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல்நிலை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். இன்று காலை 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம் நம்பிக்கையின் வலிமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே கமலேஸ்வரன் அவர்கள். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்துபவர்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் அன்புடன் அரைக்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ட பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் அருணா ஷாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட். 3:30 திருவாரூர் மகாராஜா சிங்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சின். 4:00 திருவாரூர் சீமாட்ட சிங்சன் தேநீர் நேரம் நேர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். இன்று மாலை 5:00 நாச்சியர்கள் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவர நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை கேட்கலாம். 6:20 நாச்சியர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும் அது. வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 கரைக்கால் உங்கள் கரை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் கரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசர் டாக்டர் ஸ்ரீ சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசைத்துறையை. இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்டிசி காவிரியஸ்டின் உழவர் அரங்கம் வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாடி பனகாட்டாங்குடி எம் வீராசாமி அவருடன் நேரமும் கேட்கலாம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காட்சி வருங்காலம். 8:30 திருவாரூர் மகாராஜா சில்சன் ரெடிமேட்ஸின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்தி. 9:15 பொன்னையின் செல்வங்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Indian Space Research Organization says it has successfully carried out 3 major tests of the Gaganyaan crew module systems. The first test pertained to ensuring an upright position for the crew module after splashdown in the sea, considered one of the most important crew safety requirements. The second test involved examining the separation of the umbilical mechanism that serves as a link between the crew module where astronauts live and the service module, which provides power and propulsion. The third test validated the structural integrity of the crew module during the apex cover separation event. The apex cover protects the parachutes and associated subsystems during the mission. 5 Indian students have won gold medals at the 56th International Physics Olympiad 2026, which was held at Bucaramanga in Colombia from 4th to 12th of this month. These young physicists have brought immense pride to the nation by delivering an extraordinary performance. The gold medal winners are Kanishk Jain from Pune.

0: நேரம் காலை 6:10
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை

0: எனக் காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள், அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலரினும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை, கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்கச் செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அகஸ்வினி கரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்த இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக எஸ்.பி. பாலசுப்ரமணியன் பாடிய பாடல் பத்மத்வ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும், கரைகள் பண்பலை 100.3. ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை ஹேமா ஜான் பாடியது.

0: இதுவரை நேரலின் செவினுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகள மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஸ்வனி கரைகால் நேயர்கள் கட்டவிருப்பது கரைக்கால் ஓய்ந்திசை காவிரி சிற்கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு
1: மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சிகளின் ஒரு கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்
5: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 29ஆம் நாள் திங்கட்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா சுபாக்கா, என்ன பொங்கடி இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற? என்ன இது, கோழி குஞ்சா?
8: நல்லா பாருங்க, இது காடை குஞ்சி.
7: கோழி கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
8: என்ன இருக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே ரெண்டு முறையில வளர்க்கலாம். ஒன்னு ஆழ்கூள முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூள முறை மூலமா வளர்க்கிற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
7: அப்ப கூண்டு முறையில,
8: இந்த கூண்டு முறை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
7: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
8: சரியா சொன்னீங்கக்கா, காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும். இன்னும் சொல்ல போனா ஒரே மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
7: இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
8: சொல்ற சொல்ற சுபாக்கா. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காடை வளர்ப்புல என்னன்னா, சுத்தமான குடிநீர் எப்போதும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணுமா. ஒளியும் வெப்பநிலை பராமரிப்பு தான். அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு வளர ஆரம்பிக்கும் போதே தேவையான வெப்பம் வெளிச்சம் இருக்குதான்னு கவனிச்சுட்டு வரணும்.
7: இதுக்கு தீவனம் எப்படி பொங்கடி?
8: பொதுவா காடைகள்னாலே அதிக புரத தேவைப்படுமா. அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு 27% புரதமும், பெரிய காடையா இருந்துச்சுன்னா 24% புரதமும் உள்ள தரமான தீவனம் கொடுக்கணுமா. காடை குஞ்சுக்கு தீவனமா அசோலா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இது மாதிரி பசுந்தீவனங்களா சேர்த்துக்கிட்டோம்னா காடை இறைச்சி ரொம்ப சுவையா இருக்குமா. 5 வாரம் கழிச்சு காடை நல்ல பெருசா வளர்ந்துடுமா. தன்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்குமே அதிகபட்சமா 400-500 கிராம் தீவனத்தை மட்டும்தான் இதை சாப்பிடுமா. இதனால தீவன செலவு குறைவா தான் இருக்கும். அப்புறம் ஆண் காடை குஞ்சுமே தேர்ந்தெடுத்து வாங்கணும்க்கா, இனப்பெருக்கத்துக்கு. ஏன்னா ஒரு ஆண் காடைக்கு 2-3 பெண் காடைகள் விகிதத்துல கூண்டுல அடைக்கணுமா. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், காடை பொதுவாவே மாலை நேரத்துலதான் முட்டை போடுமா, அதுவும் 3-6 மணி வரைக்கும்.
7: அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம முட்டைகளை எடுக்கணும்.
8: ஆமாக்கா, அந்த முட்டைகள்

0: சேகரிச்சு சுத்தமாவும் பாதுகாத்து வைக்கணும்.
1: எல்லாம் சரி பூங்கொடி, விற்பனை எப்படி பண்றது?
0: விற்பனை தானே, பெண் காடை 6-7 வார வயதுலயே முட்டையிட ஆரம்பிச்சிருமா. வருஷத்துக்கு 250-300 முட்டை வரைக்கும் போடுமா. அத நீங்க முட்டையாவும் விற்பனை செஞ்சிடலாம், இறைச்சியாவும் விற்பனை செஞ்சிடலாம், இல்ல காடை குஞ்சா கூட விற்பனை செஞ்சிடலாம். நீங்க காடை இறைச்சிக்கு உள்ளூர் சந்தையிலே நல்ல வரவேற்பு இருக்குக்கா நம்ம ஊர்ல. ஏன், காடை முட்டைக்கும் தான். அதான் நீங்களே சொன்னீங்களேக்கா, நம்ம ஊர் இறைச்சி கடையில பாத்தேன்னு.
1: ஆமா பூங்கொடி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசட் கரைக்கால் சேகரிசன் நியூஸ் சேகரிசன் உழவர்களுக்கு வழங்கியூர் ஓஎன்ஜிசி காவிரியசட் கரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கால் சேகரிசன் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அகஷ்வனி கரைகால்
1: சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
0: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் கேட்கப்பட்டிருப்பது ஸ்ரீ எழிலம்பல் சித்தபாபாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது நிகழ்ச்சி. வழங்குவோர் செலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
7: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமேக்ஸ். வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமேக்ஸ்.
11: இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
12: வணக்கம். நாம சாதாரணமா பேசும் போதெல்லாம் என் நேரம் என்போம். உண்மையிலேயே நாம் யார் என்பதை நிரூபிக்கும் ஒவ்வொரு செயலும் நாம் பயன்படுத்தும் நேரத்தில் தான் இருக்கிறது. உலகில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துவதை பொறுத்து அவர் சாதனையாளராகவோ சாதாரண மனிதனாகவோ உருவாகிறார். உலகத்தில் இழந்ததை மீண்டும் பெற முடியாததில் உயிரும் நேரமும் மிக முக்கியமானவை. காலம் பொன் போன்றது என்பார்கள். நேரத்தை உங்களால் பத்திரப்படுத்த முடியாது. நொடிமுள்ளின் வேகத்தில் நீங்கள் ஓடும்போது நேரம் உங்கள் காலடியில் கிடக்கும். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்கிறது வள்ளுவம். உரிய நேரத்தை பயன்படுத்தி சரியாக செயல்பட்டால் உலகையே அடையலாம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது பற்றிருந்தால், வெற்றியின் மீது அக்கறை இருந்தால், உங்கள் நேரத்தை நீங்கள் சிறப்பாக கையாளுவீர்கள். உழைக்கும் காலத்தில் நீங்கள் சோம்பி திரிந்தால் ஓய்வெடுக்கும் காலத்தில் உழைக்க நேரிடும். நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் பலருக்கு புதையலை போன்றவை. அரை மணி நேர தாமத

0: நிமிடத்திற்கு பின் தேர்வரை சென்ற மாணவனிடமும், சில நிமிட தாமதத்தால் பயணத்தை இழந்த பயணியிடமும், சில நொடிகள் தாமதத்தால் பரிசை இழந்த ஓட்டப்பந்தய வீரரிடமும் நேரத்தின் மதிப்பை கேட்டு பாருங்கள். ஒரு வேலையை முடிப்பதற்கான நேரத்தை திட்டமிட்டு வரையறுத்து கொள்ள வேண்டும். திட்டமிடலும் அதற்கான தயாரிப்பு முறையும் எந்த ஒரு கடினமான வேலையிலும் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். காலத்தின் மதிப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு மாணவன் காலத்தை எப்படி கையாள்வது என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர், உங்கள் எல்லோருடைய வங்கிக் கணக்கிலும் தினமும் 86,400 ரூபாய் பணம் செலுத்தப்படுகிறது. அந்த பணத்தை நீங்கள் அன்றே செலவு செய்ய வேண்டும். மறுநாள் அந்த பணம் கணக்கில் இருக்காது. அடுத்த நாளுக்கு மீண்டும் 86,400 ரூபாய் பணம் வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவோம் என்று கூறினர். அப்போது ஆசிரியர், கடவுள் எப்போது வேண்டுமானாலும் பணம் போடுவதை நிறுத்திவிடுவார். இப்போது அந்த பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்டார். மாணவர்கள் எல்லோருமே பயனுள்ள செலவுகளை மட்டுமே செய்ய விரும்புவதாக கூறினர். அப்பொழுதுதான் ஆசிரியர் விளக்கினார், அந்த 86,400 என்பது ஒரு நாள். 86,400 வினாடிகளை கடவுள் நாளொன்றுக்கு உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கிறார். அதை அன்றே நீங்கள் செலவழிக்கிறீர்கள். எப்படி என்பதில்தான் உங்கள் முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கிறது. உழைத்து முன்னேற பயன்படுத்துங்கள். நற்செயல்களை செய்யுங்கள். அது உங்கள் எதிர்காலத்தின் முதலீடு. நாமும் நம்முடைய 86,400 எப்படி செலவு செய்வது என்று சிந்திப்போம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ எழுதம்பாள் சித்தாபாமாவின் விடங்களூர் என்னை வழங்கிய
2: சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இணையச்சி வழங்கியோர் சலிதாம்பாள் சித்தாபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
1: இணைவேஷ் இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இணைவேஷ் இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: இது காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான

0: தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய ஐந்து ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் மூன்று நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலங்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு

ரட்நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அகஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாபின் பசுந்தளியின் ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நகைச்சுவழியின் ஓர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின்

0: அழகை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கே கமலீஸ்வரன்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: கீழோடுதுறை.
0: சரிங்கப்பா, எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
1: ஜிபிஎஸ் கீழோடுதுறை 3rd ஸ்டாண்டர்ட்.
0: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: எங்க பாடுங்கள?
1: குட்டி குட்டி முயலே, குதித்து ஓடும் முயலே, சின்ன சிறு முயலே, சிரித்து வாவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட வாவா முயலே, கிழங்கு தருவேன் முயலே, அன்பாய் நாமம் பழகலாம், ஆடி பாடி மகிழலாம், கொட்டும் மலையை பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், பம்பரமிட்டு மகிழலாம், பட்டமிட்டு பார்க்கலாம். அடுத்ததான் நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்களேன் பாப்போம்.
1: அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தலாம், ஆதி பகவன் முதல் தே உலகு, கற்றதுனால் ஆய பயனின்குள் வாளறிவன் அற்றா தொழாரணி, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீடுவாழ்வார், தனக்குமே இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லார், மனக்கவலை மாற்றல் அறிது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிந்தெல்லின் தான் நல்கா தாகிவிடின், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்கும் மேல் வானோக்கும் இன்று, ஐந்தவித்தான் ஆற்றலாகல் விசும்புலால் கோமான் இந்திரனே சாலுங்கரி, சேகரிய செய்வா பெரிய சிறிய சேகரிய சேகலாதா, சுவே ஒளி ஊர் ஓசை நாற்றமின்றி ஐந்தின் வகை தெரிவான், கட்டே உலகு நிறைமொழி மாந்தல் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும், உண்மையின் முதல் என்றால் வெகுளி நனமையும் காற்றல் அறிது, கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் காலை வழங்கா தலை, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இரவன் அடி சேராதார்.
0: சுப்ரா, திருக்குறள் எங்ககிட்ட சொன்னீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? திருக்குறள் எழுதினவங்க யாரு?
1: திருவள்ளுவர்.
0: சரியா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு டாக்டர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, இல்ல போலீஸ் ஆகணுமா? நீங்க
1: போலீஸ்.
0: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: தப்பு செய்யறவங்களை கண்டிச்சுக்கணும், நல்லது செய்யறவங்களை ஒழுங்கா பாத்துக்கணும்.
0: வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இணையச்சி வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மொழி விலை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் இணையச்சி இணைந்து வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேரம் 7 மணி.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
10: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
11: என்ன மாப்பிள, மாடசாமியும் நீங்களும் ரொம்ப சோர்வா வரீங்க. என்ன மூட்டை தூக்கியாவது காசு கொண்டு வரேன்னு போனீங்களே, வேலைக்கு போனீங்களா, மூட்டை தூக்குனீங்களா, சம்பாதிச்சு ஏதாவது காசு கொண்டாந்துருக்கீங்களா?
6: ஒரே நேரத்தில் இத்தனை கேள்வி கேட்டேன்.

0: நாங்க எதுக்கு மாமி பதில் சொல்ல முடியும்?
1: சரி, ஒவ்வொரு கேள்விக்கே பதில் சொல்லுங்களா மாப்ள?
0: மாமி கேட்டிருக்கிறது ஒரு கேள்வியா ரெண்டு கேள்வியா? நாங்க பதில் சொல்றதுக்குள்ள பாதி தம்பு போயிடும்.
2: மாமா, காலையில தானே ஒரு இடி இட்லியும் ஒன்றரை குண்டா சாம்பாரும் சாப்பிட்டு போனீங்க, என்னமோ ஒரு மாசம் சாப்பிடாதவங்க மாதிரி பேசுறீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு காபி தானே வேணும்? இந்த கொண்டு வர.
0: பரவாயில்லையே, இந்த மாமாவோட மனசு புரிஞ்சு நான் காப்பி கேட்காமலே காப்பி கொண்டு வரங்கறிய. சரி சரி, கொண்டு வா. அப்படியே மாடசாமிக்கு சேர்த்து கொண்டு வா.
3: ஆமாம் சோழி, எனக்கும் ரொம்ப கழப்பா இருக்கு, மச்சானை குடுக்காதோட எனக்கு ஒரு டம்ளர் சேர்த்து எடுத்துருவா.
1: சரி மாப்ள, காப்பி குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு நாலு காசு கொண்டாந்துருக்கீங்களா இல்லையா, அத முதல்ல சொல்லுங்க.
0: சொல்ற மாமி சொல்றேன், அந்த சோக கதைய இப்பவே சொல்றேன்.
1: அக்கா போனா போயிட்டு போது, மாப்பிள்ள வந்து உட்காந்து கொஞ்சம் காப்பிய குடிக்கட்டும், அதுக்கப்புறம் கேப்போம்.
0: ஆயிரம் தான் இருந்தாலும் என் சின்ன மாமி மாதிரி ஆகுமா?
2: மாமா, பணம் கொடுத்தா பெரிய மாமி மாதிரி வருமான்னு சொல்றீங்க, பலகாரம் கொடுத்தா சின்ன மாமி மாதிரி ஆகுமான்னு சொல்றீங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே மாமா.
0: என்ன புரிஞ்சுக்க என்னாலயே முடியல, என்ன பத்தி யாரால புரிஞ்சுக்க முடியும்?
1: மாப்ள, நீங்கதான் அப்படி நினைச்சுட்டு இருக்கீங்க, உங்களை புரிஞ்சுக்காமலா நான் என் பொண்ண கொடுத்தேன், எல்லாம் உங்களை பத்தி புரியும். முதல்ல சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லையா, அத சொல்லுங்க.
3: அம்மா, நாங்க இன்னைக்கு சம்பாதிக்க போனது ஒரு பெரிய கதை, அத பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டுக்கலாம்.
1: இன்னைக்கு பூரா சொன்னா அத யாரு கேப்பா? சொல்றத கொஞ்சம் சுருக்கமா அஞ்சு நிமிஷத்துல சொல்லி முடியுமாடு சாமி.
3: அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லம்மா, மச்சானே அதை சொல்லுவாரு, நீங்க கேட்டுங்க.
2: சொல்லுங்க மாமா சொல்லுங்க, அந்த சோக கதைய சுருக்கமாவே சொல்லுங்க.
0: சரி சொல்றேன், முதல்ல காப்பிய கொண்டாங்க, குடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன்.
2: காப்பிய கொண்டாந்து உங்க பக்கத்துல வச்சு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் நீங்க அதை எடுத்து குடிக்கலையா மாமா?
0: ஓ அப்படியா, எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல. ஆமா, இந்த காப்பி ஐய, அதுல ரெண்டு ஈ கிடக்க, இதை எப்படி குடிக்கிறது?
3: அதை எடுத்து தூரம் போட்டுட்டு குடிங்க மச்சான், இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா?
0: மாரசாமி, அதெல்லாம் இங்க மாமிட்ட எல்லாம் சொல்லாத, அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சின்ன போயிடும். நான் வேலை செய்யும் போது நீ என்னமோ டீ வாங்கிட்டு வந்தது உண்மைதான், அந்த டீல நாலு ஈ கிடந்தது உண்மைதான், அதை எடுத்து போட்டு நான் குடிச்சதும் உண்மைதான், அதெல்லாம் இங்க சொல்லலாமா?
3: அதெல்லாம் இருக்கட்டும் மச்சா, நாம வேலை செஞ்ச லட்சணத்தை அம்மா கிட்ட கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
0: சரி சொல்றேன் பெரிய மாமி. அதாவது
1: மாப்ள, நான் உங்க பெரிய மாமி தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு இழுவ, சீக்கிரம் சொல்லுங்க.
0: சொல்றேன் மாமி. அதாவது
1: மாப்ள, இத முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க, மறுபடியும் வேண்டாம் சொல்லுங்க.
0: சொல்றேன் மாமி. அது என்னன்னா,
2: மாமா அதாவதுங்கறதும் அது என்னங்கறதும் ஒண்ணுதான், நீங்க முதல்ல கதைய சொல்லுங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நான் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போனேன், அங்க என்ன வேலை இருக்கும்னு கேட்டோம். உடனே அவங்க மூட்டை தூக்குற வேலை இருக்குது, வரீங்களான்னு கேட்டாங்க. சரி, மாமிகிட்டதான் மூட்டை தூக்கியாவது சம்பாரிச்சு கொண்டு வரேன் சொல்லிட்டு வந்துட்டமே, செய்வோம்னு ஒத்துக்கிட்டேன். எங்க முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு கேட்டேன். உடனே இதோ அந்த வண்டியில இருக்க மளிகை ஜாமான்லாம் அதெல்லாம் கொண்டாந்து வையின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு மூட்டைய போய் தூக்குனேன். ஒரு மூட்டை வெல்லம், ஒரு மூட்டை மைதா, ஒரு மூட்டை கள்ளமாவு நினைக்கிறேன், எல்லாத்தையும் கொண்டாந்து அடுக்கணும் மாமி.
1: அந்த மூட்டையை கொண்டு வந்து அடுக்கினதோட வேலை முடிஞ்சிருச்சா? சம்பளம் கொடுத்தாங்களா?
0: அது எப்படி, அந்த மூட்டையை கொண்டாந்து கடைக்குள்ள வச்சுட்டு அப்புறம் அந்த முதலாளி என்ன சொன்னாரு, கள்ளமாவு மைதா மாவு இதெல்லாம் பிரிச்சு பாக்கெட் போடணும்னு சொன்னாரு. சரி அப்படின்னுட்டு முதல்ல மைதா மாவு மூட்டையை பிரிச்சேன். பிரிச்சு ஒரு பாக்கெட்டை எடுத்து போறதுக்குள்ள ஒரே வேர்வை தாங்க முடியல, மேலே பார்த்தா ஃபேனு. போட்டேன், போட்டுக்கிட்டு அல்றதுக்குள்ள மூட்டையில இருந்த மாவு பாதி அந்த கடை முழுக்க பரவி போச்சு மாமி.
2: மாவு மூட்டையை பிரிச்சு வச்சுக்கிட்டு மேல பேன போட்டா பறக்காம இருக்குமா மாமா? என்ன மாமா நீங்க?
0: நான் தான் மாப்பிள மன்னார்சாமி மாமா தான். அது இருக்கட்டும், எனக்கு வருத்தது எனக்கு இல்ல தெரியும், ஒழுக்கம் தாங்க முடியாம பேன போட்டேன். அது என்னன்னா மாவு பறந்து போச்சு.
1: அது சரி மாப்பிள, மாடசாமி தான் கூட இருந்தானே, அவன் எதுவும் உங்களுக்கு ஒத்தாசம்?

0: இல்லையா?
1: அது ஏன் கேக்குறீங்க மாமி? மாடசாமி கதை பெரிய கதை.
2: உங்க கதையே பெரிய கதைன்னு சொன்னீங்க, அண்ணனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்கா சொல்லுங்க.
1: அது ஒண்ணு இல்ல மாமி, வேலைக்கு சேர்ந்தோன்ன மூட்டையை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் வெள்ள மூட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு மைதா மாவு மூட்டையை தூக்கி மாடசாமி முதுகுல வச்சேன், அவ்வளவுதான். தம்பி பொடக்குன்னு இடுப்பு ஒடிஞ்ச மாதிரி கீழே உட்காந்துட்டான், அவ்வளவுதான். அப்பா சாமி என்னால தூக்க முடியாதுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான். சரி அப்படின்னு கூப்பிட்டு, எப்பா நீ மூட்டையெல்லாம் தூக்க வேணாம், எனக்கு அப்பப்ப களைப்பு ஏற்படணும், போய் டீ காபி வாங்கியாந்து கொடுக்கறது என் கூட இருன்னு சொன்னேன். சரி மச்சான்ட்டு கூட இருந்தான், அவன் ஒண்ணுமே செய்யல மாமி.
3: என்ன மச்சான், டீ காபி வாங்குறது சாதாரண வேலை சொல்லிட்டீங்க, நீங்க மூணு வாட்டி மூட்டை தூக்கிறதுக்குள்ள நான் ஆறு வாட்டில ஹோட்டலுக்கு போய் காபி வேணும் உங்களுக்கு.
1: சரி சரி, இதெல்லாம் போய் கோபப்படாத, சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன்.
2: அப்புறம் முதலாளி என்ன சொன்னாங்க மாமா?
1: என்ன சொன்னாரு, ஏன்யா இப்படி இருக்கிறீங்க, இத மாதிரிலாம் வேலைக்கு வச்சுக்கிட்டா நான் நாளே நாள கடையை மூடிட்டு ஊட்ட பக்கம் போக வேண்டியதான், ஒழுங்கா வேலை பாருங்க ஐயான்னு சொன்னாரு. சரி அப்படின்னு மாவுலாம் கூட்டி அள்ளி முடிச்சுட்டு மறுபடியும் ஃபேனை போட்டுக்கிட்டு வெள்ள மூட்டைய பாக்கெட் போடுவோம்னு உட்காந்தேன். அப்புறம் ஒரு யோசனை, ஒருவேளை ஃபேனை போட்டா வெள்ளம் கரைஞ்சி போட்டா என்ன பண்றது, அதனால இயற்கை காத்துல வச்சுக்கோன்னு அந்த மூட்டையை லேசா நவச்சிட்டு போய் கடையோட கொல்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு பாக்கெட் போட ஆரம்பிச்சேன்.
2: அதுல ஒண்ணு பிரச்சனை இருந்திருக்காது, அப்புறம் நல்லா தானே பாக்கெட் போட்டுருப்பீங்க.
1: அங்கேயும் எனக்கு ஒரு வில்லங்கம் ஏற்பட்டுச்சே, நான் வச்சிருந்தது கொல்ல பக்கங்கிறதுனால தட்டுமுட்டு ஜாமான் கழுவுற தண்ணியெல்லாம் அந்த வழியா தான் ஓடும் போல இருக்கு, அது தெரியாம அங்க வச்சிருக்க யாரோ வந்து அங்க சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவ அந்த தண்ணியெல்லாம் வெள்ள மூட்டை கடையால ஓடி பாதி வெள்ளம் கரைஞ்சு பக்குன்னு உக்காந்து போச்சு.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மாமா பஞ்சு விக்க போனா காத்தடிச்சுட்டான், உப்பு விக்க போனா மழை பெஞ்சிச்சான், அந்த கதை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு பொருந்தும்.
1: இந்த கதையை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருந்தா இப்போ நான் இந்த கதையை சொல்ற அவசியம் இருந்திருக்காது.
0: எப்படியோ மாப்பிள்ள, நீங்க காசு கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா?
1: என்ன மாமி நீங்க, நான் எவ்வளவு அவசரப்பட்டு அங்க இருந்து வந்திருக்கிறேன், காசு கொண்டு வந்தியா காசு கொண்டு வந்தா கேட்டுக்கிட்டீங்க, அந்த காசு எல்லாம் எப்படி செலவழிஞ்சிச்சுன்னு மாடசாமி கிட்டே கேளுங்க.
3: மாமா சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல அவருக்கு காப்பி வாங்கி கொடுத்தான்ல, அந்த கணக்க முடிச்சிட்டு போவோம்னு கூப்பிட்டேன், அவரும் வந்தாரு. ஆனா ஹோட்டல்காரர் சொன்ன காசு மாமா வாங்கின சம்பளத்தோட 2 ரூபாய் கூட. அப்புறம் என்ன பண்றது, என் பைக்குள்ள கிடந்த 2 ரூபாய் சேர்த்து போட்டு கணக்க முடிச்சுட்டு வந்துட்டோம்.
0: ஆக மொத்தம் இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு காப்பி குடிச்சு காசை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க, நல்ல மாப்பிள்ள நீங்க.
2: எப்படியோ மாமா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் சரி வராது, வேற என்ன வேலை செய்யறதா உத்தேசம்?
1: அதான் சொல்லி நானும் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், நீ சரியா கேட்டுட்ட. அதாவது நம்ம உள்ளூர்ல எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் 10 பைசா தேர மாட்டாங்குது, அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்.
2: என்ன மாப்பிள்ள முடிவு?
1: ஒண்ணு லட்சணம் மாமி, நான் வந்து ஃபாரின் போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன்.
3: மச்சா மச்சா, ஃபாரின் நீங்க போற மாதிரி இருந்தா இன்னும் கூட்டு போங்க மச்சான், நானும் உங்க கூட வந்துடுறேன்.
1: எதுக்கு, அங்க வந்து சுத்தி பாக்கவா?
3: என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டீங்க, அங்கெல்லாம் பட்டனை தட்டி விட்டாலே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுவோம்ல, அது மாதிரி நாமளும் பட்டனை தட்டிட்டு நிறைய சம்பாதிக்கலாம்ல.
1: சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஃபாரின் போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன பெரிய மாமி, நான் ஃபாரின் போவா?
0: மாப்ள என்ன ஆள உடுங்க மாப்ள, உள்ளூர்ல நீங்க வேலை செய்யறதுக்கு முதலீடு கொடுத்து என் காசெல்லாம் காலி ஆயிட்டு, இனிமே நீங்க வெளிநாடு போறதுக்கு காசு கேட்டீங்க, என்னால முடியவே முடியாது.
1: என்னமோ எப்படி சொல்லிட்டீங்க, நம்ம அள்ளிராணி போய் எவ்வளவு சம்பாரிச்சு உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கு, அதை வச்சுதானே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நானும் போய் சம்பாரிச்சேன்னு வச்சுங்களேன், நிறைய உங்களுக்கு காசு சேரும். அப்புறம் மாடசாமி வேற வர்றாங்கண்ணா, அவனோட சம்பாரத்தியமும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு காசு அப்படியே ஜாலியா செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் மாமி.
0: அட நீங்க வேற மாப்பிள்ள, உள்ளூர்ல வேலை செய்ய முடியாத நீங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போறீங்களாம், சும்மா போடுற சோத்த தின்னுட்டு திண்ணையில படுத்து தூங்குங்க மாப்பிள்ள.
1: மாமி என்ன மாமி, என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்க, போடுற சோத்த தின்னுட்டு திண்ணையில படுத்து தூங்க வாங்கி வந்திருக்கிறேன், நான் கடுமையா உழைச்சி இந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக வந்திருக்கிறேன்.
6: ஆமா நீங்களும் 3 வருஷமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்னும் முன்னேறினதா தெரியல.
2: 3 வருஷமா மாமா சொல்லிட்டு இருக்காரா, ஏதோ 3 மாசமா சொல்ற மாதிரி இருக்கு.
3: சரி மச்சான், நானும் வெளிநாடு வரங்கறனால அம்மா கிட்ட எப்படியாவது பேசி காசுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்க வெளிநாடு போறதுக்கான வேலையை ஆரம்பிங்க மச்சான்.
2: அண்ணா மறுபடியும் மாட்டீங்களா, ஏற்கனவே பலூன் வியாபாரத்துக்கு 1 லட்ச ரூபாய்

0: கொடுத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளிநாடு போறதுக்கும் காசு வாங்கி கொடுக்க போறீங்களா?
1: சும்மாரு, நாங்க எல்லாம் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் நான் வெளிநாடு போனா உனக்கு கூலிங் கிளாஸ், வாட்சி, கண்ணாடி, சீப்பு, முக பவுடரு, தலைவலி தைலம், சட்டை, இதெல்லாம் நான் உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன். தெரியுமில்ல
0: மாமா? மாமா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னீங்களே அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் மாமா. அப்படியே கால்குலேட்டர் ஒன்னும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன் மாமா.
1: வந்துட்டியா வழிக்கு? நான் சொல்றபடி நீ கேட்டீங்கன்னா கால்குலேட்டர் என்ன, கம்ப்யூட்டரே வாங்கி தர்றேன்.
2: மாப்பிள மாப்பிள, அப்புறம் எனக்கு எதுவும் இல்லையா?
1: ஏன் மாமி இல்ல, உங்களுக்கு விதவிதமா நிறைய புடவை துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வரேன்.
2: மாப்பிள, எனக்கு ஒண்ணும் இல்லையா?
1: என்ன மாமி நீங்க எப்படி கேட்டுட்டீங்க? பணம் கொடுக்க போறதே நீங்க தான். அவங்களுக்கு எல்லாம் வாங்கினது போக மிச்சம் மீதி இருந்தா அதுல உங்களுக்கு வேண்டியதை நான் வாங்கி தரேன்.
2: ஆக நான் குடுக்கற பணத்தை வச்சுதான் எனக்கே வாங்கிட்டு வர போறீங்களா? நீங்க வாங்கிட்டு வரவும் வேண்டாம், நான் பணமும் கொடுக்க வேண்டாம் மாப்பிள்ள.
3: மச்சான் சும்மா இருங்க, அம்மா கிட்ட சரி பண்ணி வெளிநாடு போறதுக்கு பணம் வாங்கலாம்னு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க எதோ பேசி கெடுத்துறீங்க போல இருக்கேன்.
2: ஏ மாடசாமி, இப்படி எல்லாம் வாய கொடுத்து மாப்பிள்ளைக்கு கோவத்தை வர வச்சு வெளிநாடு போக விடாம பண்ணிடலாம்னு பாக்குறேன். நீ என்னடானா என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் வாங்கி குடுக்கறதுலயே குறியா இருக்கிற?
3: சரி சரிம்மா, அது அப்புறம் பேசிக்கோங்க. ஒரே தலைவலியா இருக்குது, எனக்கு ஒரு டம்ளர் காபி கொடுங்களேன்.
0: என்னென்ன மாமாவோட வியாதி உங்களுக்கு கொட்டிக்கிட்டா? மாமா தான் அடிக்கடி காபி கேப்பாங்க, இப்ப நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க.
1: இல்ல பாரு அம்சவல்லி, நான் சொல்லிருக்கேன்ல எதுவும் பேசக்கூடாதுன்னு, நீ பேசுன உனக்கு ஃபாரின்ல இருந்து எந்த பொருளும் வராது. ஆமா சொல்லிட்டேன்.
2: சரி சரி மாப்பிள்ள, வருத்தப்படாதீங்க, மாடசாமியோட உங்களுக்கு சேர்த்து காப்பி கொண்டு வந்து கொடுக்கறேன்.
1: அந்த பயம் இருக்கணும். யாரு மாப்பிள? மன்னார் சாமிய கொக்கா நானு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
5: நான் தாங்க மாப்பிள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
6: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
7: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
8: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
9: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
4: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
10: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
11: காற்றில் தவிழ்ந்து காதில் தவிழும் கரைகள் பண்பலை 100.3. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
12: வணக்கம், ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஃபின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஃபின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது.

நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும், கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க இராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய இராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த இராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க இராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர்

0: காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைஃபிள் படையினர் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. 15
2: கற்றொடிகளந்து காதோடு பேசும் கரைக்கல் பண்பலை 100.3 நாச்சியர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர். நேரம் 7:25.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தர

0: பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்ஸ் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில்
5: அனைத்தும்
7: மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: இணைந்து வழங்கும் ஒரு காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒரு காடு, அங்கே ஒரு இடத்துல வரி குதிரைகள் கூட்டம் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசியோடு ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வந்தது. அவ்வளவுதான், பார்த்துட்டுது, விரட்ட ஆரம்பிச்சுது, கூட்டம் செதறி ஓடிச்சு. அந்த சிங்கம் ஒரு வரி குதிரையை பிடிச்சிக்கிட்டுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற வரி குதிரைகள்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அது பாட்டுக்கு வழக்கம் போல் மேய ஆரம்பிச்சிட்டுது. எல்லாம் பயந்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடல. மனிதனுக்கு வந்து 6 அறிவுங்கிறோம், விலங்குகளுக்கு 5 அறிவுங்கிறோம். இருந்தாலும் மிருகங்கள்கிட்டேருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. முக்கியமாக 5 பாடங்கள் அதுகள்கிட்டே இருந்து நாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. முதல் பாடம், விலங்குகளுக்கு பயம்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மனுஷன்தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறான். இப்போ நடந்ததை நினச்சி பயப்படுறான், நடக்க போகிறத நினச்சி பயப்படுறான், இல்லாததை நினச்சி பயப்படுறான், மற்றவங்களை பார்த்து பயப்படுறான், மரணத்தை பார்த்து பயப்படுறான். ஆனால் விலங்குகள் இப்படி இல்லை. தங்கள் உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற நிலைமையில் தான் விலங்குகள் பயப்படும். ஆபத்து நீங்கி போயிட்டுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் கவலைப்படாமல் எப்போதும் போல் அது வாழ ஆரம்பிச்சிடும். இது நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். அடுத்தது, விலங்குகள் வந்து தோல்வியை கண்டு கவலைப்படுறதில்ல. மனிதர்களில் வந்து தவறை விட்ட பேருந்துக்காக கவலைப்படுறவங்க உண்டு. பரீட்சையில் தோல்வியாக கவலை, ஒரு வாய்ப்பு நழுவி போயிட்டு தான் உடனே கவலை. ஒரு பூனை ஒரு எலியை துரத்திட்டு ஓடுது, எலி சாமர்த்தியமாக வலைக்குள்ளே பூந்து தப்பிச்சு போடுது, உடனே அந்த பூனை நாம் தோற்று போயிட்டோமே அப்படின்னு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அழறதில்லை. போகிறவங்க வர்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லி புலம்புறதில்லை, மறுபடியும் வேட்டையாடி தனக்கு தேவையான எலியை பிடிச்சிக்கும். மூணாவது என்னென்னா, விலங்குகள் வந்து குழந்தைகளை வந்து முறையாக வளர்க்குது. இது ஆச்சரியமான ஒரு செய்தி. விலங்குகள் வந்து அதுகளோட குட்டிகளுக்கு ஆரம்ப காலத்தில் அதுகளே உணவு கொண்டு வந்து கொடுக்குது. குட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி நீந்துறது, எப்படி ஓடுறதுங்கிற விவரம்லாம் சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குட்டிகள்லாம் தானாக பழச்சிக்கும், அதுகளை தனியாக விட்டுரும். அப்புறம் குட்டிகளை திரும்பி கூட பார்க்குறதில்ல. குட்டிகளும் தனித்து போராடி வாழ்ந்து காட்டும். மனுஷன் அப்படி இல்லை, மகனையும் விடுறதில்லை, பேரனையும் விடுறதில்லை, கடைசி வரைக்கும் கூடவே இருந்துக்கிட்டு அப்படி செய் இப்படி செய்யு சொல்கிறது, உனக்கு அனுபவம் பத்தாதுன்னு பெரியவங்க சொல்கிறத கேளு, இப்படிலாம் வேறு. இப்படி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த தலைமுறையோட சுயமான வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுறது மனிதனோட இயல்பு. விலங்குகள் இப்படி இல்லை. நாலாவது, விலங்குகள் வந்து எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதில்லை. நாளைக்கு நல்லபடியாக விடணுமேங்கிற கவலை நமக்கு தான். எதிர்காலம் அடுத்த தலைமுறை இப்படி கற்பனை பண்ணி பயந்து அதுக்காக சேமிக்கணுமேங்கிறதுக்காக இன்றைக்கி படாத பாடுபடுறான் மனுஷன். சிங்கம் வந்து பசி எடுத்த பிறகு தான் இறை தேடவே ஆரம்பிக்கும். அந்த அளவு தன்னம்பிக்கை, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. பறவைகள் வந்து மழைக்காலம் வந்துட்டால் தேவைப்படுமேங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது உண்டு, அவ்வளவுதான். எப்போது வரப்போகிற தேவையை கண்டு இப்போவே நடுங்கிறது கிடையாது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்னு

0: பெரிய ஞானிகள்லாம் நமக்கு புத்திமதி சொல்கிறாங்க. விலங்குகள் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. சரி, அஞ்சாவது விஷயம் என்னென்னா, விலங்குகள் அதுகளும் வாழும், அடுத்ததையும் வாழ விடும். இப்போ எலியும் பூனையும் சிங்கமும் மானும் எதிரிகள் தான். இருந்தாலும் தேவைக்கு மீறி பசிக்கு அதிகமாக எந்த விலங்குகளையும் கொல்றதில்லை. காடுகளில் எல்லா விலங்குகளும் வாழறதுக்கு இந்த சகிப்புத்தன்மை தான் காரணம். இப்படி இதெல்லாம் நாம் வந்து விலங்குகள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இவ்வளவையும் கேட்டுவிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் நான் நாய்கிட்டேருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா. என்னன்னு கேட்டோம். அவன் தன் காலில் போட்டிருந்த பெரிய கட்டு, இந்த பேண்டேஜை காட்டி சொன்னான், இனிமேல் தனியாக ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருந்தா விளையாட்டாக கூட அதை ஒரு கல்லால் அடிக்கக்கூடாதுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து. இணையற்றி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இணைந்து வழங்கிய ஒரு காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: கோடையிலே குளிர் தருவாய், ஓடையிலே சுவை நீராய், பாட்டினிலே தமிழ் ஒளியாய், பசியினிலே நெல் உணவாய், வீட்டினிலே ஒளி விளக்காய், வீதியினில் வழித்துணையாய், பேச்சினிலே மொழித்திறனாய், மூச்சினிலே தூய காற்றாய். வியர்வுக்கு தென்றலாய், வெற்றிக்கு வேராய், நாளும் நம் நலம் காக்க காற்றில் தவிழ்ந்து காதில் உறவாடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி ஊரின் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணையற்றி வழங்கும் ஊர் இண்டிய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சீதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
17: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம்.

கருடேன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இது காலை காம்போ. தன்னம்பிக்கை வெற்றிகரமான வாழ்வு பாதையின் தன்னிகர் இல்லா படிக்கட்டு. என மன்னத்தலையுடன் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இன்று இரவு 9:30 திருவாரூர் சீமாட்டி செல்சன் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது வழங்கூர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். இன்று 10:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இது காற்றில் தவிழ்ந்த காதில் மலரும் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகள்

0: தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, PSR தங்க மாளிகை, காரைக்காலின் காலை காம்போ. திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை களையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமுகம் வருகின்ற 15/7/2026 புதன்கிழமை என்ற திருவாரூர் வட்டத்தில் நடைபெற உள்ளது. எனவே திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை கிராமத்திற்கு வருகை புரிகின்ற மாவட்ட அளவிலான அலுவலரிடம் அளிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது காலை காம்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: திருவாரூர் ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 11 மணிக்கு நலமை சூழ்க சிறப்பு மருத்துவத்தொடர், தோல் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நீரலையில் விளக்கம் தருகிற திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழில்நோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலையின் காலை காம்போவோடு

வான் முழுதும் தேன் துளிகள், இது வற்றாத ஜீவநதி. கரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து 8:05 வர இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க புஷ்பகலா. இது காலை

0: இதுவரை காற்றில் கலந்து காதிற்குள் இணைந்து கானம் இசைத்து கருத்தை கவர்ந்தது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை கரைகள் பேசர் தங்க மாளிகையின் காலை காம்போ. அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நாயகர்களுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் அலையாய் காதில் இசையாய் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
6: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
7: அனைத்தையும் வாங்கிட
6: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்களே கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய செயல்களுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணங்களை அடிப்படையா கொண்டுதான் எல்லாமே நமக்கு நடக்குது. இந்த விதத்துல வந்து நம்மளுடைய நம்பிக்கையை தான் அடிப்படையா கொண்டது. இப்ப நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருந்தாலும் மோசமா போனாலும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான சந்தோஷம், எந்த மாதிரியான ஈர்ப்பு விதியை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு குழந்தைங்க கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றத வெறுக்கிறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டா, நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பையன் அவனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, பணம் தான் அவனுடைய பிரதானம். எது செஞ்சாலும் சரி பணத்தை கால்குலேட் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுல என்ன பண்றான், அவன் ஒரு லெட்டர் குறிப்பு எழுதி வைக்கிறான் அம்மாவுக்கு, இந்த மாதிரி நீங்க 25 ரூபாய் வந்து எனக்கு கடன் இருக்கு அப்படின்றான். எதுக்கு 25 ரூபாய் வந்து அப்படின்னு பார்த்தா, 5 ரூபாய் வந்து வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு, 5 ரூபாய் பாத்திரம் கழுவுறதுக்கு, 15 ரூபாய் வந்து நம்ம வீட்டை வந்து சமன் செய்யறதுக்கு இப்படின்னு எழுதியிருக்கான். தாய்க்கு அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பையனுக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அவன் வந்து பணத்தை இவ்வளவு 25 ரூபாய் கொடுக்கணும்னு கணக்கு எழுதி கொடுக்கறானேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்க,

0: அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமேலுக்கு அவனுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சமையல் செஞ்சு கொடுத்த உனக்கு, அதுக்கு வந்து 5 ரூபீஸ், உனக்கு துணி துவைச்சு போட்டேன் அதுக்கு 0 ரூபீஸ், துணியெல்லாம் வந்து அயன் பண்ணி வச்சேன் அதுக்கு 0 ரூபீஸ், நீ குளிக்கக்கூடிய குளியரையை சுத்தம் செஞ்சு வச்சேன் அதுக்கு 0 ரூபீஸ், அது மாதிரி வந்து ஒன்னா போட்டுட்டு மொத்தமா நீ தர வேண்டியது எதுவுமே இல்லை, ஏன்னா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு எழுதி அந்த அம்மா ஒரு குறிப்பு வச்சாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சுது, நம்ம எதா இருந்தாலும் கால்குலேட் பண்ணி அம்மாட்ட சொன்னோம், ஆனா அம்மா வந்து நம்ம மேல வச்சிருக்க அன்பு அதனால வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பறவை அதை கூடு கட்டுறது நீங்க பாத்துருக்கலாம், மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாத அளவுக்கு அந்த கூடை வந்து ரொம்ப அற்புதமா அந்த தாய் பறவை கட்டும். அந்த தாய் பறவை வந்து கருவுற்று இருக்கும் போது பாத்தீங்கன்னா, குறிப்பா அது வந்து அது குஞ்சுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு பாசத்தை வந்து ரொம்ப அழகா காட்டி அந்த கூட்டை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்கோம். ஒரு சிறுவன் என்ன பண்றான், அவங்க பாட்டிகிட்ட போய் சொன்னா, பாட்டி என்ன யாருக்குமே பிடிக்கல ஸ்கூல்ல அப்படின்றான், எனக்கு வாழ்க்கையே ரொம்ப கசக்குது, என்ன வாசிரியர் பார்த்தாட்டம் திட்டுறாரு, என்னுடைய நண்பர்கள் வந்து விளையாட வரமாட்டாங்க, இப்படி வந்து சொல்லிட்டே இருக்கான். சரி பாட்டி கேக்குறாங்க, நான் உனக்கு ஒரு கேக் செஞ்சு தட்டுமா அப்படின்னு, அப்படியா கேக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க பாட்டி அப்படின்ற. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டி என்ன பண்றாங்க, பேரனுக்கு கொண்டாந்து கொஞ்சோண்டு மாவு கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுன்றாங்க. அவன் ஐயையே இது கேக் இல்ல, இது கசக்குது, இது மாவு இல்ல அப்படின்றான். ஆமாப்பா இது பேக்கிங் பவுடர் தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. திரும்பி என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உன்ன கொண்டாந்து கொடுத்து சாப்பிடுன்றாங்க. ஐயையே இது என்ன இது அப்படின்னு கேக்குறான். இது கேக் அப்படின்றான். இது கேக் இல்ல, இது கசக்குது அப்படின்றான். திருப்பி கொண்டாந்து ஒரு முட்டையை கொண்டாந்து கொடுக்குறாங்க, இந்தப்பா சாப்பிடு அப்படின்றாங்க. இல்ல இல்ல இது வந்து முட்டை எனக்கு வேண்டாம், எனக்கு கேக்கு தான் வேணும் அப்படின்னு திரும்பி அடம்பிடிக்கிறான். அப்ப இப்படி தொடர்ந்து சொன்னோன்னு ரொம்ப அழகா அந்த பாட்டி சொன்னாங்க, ஜப்பாரு இதெல்லாம் தனித்தனியா இருக்கு, அந்த தனித்தனியா இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்தா கேக் வந்துடும், இதே போலதான் வாழ்க்கையும், நீ தனித்தனியா பாக்குற சூழல், ஆசிரியர் தனியா பாக்குற, நண்பர்களை தனியா பாக்குற, இப்படி தனித்தனியா பாக்காத, இன்னைக்கு உள்ள சூழல்ல எல்லாரோட நீ சேர்ந்து வாழணும், அப்பதான் வாழ்க்கை வந்து உனக்கு வந்து சுவையா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பாட்டி சொன்னதப்பதான் உனக்கு புரிஞ்சது. சோ அப்ப வந்து மத்தவங்களோட இணைந்து நம்ம எல்லாத்துலயும் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து எதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஒற்றுமையை சொல்லி கொடுக்கணும், அனுசரணையா எல்லாரோட வாழ்றத சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: இனிய காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இனி கேட்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள் ரெடிமேட்ஸ் காலணிகள் பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் காஸ்மெட்டிக்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமதி.

0: உங்களுக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில். தினம் தினம் ஒரு பொது அறிவு கேள்வி இந்த நிகழ்ச்சியில கேட்போம்ல. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு செஸ் பலகையில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும்? ஒரு செஸ் பலகையில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும்? இதுதான் கேள்வி. விடையை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம்.

0: ஆயிடுச்சா?
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா?
0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: வரும் பாட்டு நிகழ்ச்சியினை முதல் நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தன மரணி முருகன்.
0: முருகன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: விடுதலை படத்துல மேடம், விடுதலை காட்டு.
0: சரி, ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாடல் உலாவரும் விடுதலை படத்துல இருந்து. நன்றி. நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில பூந்தோட்டம் முருகன் கேட்ட பாடல் விடுதலை படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20:38. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினையும். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேலவாஞ்சர் சம்சுதீன் மேடம்.
0: சொல்லுங்க சம்சுதீன், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: மகாராஜா படத்துல இருந்து
0: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ள வரும். நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில மேலவாஞ்சூர் சம்சுதீன் கேட்ட பாடல் மகாராஜா படத்திலிருந்து இப்போ கேட்கலாம்.

இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். ஒரு செஸ் பலகையில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க. 64 கட்டங்கள் இதுதான் சரியான விடை. 32 வெள்ளை நிற கட்டங்கள், 32 கருப்பு நிற கட்டங்கள். இது கிடைமட்டமாக 8 வரிசைகளும் செங்குத்தாக 8 வரிசைகளும் கொண்ட 8x8 என்ற அமைப்பில் இருக்கும். யார் யாரெல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கும்பகோணம் செந்தில் நாதன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், தேவனூர் ஜோதி லட்சுமி, மேலவாஞ்சூர் சம்சுதீன், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், அடுத்து யார், சிவபுரி சோமசுந்தரம், பூவம் குபேர், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பாப்பாரப்பட்டி பழனி கவிதா, அன்னப்பன்பேட்டை ஜோதி, சன்னமங்கலம் ஜெயவீர பாண்டியன், அடுத்து ரவிச்சந்திரன் ரேவதி நகர் லேந்து சொல்லியிருக்காங்க, அடுத்து ஆண்டிமடம் கார்த்திகேயன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், முகமது யூசுப் நாகூர்லேந்து ஜெகபர் சாதிக், அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், மணக்குடி ராஜேந்திரன், பேரளம் சந்தோஷ்குமார், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேந்து, தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, அடுத்து ஆண்டிமடம் சுதி சுபிதா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, அலிவலம் சக்தி முருகானந்தம், அடுத்து ஆனந்த முருகன் புலுவப்பாளையம், அடுத்து வாய்மேடுலேருந்து ராதிகா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனல்யா, பிரியா யோகநாயகி கவியரசன் பிரதாபராமபுரம்லேருந்து, அடுத்து கலாவதி ராஜ்மோகன் இரவஞ்சேரி, நந்தினி சுரேஷ் திருபோணம், அள்ளிநகரம் மகாதேவன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, ஸ்ரேயாஸ்ரீ ஹரீஷ் திருபோணம், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ஹரிஹரன் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, இரவஞ்சேரி ஷாகுல் ஹமீத் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து தானிக்கொட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன், கதிராம்

0: மங்களம் கணேசன், தங்கவேல், பூக்கடை கண்ணன், சந்தியா, இவங்க பால் பண்ணிச்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க சரியான பதிலை. குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிசான் ஹலீம், காரைக்கால் பிரகாஷ், அடுத்து மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், அதம்பார் கலைச்செல்வி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம் பிரபு, புதுத்துறை செல்வகுமார், காரைக்கால் எம்பி ஸ்ரீதர், அடுத்து பனைபுரம் மணிகண்டன், தில்லை விலாளன் குத்தாலம்லேருந்து, அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, புதுத்துறை செல்வகுமார், நாகை பாபு, மல்லியம் ரவி, கும்பகோணம் குமரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், நச்சுப்பிள்ளை நிறைவிலேந்து, அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், தலைஞாயிறு ராஜா முகமது, அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேல், அடுத்து நெய்விளக்கு தூயமணி, ஆக்கூர் செல்லராஜா, காரைக்கால் நளினி. அதாவது இதுவரையிலும் கமெண்ட் செய்த 65 நேர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியான பதிலை எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, யாருமே ஒரு தவறான பதிலை சொல்லலை. அனைவருக்குமே பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு செஸ் பலகையில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம், 64 கட்டங்கள் என்பது சரியான பதில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல், 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர், ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: எழுந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நீ அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மேலக்கசபடி வடிவேலன் பேசுறேன்
0: மேடம். வடிவேலன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: கோட் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்கள் போடுங்க.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.

0: என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில மேல காசா கொடி வடிவேலன் கேட்ட பாடல் கோட் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:47.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பட்டத்துல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
3: வாழை படத்துல இருந்து தென்கிழக்கு இந்த பாட்டுல போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தன்னமங்கலத்திலிருந்து ஜெயரத்னம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: லப்பர் பந்து திரைப்படம்.

0: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
0: தன்னமங்கலத்திலிருந்து ஜெயரத்னம்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
0: லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து எனிவன் சாங்.
1: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் வளம் வரும். நன்றி.
0: ஓகே மேடம், நன்றி.
2: அப்பா,
3: ஆ
2: 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். ஒரு செஸ் பலகையில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். 64 கட்டங்கள் அப்படி ஆன்சர் வந்து எல்லா நேயர்களுமே சரியாக கெஸ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நேயர்கள் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, நெய்விளக்கு தூயமணி, ஆக்கூர் செல்லராஜா, காரைக்கால் நளினி, ஆய்மூர் ரவிசங்கர், வளத்தாமங்கலம் சம்பந்தம், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அடுத்து நெம்மேலி நந்தகுமார், நாகூர் அலோன்ஸ் ராஜ், மதுரை சண்முக சுந்தரம், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, டிஆர் பட்டினம் நளினி சங்கர், இவங்க எல்லாம் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் 74 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அனைவருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அனைவருக்குமே பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக சன்னமங்கலம்லேருந்து ஜெயவீர பாண்டியன் கேட்டிருந்தாங்க. லப்பர் பந்து படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் அவங்களுக்காக, இந்த பாடலும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: கேட்டது திருவாரூர் சீமாட்டிய சில்ஸ் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டிய சில்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றில் தவிழ்ந்து காதல் இணையம் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெடல் ஸ்டோர். நேரம் 9:00.
2: நாகப்பட்டினம்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
3: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
4: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
3: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
4: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
5: என்னமா அங்க சத்தம்
4: அமைச்சுகிட்டு இருக்க மாமா?
3: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: நேயர்களே, கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
10: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
7: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
11: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
12: அடதா தார்பாய், நாட்டுப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு சாய்வாங்க
11: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில்.

0: தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
1: தரமான கார் பைனா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்றேன், இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இது எதனால வருது டாக்டர்?
3: இது வந்து ஈரமான இடங்கள்ல வளரும். ஸோ வந்து நம்ம வந்து வெயில் காலங்கள்ல அதனாலதான் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வேர்வை ரொம்ப சுரக்கும், நமக்கு வேலைக்கு போறோம் இல்ல வீட்லயே இருந்தா கூட காலையில இருந்து இந்த ஈர துணியிலேயே நம்ம இருக்கும் பொழுது அந்த கிருமிக்கு வளர்வதற்கான ஏதுவான ஒரு கட்டமைப்பு ஏற்படுகிறது. அந்த இடத்துல அந்த கிருமி வந்து நிறைய பெருகும் பொழுது அது வந்து நமக்கு ரிங்வாமா வெளிப்படுது.
2: இப்போ இந்த பூஞ்சை தொற்று நமக்கு வராம இருக்கணும்னா எப்படி நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்?
3: கோடை காலங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும், ட்ரெஸ் வந்து ஈரமாயிடுச்சு வேர்வெயில் நனைஞ்சிருச்சுன்னா அது உள்ளாடைகளை அடிக்கடி மாத்திக்கணும். நம்ம துணி துவைச்சு போடும் பொழுது நல்லா வெயில் படக்கூடிய இடங்கள்ல ட்ரெஸ்ஸையுமே வந்து உள்ளேருந்து வெளியே பிரிச்சு திரும்பி ஈரம் இல்லாம காய வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். பூஞ்சை தொற்று ஒருத்தவங்களுக்கு வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க கரெக்டான மருத்துவரை அணுகி கரெக்டான வைத்தியம் பண்ணாதான் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் பரவாம இருக்கும். இது மெயினாக இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய பார்க்குறோம் இப்போ. ஸோ ஹாஸ்டல் வார்டன்ஸ் அவங்களும் வந்து இது தனியாக அக்கறை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணணும்.
2: இப்போ ஹாஸ்டலில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் டாக்டர்?
3: ஹாஸ்டலில் யூஸ்வலாகவே வந்து நமக்கு என்ன பிரச்சனைனா ஒரே ரூமில் நிறைய பசங்க தங்குறாங்க, க்ளோஸ் ஸ்பேஸில் நிறைய பேர் இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. பிளஸ் அவங்களுக்கு அங்கே ட்ரெஸ் எல்லாம் காயப்போட போதுமான வசதிகள் யூஸ்வலாக இருக்காது. பூஞ்சை தொற்று ஒருத்தவங்களுக்கு இருந்தால் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம வெந்நீரில் அலசணும். இப்போ நம்ம பூஞ்சைகளுக்கு மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நம்ம தோளில் இருக்கிற கிருமிகள் தான் சாகும், ட்ரெஸ்ஸில் ஒட்டிகிட்டு இருக்க கிருமி சாகாது. ஸோ திரும்ப நம்ம கொஞ்ச நாள் கழித்து அந்த பழைய ட்ரெஸ்ஸே போட்டோன்னா திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெஸ்ஸில் இருக்கிற கிருமி ஃபுல்லாக அழியணும் அப்படின்னா அதை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு அலசணும். கிருமி நாசினிகள் ஊற்றி நம்ம இது பண்ணுறதுனால பூஞ்சை கிருமிகளை அழிக்க முடியாது. வெந்நீர் வசதிகள் நிறைய ஹாஸ்டலில் இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால ஹாஸ்டலில் நிறைய நம்ம பார்க்குறோம்.
2: இப்போ இந்த படர்தாமரை ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இடம் சரியாயிட்டா கூட வேற ஒரு இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது எதனால டாக்டர்? அது
3: நீங்க சொல்வது மிகச்சரி. மெயினா என்ன ஆகும்னா அதுக்கு தான் நான் சொன்ன உள்ளுக்குள்ள மருந்து எடுக்கணும். நாம வெளியே ஆயின்மெண்ட் தடவணும்னா ஸ்கின்ல அந்த இடத்துல இருக்கிற கிருமி மட்டும் தான் சாக போகுது. இப்ப அந்த இடத்துல சொரிஞ்சிருப்போம், சொரிஞ்சு அந்த கையை வந்து திரும்ப வரங்கியது வச்சிருப்போம், கிருமி பரவி இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து ஏற்கனவே நோய் வெளிப்பட்ட இடத்துல மட்டும்தான் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண போறோம், அதனால மற்ற இடங்களில் பரவிக்கிட்டே இருக்கும். இதை தடுக்கணும்னா உள்ளுக்குள்ள கண்டிப்பா பூஞ்சை எதிர்ப்பு மாத்திரைகள் எடுத்து பூஞ்சை தொற்றுள்ளவங்க நகங்கள் எல்லாம் நல்லா ஒட்ட வெட்டிடணும். ஏன்னா நகத்துக்கு அடியிலையும் அந்த கிருமி போய் ஒளிஞ்சிட்டு திரும்ப வேற இடத்துல பரவும், நெக சொத்தையும் வரலாம் பூஞ்சை கிருமினால. ஸோ நெகத்தை ஒட்ட வெட்டிடணும். ரிங்வம் வந்து அது மறையும் போது யூஸ்வலாக தழும்பு இல்லாமல் மறைஞ்சிரும். நம்ம சொரிஞ்சு அதை புண்ணாக்கணும்னா தான் தழும்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சொரியறது அவாய்ட் பண்ணும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: கரிகல் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தாறுப்பாய்கள் சல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

சிந்தனை தொழில் வலப்பக்கம் உந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி.

பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறோம். எப்பயுமே நேயர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட் டு பாயிண்டில் இன்றைக்கி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம், குளத்தில் குளித்த அனுபவம். நிறைய இப்போ வீடுகள்லேயே குளிக்க தொடங்கிட்டோம், ஏன்னா போர் வாட்டர் தொடங்கிட்டு இது ஒரு நவீன காலத்தில் இப்போ அது பயன்பாட்டில் இருக்குது. அதனால் இப்போ குளிக்க இது மாதிரி ஒரு முறை வந்துட்டோம். ஒரு காலத்தில் குளத்தில் தான் போய் குளிக்க முடியும், குளத்தில் போய் தான் தண்ணீர் எடுக்க முடியும், அப்படி இருந்தது. ஆனால் இப்போயும் குளத்தில் குளிக்கிற அனுபவம், நிறைய பேர் அப்படி குளிச்சுட்டு வர்றதை பார்ப்போம். அப்படியே அந்த ஈர உடைகளோடு அவர்கள் வருவதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புலேயும் அந்த ஈர துணி தான் எப்படி இருக்கும், அப்படியே ஜில்லுன்னு அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசலாம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தீதியும் சீதியும். நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
6: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலை. நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை,
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
10: வீட்டு உபயோகப் பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
12: ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை மாலை 6:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங், நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல சுந்தரபாண்டியன் இருக்கிறேன், அந்த பாயிண்ட்ல
14: புஷ்பகலா இருக்கிறேன்,
3: இருக்கிறீங்க. குளத்தில் குளித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? குளிச்சிருக்கீங்களா?
14: இல்லை.
3: குளிர் குளம் பக்கமே திரும்பினதில்ல. இந்த போகும்போது தண்ணியெல்லாம் இருக்குமா, அதானே சார் அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை,
14: குளத்தில் குளித்த அனுபவம் இல்லை, ஆனால் சிறு வயதில் அம்மாவோட போய் அந்த தண்ணி தூக்குறது, இந்த துணி துவைக்கிறது, அதுக்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன்.
3: பார்த்துருக்கேன், நான் பண்ணதில்லை. பரவாயில்ல, தெளிவாக உண்மையை சொல்கிறீங்க. இல்லை என்னன்னா, தமிழில் பாருங்கள், இந்த நீர்நிலைகளுக்கு 47 இருக்கு, 47 வகைகள் பெயர் இல்லை, 47 வகை, ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் குளம்.

0: குட்டை அப்படின்னு வழக்கில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நம்ம கிராமத்தில் குட்டைன்னு ஒன்று இருக்கும், சின்ன அளவில் இருக்கும். அது எதுனா ஆடு மாடு குளிப்பாத்துட்டா உள்ளது குட்டை, மனிதர்கள் குளிக்கிறதா உள்ளது குளம் அப்படின்னு வகை பிரித்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் இல்லை சார், நாங்கள் குளிக்கும் போதெல்லாம் நாங்கள் குளிச்சிருக்கோம், பக்கத்தில் மாடு குளிக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இயல்பாக போகலாம், ஆனால் பொதுவாக குட்டை என்பது ஆடு மாடு குளிப்பாட்டுவதற்காகவும், குளம் என்பது மனிதர்கள் குளிப்பதற்காகவும், இப்படி வகை வகையாக கூட பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த நாகரிகமே உயர்ந்தது இல்லையா, அந்த குளத்தில் குளித்தா என்ன நடக்குங்கிறாங்க, பொதுவாக உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இப்போ போய் இந்த வெயில் காலம் இப்போ போய் குளத்தில் குளிச்சுனா உடம்புல இருக்கிற உஷ்ணம் பூரா போயிடும், நல்ல தூக்கம். ஏன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ளே இறங்குவோம். அப்போ மெல்ல மெல்ல தண்ணி வரும்போது தலை அப்படியே உச்சிக்க வெப்பம் ஏறும்பாங்க, குளித்த உடனே அது போயிடுது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அனுபவம் இருக்குது, அதனால குளம் ரொம்ப.
1: உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
0: நிறைய இருக்கு, குளத்துல போய் அது இந்த இப்போ தானே லீவ் விட்டா டூர் போறதெல்லாம், அப்பெல்லாம் விடுமுறைனா குளத்துல தான் எல்லாம் பெரிய போதுன்னு குளத்தை குழப்பாதீங்க, குளத்தை குழப்பாதீங்கம்மாங்க, குதிக்கிறது போறது சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு அதுதான் விளையாட்டு. அதில் பிள்ளைகளோட போவாங்க, அதில் பாதியில் நீச்சல் தெரியாமல் இருந்ததில் உள்ளுக்குள்ளே போகிறது இழுத்துட்டு வர்றது எல்லாம் கூட நடக்கும். அதுலேயும் கூட நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. உள்ளே போகிறவங்கள வந்து கையை பிடிச்சி விடக்கூடாதும்பாங்க, காலால் தான் பிடிச்சி தூக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
1: இப்போ உள்ள ஜென்ரேஷன் நீச்சல் குளத்துக்கு போகிறாங்க இல்லையா,
0: பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. ஏன்னா குளத்தில் குளிக்கணும், நீச்சல் குளிக்க, நீச்சல் நீச்சல் அடித்து பழகினாலே உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியாகிடுமா இயல்பாக உடம்புலேருந்து. இரண்டாவது வந்து அந்த உடலினுடைய வடிவமைப்பே மாறிப்படும். நீச்சல் அடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அதற்கு நிறைய பேர் நேர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம்ல. ராஜேந்திரன் மணக்குடினே போட்டார என்ன போனாங்க தெரியல, அது மாதிரி செந்தில்நாதன் ஜெயா வேலை கும்பகோணத்துலேயும் அவங்களும் 64 கட்டங்கள்னு போட்டிருக்கிறாங்க, என்ன செய்தி போட்டுருக்காருன்னு தெரியல.
1: 64 கட்டங்கள் துள்ளி வரும் பாட்டுக்குள்ள ஆன்சர்ல.
0: அப்படியா,
1: நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம்க்கு வாங்க.
0: அவங்க அனுப்புறது பாயிண்ட் பாயிண்ட் அனுப்பியிருக்கிறாங்க.
1: அப்படியா,
0: சோமசுந்தரம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, பல முறை குளங்களில் குளித்து உள்ளேன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
1: மணக்குடி ராஜேந்திரன் அனுப்பியிருக்காங்க,
0: குளத்தில்
1: குளித்த அனுபவம் என் சிறுவயதை நினைவுகளில் மிகவும் இனிமையான ஒன்றாகும். சிறுவயதில் நண்பர்களுடன் சேர்ந்து குளத்தில் குளித்த நாட்களை மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்தவையாக இருந்தன. நீரில் நீந்தி விளையாடி சிரித்து மகிழ்ந்த அந்த தருணங்கள் மறக்க முடியாதவைன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது மாதிரி கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயவர்தன் அனுப்பியிருக்கார், செய்தி அனுப்பியிருக்காரு. 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குளத்தில் குளிப்பேன். என்ன சார் ஆச்சரியம் இருக்கா, தென்னகத்தின் கும்பமேளா என்று சொல்லணும், கும்பகோணம் மகம் அன்றைக்குத்தான் குளத்தில் மக்களோட மக்களாக குளிப்பது, அது ஒரு தனி குஷிதான் சார். கூட்டத்தோட கூட்டமா குளிச்சிட்டு குளிச்சுட்டு.
1: அடுத்து பாருங்க, அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி அனுப்பியிருக்காங்க, குளத்தில் குளித்த அனுபவம் உண்டு எனக்கு. எங்கள் ஊர் பெருந்தோட்டம், அங்கு பெரிய ஏரி இருக்கும். சிறு வயதில் துணி துவைக்க எங்கள் அம்மா கூட போவேன். எங்கள் அம்மா காலை பிடித்து கொண்டே தம்பட்டம் அடிப்பேன். பெரிய ஏரி என்பதால் ஆழமாக இருக்கும். அப்போது பஸ்ஸில் போகும்போது ஏரியை பார்த்து கொண்டே, இப்போது வந்து பஸ்ஸில் போகும்போது அந்த ஏரியை பார்த்துக்கிட்டே போகிறாங்களாம். நினைவூட்டலுக்கு நன்றின்னு
0: சொல்லி.
1: ஆமாம், இருக்கனால தான் பார்த்துட்டே போகிறாங்க.
0: அது மாதிரி வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரமும் செய்தி தொடர்ந்து இப்போ தான் வந்திருக்கு. பலமுறை குளங்களில் குளித்தாலும் மிகவும் அருமையாக இருக்கும். நான் எங்கள் ஊர் விருதுநகர் செல்லும் போது அங்கே இருந்த குளங்களில் குளித்து உள்ளேன். இப்போது அந்த குளம் இல்லை, இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதுதான், அது எவ்வளோ அந்த அந்த பகுதி முழுக்க நீரை நிலத்தடி நீரை உயர்த்தக்கூடிய ஆற்றல் இந்த குளங்கள்லாம் இருக்கிறதா.
1: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து, குளத்தில் குளித்த அனுபவம் நிறைய உண்டு. சிறு வயதில் இப்போது பாத்ரூம் குளியல் அப்போது பாத்ரூம் குளியலுக்கு ஆசைப்பட்டோம். இப்போது குளத்துக்கு குளியல் கிடைக்காதா என்று இயங்குகிறோம். கைகளையே அப்படியே மல்லாக்க வைத்து கொண்டு நீச்சல் அடிப்பது போன்று படுத்துக்கொண்டே குளத்தை சுற்றி வருவது, டைவ் அடிக்கிறது. குளத்தில் குளிப்பதில் ஏகப்பட்ட ஆனந்தங்கள் இருக்கு. பழைய நினைவுகளை கொண்டு வந்த காரை பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: குளத்துல குளிச்ச அனுபவத்தை கேட்டோம் இல்லையா, குளம்னு சொன்னோம், அது மாதிரி பொய்கைனும் ஒரு பேர் இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னா, இயற்கையாகவே தோன்றியதுதான் பொய்கை. அதுல இருந்துதான் அது வந்து நம்மளா குளம்லாம் நம்ம தோன்றது, பொய்கைங்கிறது இயற்கையா தோன்றது, அது மலர்கள் சூழ்ந்திருக்கும், அதுலேருந்தான் இறைவனுக்கு எடுத்துகிட்டு போய் நீராடல் செய்வாங்க. அப்படி ஒரு வழக்கங்கள் பல, நான் 47 பேர் கூட நம்ம சொல்லலாம். அகழி, அருவி, ஆழிக்கிணறு, ஆறு, இளஞ்சி, உரைக்கிணறு, ஊருணி, ஊற்று, ஏரி, ஓடை, கட்டுங்கிணறு, கடல், கண்மாய், கலிங்கு, கால், கால்வாய், குட்டம், குட்டை, குண்டம், குமிழி ஊற்று, குளம், கூவம், கூவல், வாளி, கேணி, சிறை, சுனை, தடம், தாங்கல், திருக்குளம், தெப்பக்குளம், தொடுகிணறு, நடைகேணி, நீராவி, பிள்ளைக்கிணறு, பொங்கு

0: கிணறு, பொய்கை, மடு, மடை, மதகு, மருகால், வளையம், வாய்க்கால், இதெல்லாம்
1: இவ்வளவு
0: அமைச்சு வச்சிருந்துருக்காங்க. இவ்வளவு பேருன்னு அமைச்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்புகார் மேலிருந்து கோவை செம்பியன் அனுப்பியிருக்காரு. குளத்தில் குளித்த அனுபவம் பற்றி கேட்கிறீர்கள். எங்கள் பகுதியில் குளம் கிடையாது, எங்கள் பகுதியில் காவிரி நதி ஓடுகிறது. அதில் இக்கரையில் அக்கறையில் நீச்சல் அடித்து டைவ் அடித்து குளித்த அனுபவம் உண்டு. அந்த பழைய காலம் மலரும் நினைவுகளை நினைவுபடுத்திய காரைப்பொருளுக்கு எனது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்க.
1: வாரியங்காவல் சங்கர், நான் குளத்தில் குளித்த அனுபவம் உண்டு. குளத்தில் குளித்து நீச்சல் அடித்த அனுபவம் உண்டு. ஜாலியாக துளித்திருந்த ஒரு காலம், அது இப்போது நினைத்தாலும் சந்தோஷமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குளத்தில் குளிக்கும் சுகமே அலாதியானது தான். எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் பின்புறமுள்ள குளத்தில் நான் படிக்கின்ற குளித்து நீச்சல் அடி போட்டு மகிழ்ந்த நாட்கள் நினைவு கூர்ந்தமைக்கு நன்றிகள் செமினார்கள் குணசேகர் அனுப்பியிருக்கேன்.
1: அமிர்தராயன்கோட்டை பாறை வள்ளல், நான் தினமும் காலை வேளைகளில் மட்டும் குளிப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
0: பரவாயில்ல, நான் குளத்தில் குளித்தது கிடையாது. ஏனென்றால் குளத்தில் குப்பைகள், நெகிழிப்புகள், உடைந்த பாட்டில் ஏர்கள் அசுத்தமாக காணப்படுகிறது. அதனால் எனக்கு ஏரியில் குளித்த அனுபவம் கிடையாதுன்னு ஆண்டிமணம் சுதீஷ் அனுப்பியிருக்காரு.
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சிறு வயதில் குளத்துக்கு நான் செல்வோம். வீட்டில் கைப்பம்பு அடித்து தான் குளிக்க வேண்டும். அதனால் தினமும் குளத்துக்கு 2 கிலோமீட்டர் நடந்து தான் செல்வேன். நன்றாக நீச்சல் அடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து புத்துணர்ச்சியோடு வீட்டுக்கு வருவோம். இப்பொழுது ஒரு வாளி தண்ணீரை பிடித்து முடிச்சாச்சு, அவ்வளவுதான். காலம் மாறிவிட்டது, நாம மாறிவிட்டோம். குளம் இருக்கிறது, தண்ணீர் இல்லை. தண்ணீர் இருந்தால் குளிப்பதற்கே அங்கே ஆளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், சிறு வயதில்
1: படிச்சாச்சுன்னு
0: நினைக்கிறேன். படிச்சிட்டீங்களா? வீட்டில் கைப்பம்படி நச்சுப்பிள்ளை கோட்டுச்சேரி மாரியம்மன் கோயில் குளத்தில் குளிப்போம், அந்த காலங்கள் இனி வராது, அதுவும் சொல்லிட்டீங்க.
1: இல்லை, நச்சுப்பிள்ளை படிங்க.
0: குளத்தில் மாரியம்மன் கோயில் குளத்தில் இருக்கும், அந்த காலம் இனி வராது என்றும் அந்த நினைவுகளுடன் உங்கள் அன்பின் காரைக்கால் நிறவி நச்சிப்பிள்ளை குடும்பம்.
1: தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. நான் எப்பவுமே குளத்தில் தான் குளிப்போம். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மூச்சு வாங்குவோம் பாருங்க, அது தனி சுகம்தான் சொல்லியிருக்காங்க.
0: மூச்சு வாங்கணும் தான் ஞாபகம் வருது. உண்மையாக நடந்த நிகழ்வு என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து மூச்சு திணறல், அந்த ஆஸ்துமா நோய் இருந்தது. டாக்டர் என்ன சொல்றாங்க, நீச்சல் குளத்தை நீச்சல் அடி போயிருந்தது. அவங்க இப்படியே பழக பழக என்ன ஆயிட்டுனா, ஒரு கட்டத்தில் அதில் விளையாட்டு போட்டியில் ஈடுபட்டு உலக அளவில் முதல் பரிசு பெறுறாங்க. இந்த பழக்கம் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து, அதனால அந்த மூச்சு அதிகமாக விடுவதனால அந்த நுரையீரலுக்கு நல்ல பயிற்சி அது.
1: ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நீச்சல் கற்றுக்கணும்.
0: கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒன்றுனா இதெல்லாம் முக்கியமான அவசியம். கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், எனக்கு குளத்தில் குளித்த அனுபவம், நான் 5வது படிக்கும் பொழுது எனது பள்ளிக்கூடத்தில் அருகில் பெட்டிக்காளியம்மன் கோயில் அருகில் திருக்குளம் ஒரு குளம் இருக்குது. அதில் குளித்த பொழுது தென்னை மரம் மேலே ஏறி தண்ணீரில் விழுந்து குளித்தேன். ஒரு முறை கால் உள்ளே சேற்றில் மாற்றிவிட்டது, வெளியே வர முடியாமல் தரித்தேன். அன்று முதல் குளத்தில் குளிப்பதை விட்டேன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் இல்லையா? சிறு பிள்ளையில அந்த நம்மள்ட்ட அந்த எண்ணம்லாம் இருக்கும்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்,
5: திருச்சி மற்றும்
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நீங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க இல்லையா? குளத்துல குளிக்கிறத பத்தி, குளத்துக்குள்ளே நிக்கிறது போல இருக்கு. குளம் ஒரு இயற்கையா எப்படி இருக்குன்னா,
1: இந்த வெயிலுக்கு நல்லதுதான்,
0: நல்லா இருக்கும். காலை நேரத்தை நீங்க வந்து இப்ப பகல் அடிக்கிற வெயில் இருக்கு பாருங்க, அது குளத்துல ஒன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த வெயில பூரா உள் வாங்கிக்கும். மாலை நேரத்துல என்ன அந்த வெப்பத்தை வெளியாக்கும். அப்ப மாலை இரவு நேரத்துல கூட இந்த குளிர்ச்சியை உள்ள வாங்கி வச்சுக்கும். இது நீர்நிலைகளுக்கே அதுல பழக்கம் இது. அதனால குளிர்காலத்துல போய் நம்ம அதிகாலையில குளிக்கும் போனா மேலே இருக்கும்போது தான் சில்லுன்னு இருக்கும், டக்குன்னு உள்ள இறங்கினா அப்படியே வெது வெதுப்பா இருக்கும். எங்கள் வீட்டில் பெரிய குளம் உள்ளது, இப்பொழுதும் அதில் தண்ணீர் நிரம்பி உள்ளது. நான் வீட்டில் இருக்கும்பொழுது என் மகள் விடுமுறை இடத்தில் அதில் நானும் என் மகளும் குளிப்போம். இப்போதும் தொடர்கிறது. குளத்தில் குளித்தது போலும் வாங்கிவிட்டது, என் மகளுக்கும் நீச்சல் பிடித்தது போலும் உள்ளதுன்னு ரவிக்குமரன் தானிக்கோட்டம் தெற்குலேருந்து அனுப்பியிருக்காரு.
1: அடுத்து கோவி கார்த்திகேயன் குடவாசல்லேருந்து, குடவாசல் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் குளத்திலும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பே குளித்து குதியாட்டம் போட்டாச்சு. ஆனால் என் குழந்தைகளை இப்போது குளிக்க வைக்க ஒரு குளம் கூட இல்லை. அனைத்தும் ஆக்கிரமிப்பாலும் சாக்கடை கழிவுகளாலும் நிறைந்துள்ளது, வேதனைன்னு சொல்லியிருக்காங்க.
0: வேதனைப்பட்டார், குளம் இல்லைன்னு ஒண்ணு. இப்ப எல்லாம் கூட சமயத்துல என்ன சார், வீட்டுல பாத் டாப்னு வச்சிருக்காங்க. பெரும் பெருநகரங்கள்ல அப்படி நீட்டா இருந்தா இல்ல படுத்துக்கிட்டே குளிக்கலாம், அது கூட நல்லதுதான் இல்லாதவர்களுக்கு. ஆனா ஊர்கள் இருக்கிற குளங்களை நம்ம எடுத்து மீட்டு நம்முடைய தலைமுறைகள் குளிப்பதற்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை நம்ம வைக்கிறோம். குளத்தில் குளித்த அனுபவம். நான் சிறுவயதில் தாமரை பூக்கள் நிறைந்த

0: குளத்தில் குளித்த அனுபவம், மேல் தண்ணீர் சூடாகும் அடியில் உள்ள நீர் சில்ல என்றும் இருக்கும் சொல்ற பார்த்தீங்களா. சர்வராஜனுடைய தினார் ரமேஷ்.
1: அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் அனுப்பியிருக்காங்க. நான் சிறு வயதில் குளத்தில் குளிக்கும் போது நீச்சல் தெரியாமல் மாட்டிக்கொண்டேன். தூரத்தில் இருந்து ஒருவர் பார்த்து விட்டார். சட்டென்று ஓடி வந்து என் தலைமுடியை பிடித்து இழுத்து காப்பாற்றினார். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். மறுபடியும் நான் நீச்சல் பழக கற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்லமல் ஷேக் அலாவுதீன், எனக்கு நீச்சல் தெரியாது, நண்பர்கள் ஒரு முறை என்னை தள்ளிவிட்டு காப்பாற்றினர். இது ஒன்றும் இன்னும் ஞாபகம் இருக்கிறது சொல்லியிருக்காரு.
1: அதம்பார் கலைச்செல்வி செல்வம், எங்க ஊரில் பெரிய ஏரி ஒன்று உள்ளது. அதில் நான் என் தோழிகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த கரையில் இருந்து இந்த கரைக்கு நீச்சல் அடித்து கொண்டு போன அனுபவம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது ஒரு கணாக்காலம், திரும்ப அந்த நாட்கள் எல்லாம் வருமா என்ற எண்ணங்கள் மனதோடு நிழலாடுகிறது. இரவஞ்சரி சாகுல் கமிது.
1: அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், எனக்கும் இருக்கிறது, எனக்கு நன்றாக நீச்சல் தெரியும். எங்கள் ஊர் குளத்தில் நான் சிறு வயதில் கற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க.
0: குயத்திலிருந்து திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம், என் வீட்டுக்கு பின்புறம் பிடாரிக்குளம் குறைந்து ஒரு மணி நேரம் நண்பருடன் குளித்தது மற்றும் கரையில் துணிகளை வைத்துவிட்டு ஆழம் குறைந்த பகுதியில் அமர்ந்து அரட்டை அடிப்பது வாழ்நாள் மறக்க முடியாத நினைவலாக மாறிவிடுகிறது. இந்த குளம் இருக்கு பாருங்க, அழைச்சிட்டு போய் அப்பா தான் குளிப்பாட்டி விடுவாரு, அப்பா தான் நீச்சல் கற்றுக் கொடுப்பாரு, இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அப்பாவுக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம்லாம் இருக்கும். அப்புறம் இன்னும் சிறு வயது இருக்கிற குழந்தைகள் ஒன்று அம்மா தான் தூக்கிட்டு போய் அப்படியே கையில் வச்சு அந்த முகம் நினையாம தலையை குளிப்பாடுறது, இப்படி நிறைய டெக்னிக்கலாம் கூட மறந்து போயிடுதுல்ல
1: இந்த ஜெனரேஷனுக்கு. தெரியாமலே
0: தெரியாமல் அதுக்காக தான் தெரியப்படுத்திக்கிட்டு.
1: ஆமாம்,
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடந்த நிகழ்வுகளை கூறும் நேரம் இது. இன்று ஜூலை 13. 1830 ஆண்டு வங்காள மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி கல்கத்தாவில் அலெக்சாண்டர் டஃப், ராஜாராம் மோகன் ராய் ஆகியோரால் நிறுவப்பட்ட நாள் இன்று.
1: புதுவை தமிழறிஞர், கவிஞர், எழுத்தாளர் சுந்தர சண்முகனார் அவர்களின் பிறந்த நாள் என்று. 1922 வருடம் இவர் தமிழில் புதிய துறைகளில் ஆய்வினை மேற்கொண்ட அறிஞர். இவர் தொல் தொகுப்புக்களை, அகராதியியல் கலை ஆகிய துறைகள் பற்றி முதன்முறையாக முறையியல் நூல்களை படைத்தவர். இவர் ஆற்றுப்படுகை அணுகுமுறையில் பண்பாட்டு ஆய்வை தொடங்கி வைத்த முன்னோடி. இவர் அகில இந்திய வானொலியில் இலக்கிய பேருரைகள் ஆற்றியுள்ளார். இவர் செந்தமிழ் செம்மல், புதுப்படைப்பு கலைஞர், செந்தமிழ் கொண்டல், குரலாய செல்வர் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார்.
0: 1930 ஆண்டு முதலாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் உருகுவேயில் ஆரம்பமாயின. லூசியன் லோரென் பிரான்சுக்காக மெக்சிகோவுக்கு எதிராக முதலாவது கோலை போட்டார் அந்த நாள் இன்று.
1: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிறந்த நாள் என்று. 1953 வருடம் இவர் சிறந்த பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதை 7 முறை பெற்றுள்ளார். 1980களில் வெளிவந்த நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது எனும் பாடலை முதன் முதலில் எழுதிய இவர் 2009 ஆண்டு வரை 5800 பாடல்

0: எழுதியுள்ளார். இந்திய இலக்கியத்திற்கு இவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக 2025 ஆண்டிற்கான ஞானபீட விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவரது கவிதை தொகுப்புகளில் வைகரை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இந்த பூக்கள் விற்பனை கல்ல, இரத்த தானம் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. இவர் 1990 கலைமாமணி விருது, 2003 சாகித்ய அகாடமி விருது கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக, 2014 பத்மபூஷன் விருதுகளை வென்றுள்ளார்.
1: சிறந்த சொற்பொழிவாளர், நூலாசிரியர், உரையாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், தவத்திரு ஊரநடிகள் நினைவு நாள் இன்று. திருச்சிராப்பள்ளி சமயபுரம் நரசிங்கமங்கலத்தில் ஊரநடிகள் 1933 ஆண்டு பிறந்தார். 1955 முதல் 12 ஆண்டு காலம் திருவரங்கம், வேலூர், திருச்சிராப்பள்ளி நகராட்சிகளில் நகர் அமைப்பு ஆய்வாளராக பணியாற்றினார். தமது 22 வயதில் சமரச சன்மார்க்க ஆராய்ச்சி நிலையம் நிறுவி தமிழ் சமயங்களை பற்றியும் சன்மார்க்க நெறி பற்றியும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார். திறவு மேற்கொண்டார். 23/5/1968 அன்றே வடலூரே இவரது வாழ்விடமாக மாறியது. 1970 ஆண்டு முதலாக வடலூரை சன்மார்க்க நிலையங்கள் அரங்காவலராக தமது பணியை துவக்கி 25 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்தொண்டாற்றியவர். 1971 ஆண்டு இவர் எழுதிய ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலுக்கு தமிழ்நாடு அரசின் விருது வழங்கப்பட்டது. பல நூல்கள் எழுதியும் பல நூல்கள் பதிப்பித்தும் உள்ளார். 2022 ஆண்டு இதே நாளில் தனது 89 மறைந்தார்.
0: இந்திய எழுத்தாளர், மொழியியல் ஆய்வாளர் ஆ.கி. ராமானுசன் அவர்களின் நினைவு நாள் என்று 1993 வருடம் இவர் எழுத்தாளர், ஆய்வாளர், நாட்டுப்புறவியலாளர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முக ஆளுமையாக அறியப்படுகிறார். இவர் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் மொழியியல் பேராசிரியராக இருந்தவர். இவர் தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய 5 மொழிகளையும் ஆராய்ந்து நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 1976 ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது.
1: பிரிட்டானிய பொருளியலாளர் ஆல்ஃபிரட் மார்ஷல் நினைவு நாள் இன்று. 1842 ஆண்டு ஜூலை 26 அன்று லண்டனில் பிறந்தார். அரசியல் பொருளியலில் ஆய்வு செய்து வந்தார். 1875 அமெரிக்காவிற்கு சென்று கட்டண கட்டுப்பாடுகளால் எழும் தாக்கத்தை அளவிட முயன்றார். பின்னர் இத்தாலியில் ஓராண்டு ஆய்வு செய்தார். 1885 1908 வரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளியல் விரிவுரையாளராக பணியாற்றினார். தமது காலத்தில் மிகவும் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு பொருளியலாளர் அவர். தமது சிறப்புமிக்க பொருளியல் கொள்கைகள் என்ற நூலை 1890 வெளியிட்டார். இங்கிலாந்தில் பல ஆண்டுகளுக்கு முதன்மையான பொருளியல் பாடநூலாக விளங்கியது. இந்நூல் கேள்வியும் நிரம்பலும், விளிம்பு பயனுடைமை, உற்பத்தி ஆக்க செலவுகள் போன்ற கருத்துக்களை ஒன்றிணைத்து முழுமையாக்கியது. பொருளியலை நிறுவியர்கள் ஒருவராக மார்ஷல் கருதப்படுகிறார். 1924 ஆண்டு இதே நாளில் இந்த மண்ணை விட்டு மறைந்தார்.
0: கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி கரைக்கால். இனி தொடர்ந்து கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை, திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: சிரமமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: கற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பேசர் தங்க மாளிகையின் உலங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பேசர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கிணைந்த நெல் வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலங்கிணைந்த நெல் வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலங்கிணைந்த நெல் வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லையா, பாயிண்ட் பாயிண்டா நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா குளத்தில் குளித்த அனுபவம். குளம்னு தான் இல்லை, நதியில குளிச்சிருக்கலாம், ஊரில் குளிச்சிருக்கலாம், ஏரியில குளிச்சிருக்கலாம், கடல்ல குளிச்சிருக்கலாம், ஏதோ தண்ணிக்குள்ள இறங்கி குளிச்ச அனுபவம் இருக்கா அப்படின்னா அழகாக சொல்லிட்டே வராங்க. ஆண்டிபடம் கார்த்திகேயன் சொல்கிறார், நான் நிறைய குளத்தில் குளித்திருக்கிறேன், நீரில் நீந்து இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் செல்வதுண்டு. நீரில் நீந்து குளிக்கும் போது உடல் சூட்டையும் தினைக்கும் யோகா செய்தது போல் ஒரு உணர்வு இருக்கும்.
5: அடுத்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, சிறு வயதில் எங்கள் ஊர் தாமரை குளத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்கும் போது நண்பரின் தோளின் மீது ஏறி டைவ் அடிக்கும் போது குளத்தின் கீழே தலை குப்புற சென்று மேலே வர சிரமமாகிவிட்டது. நல்ல வேளை நண்பர்கள் மேலே இழுத்து காப்பாற்றி விட்டார்கள். அதிலிருந்து குளத்தில் குளிப்பதையே மறந்துவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க.
0: கரைக்கல் நளினி, எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் குளித்த அனுபவம் இருக்கிறது. இக்கரையில் இருந்து அக்கறைக்கு போகிறது நீச்சல் அடிக்கிற செம ஜாலியாக இருக்கும். போட்டி போட்டுட்டு போய் தண்ணிக்குள்ளே முங்கி எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பார்க்கறது, அதெல்லாம் ஒரு ஜாலியான தருணம். சிறு வயதில் கிடைத்தது போல இப்போ கிடைக்கிறது அரிது. அது ஒரு கணாக்காலம், திரும்ப கிடைக்காது. குளத்திலேயே தண்ணி இருக்க மாட்டேங்குது, காலசூழல் மாறியதால் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க.
5: எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், சிறு வயதில் ஆறுகளில் குளங்களில் குளித்திருக்கிறேன். கரையிலிருந்து தண்ணிக்குள்ளே குதிப்பது, நீச்சல் அடிப்பது, இரண்டு கைகளால் தண்ணீரை தள்ளி கொண்டு மிதந்து செல்வது, 8ஆம் வகுப்பிற்கு பிறகு குளிக்க போக கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து இதுவரை நான் எங்கேயும் குளித்ததே இல்லை, சிறு வயதில் குளித்தது தான் சொல்லியிருக்காங்க.
0: வேற ஆடி 18ஆம் இருக்கு வருது. ஒரு காலத்துல ஆத்துல குளிச்சு அந்த தண்ணி வர்றத வரவேற்பாங்க. இப்ப எல்லாம் கரையில் நின்று பார்த்துட்டு அதில் டிவியில பாத்துக்கிறது ஆடி 18 கொண்டாடுறாங்க அப்படின்னு. திருமலசாரம் வீரசுந்தரி, இருவருக்கும் காலை வணக்கம். சிறு வயதில் எங்கள் ஊரில் குளித்த அனுபவம் நிறையவே உண்டு. குளத்தில் மணிக்கணக்கில் குளத்தில் நீச்சல் அடித்து விட்டு அம்மாவிடம் அடிவாங்கிய அனுபவம் நிறையவே உண்டு. குளிப்பதற்கு ஏகப்பட்ட ஆனந்தம். இப்பொழுது எல்லாம் குளத்துக்கு குளிக்க போகிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
5: நீடாமங்கலம் மட்டும் காலச்சேரி மணிமாறன், சிறு வயதில் குளத்தில் குளித்த அனுபவம் நிறையவே உண்டு. இப்பொழுது உள்ள குளங்கள் சரியாக பராமரிப்பு இல்லாததால் குளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அந்த ஆனந்தமான அனுபவம் திரும்ப கிடைக்குமா என்று தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேயர்கள் நினைவிற்கு அடுத்து 10-5 சிந்தனை அரங்கம் வரை இருக்கிறது. நம்பிக்கையின் வலிமை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். பாயிண்ட் டு பாயிண்ட்ல குளத்துல குளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, குளத்துல இறங்கி குளிக்கிறது, அதுலயே மேலால் நீயிறது, மூழ்கி நீயிறது, இப்படிலாம் இருக்கு. நம்ம சாதாரணமா குளத்துல குளிக்கிறது ஒரு விதமா இருக்கும், நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுத்து குளிக்கிறது ஒரு விதமாக இருக்கும். அந்த மாதிரி பயிற்சி இருக்கலாம். இப்போ நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட அந்த விளையாட்டு அரங்கங்களில் அரசு சார்பு நீச்சல் குளங்கள்லாம் இருக்கும். அந்த இருக்கிற இடங்களில் பயிற்சியாளர் இருப்பாங்க. அப்படி ஒரு பயிற்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சீர்காழி அலக்குடி ஏங்கல்ஸ் மகாவிஷ்ணு, எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் குளத்தில் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சென்று குளிக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போதும் இப்போதும் எப்போதும் எப்படி
1: இடங்கண்ணி நெடுஞ்செழியன், குளத்தில் குளித்த அனுபவம் நிறைய உண்டு, நீச்சல் அடிப்பது அதுவே சுகம்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு நீச்சல் தெரியும், அதனால் எப்போது எந்த குளத்தில் குளித்தாலும் நீச்சல் அடிக்காமல் குளிக்க மாட்டேன். நாகூர் ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்காரு.
1: குளத்தில் குளித்த அனுபவமா, கொஞ்சமா நஞ்சமா, அந்த அளவுக்கு குளத்தில் மட்டும் இல்லைங்க, ஆற்றிலும் குளித்துள்ளோம். அதுவும் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் போகும் ஆறு, வடவார் வடக்கு நோக்கி போகுவதால் வடவார் என்று பெயர். மேல மதகில் இருந்து அதில் பல்டி அடிப்போம். பள்ளி விட்டதும் குளிக்க போவதற்கு நண்பர்கள் குழுவாக இருப்போம். போட்டி போட்டு கொண்டு அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு போவோம். பந்தயமும் உண்டு. இதை பார்ப்பதற்கு கும்பலே மாலை நேரங்களில் வந்துடுவாங்க. இது போன்ற ஒரு சூழல் நமக்கு அமையாது, பிள்ளைகளுக்கும் அமையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேந்து.
0: எங்க ஊர் தாமரை குளத்துல நீச்சல் அடிப்பதற்காக ஒரு வழியை உருவாக்கி அதுல ஊரே நீச்சல் அடித்து குளத்துல நடுவே

0: எனக்கு ஒரு கட்டையை போய் தொட்டுட்டு கரைக்கு வர்ற சுகமே தனி அழாதீங்க. யாரு மல்லியம் ரவி,
1: இதெல்லாம் படிக்கும் போதே ஆஹா என்ன
0: அப்படிங்கிற மாதிரி குளத்துல இறங்கி போயிட்டு வர்றது மாதிரி.
1: கல்லாத்தூர் பரமசிவம் நிறைய உண்டு. 15 வயதில் குளிக்கும் போது பெரியவர்கள் யாரேனும் வந்தால் நல்லிப்பாளையம் அமைதியாக குளிப்போம். அதைவிட கிணறு குதிப்பதை மிகவும் விரும்புவேன். ஏன்னா நான் நீச்சல் கற்றது அங்குதான். எப்படிதான் நான் மற்றவர்கள் குதிப்பதை வேடிக்கை பார்க்கும்போது என்னை உள்ளே தள்ளிவிட்டார் நண்பர். அன்றுதான் அதன் மூலம் நீச்சல் கற்றுக்கொண்டேன். ஞாபகம் வரவழைத்த காரை பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
0: பொதுவாக கடல்ல நீச்சல் அடிக்கிறது எல்லாராலையும் முடியாது. இல்லையா, நீச்சல் அடிக்கிறது சில நுணுக்கம்லாம் சொல்லுவாங்க. எதிர்த்து நீச்சல் வரும், தண்ணி போற போக்கு எதிர்த்து வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நிறைய அதுலேயும் நம்ம பார்ப்போம். இந்த கடலில் மீனவர்கள்லாம் டக்குன்னு குதிப்பாங்க, அவங்களுக்கு ஆழம்லாம் பெருசாக தெரியாது. 25 அடி ஆழம்னா அது என்ன எங்களுக்கு என்ன அப்படின்னு டப்புன்னு குதிச்சு வருவாங்க. நம்ம 25 அடியா அப்படின்னு அளந்து பார்ப்போம் அப்படின்னு. அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேலு. நான் சிறுவயது முதல் இப்போதும் குளத்தில் தான் குளிக்கிறேன். தவிர்க்க முடியாத சூழலில் மட்டும் வீட்டில் குளிப்பேன். எப்படி இப்போ இருக்கிறாங்களா இல்லையா?
1: நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
0: திருவாலப்புத்தூர் கடக்க மயங்கரன் தரணி. எனது சிறிய வயது 14 வயது காலத்தில் பாட்டனார் தாத்தா தெய்வ திரு பழனிவேல் அவர்கள் என்னை அழைத்து செல்வார்கள். குளத்தில் குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் வணங்கும் முறையை கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. நாங்களும் குளத்தில் குளித்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க.
0: செங்குந்தபுரம் நடராஜன். சிறிய வயதில் சுமார் 10 வருடங்களுக்கு முன் நிறைய ஏரி எங்கள் ஊரில் சுற்றி உள்ளது. ஒவ்வொரு ஏரியிலும் ஒரு நாள் குளிப்போம் என்று நீச்சல் அடித்து 1 மணி நேரம் குளியல் போடுவோம். அதில் ஒரு நாள் ஒரு ஏரியில் குளிக்கும் போது மூச்சு திணறி அடுத்தவர் காப்பாற்றினா இன்றைய மனதில் வந்து போகும்.
1: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி என்ன சொல்லியிருக்காங்க? குளத்தில் குளித்த அனுபவங்கள், அந்த நாளை நினைத்த மகிழ்ச்சியோ மகிழ்ச்சிங்க. இந்த கரையில் குதித்து அந்த கரைக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு செல்வோம். தண்ணியில் ஓடி பிடித்து விளையாடுவோம். இந்த காலம் அந்த காலம் ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக அது மாறி முடியவில்லை. வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குளத்தில் குளித்த அனுபவம் நிறைய உண்டு. குளத்திற்கு புதிதாக தண்ணீர் வரும்போது அவ்வளவு ஆவலாக இருக்கும். குளத்தில் எவ்வளவு நேரம் மூழ்கி இருக்கிறோம் என்று மற்றொருவர் எண்ணிக்கொண்டிருப்பது, நீச்சல் அடிப்பது, விடுமுறை நாட்கள் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் குளிப்போம். வீட்டிலிருந்து திட்டு விடும், எங்கள் பாட்டி கம்பை எடுத்துக்கொண்டு வருவார்கள், அப்போதுதான் குளத்தை விட்டு வெளியே வரும். இதெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுன்னு காரைக்கால் தலத்தர் பத்மாதீஸ்வரர் சொல்கிறாங்க.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி. சிறுவயதில் குளத்தில் குளித்த அனுபவம் மறக்க முடியாது. தோழிகளோடும் நண்பர்களோடும் மதிய நேரத்திலும் மாலை நேரத்திலும் அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வேகமாக போட்டி போட்டு நீச்சல் அடிப்பது, தாமரை பூ தாமரை விதை பறித்து சாப்பிட்டது எல்லாமே மறக்க முடியாத நினைவுகள். அப்புறம் ஒரு பின் குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது, அதனால் குளக்கரை ஓரம் குளித்து நீச்சல் அடிப்பவர்களை வேடிக்கை தான் குளத்தின் ஆழம் எனக்கு பயம். அப்பவும் இப்பவும் எப்பவும் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குளத்தில் குளித்த அனுபவம் அநேகமாக உண்டு. அதை ஞாபகப்படுத்தி விட்டீர்கள். இன்று நான் பிறந்து வளர்ந்தது கிராமம். கிராமத்தில் குளத்தில் குளிப்பதே தர்மம். இன்றும் எங்களுக்கு இருக்கிறது குளிப்பதற்கு ஆசை, ஆனால் இப்போது அது பேராசை. குளம் இருக்கிறது, ஏதோ நீரும் இருக்கிறது, நீர் முழுவதும் சேராய் இருக்கிறது. எப்படி குளிப்பது? இயக்கத்துடன் வழங்கியமான் துறை.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ். குளத்தில் குளித்த அனுபவம் குறைவுதான், எப்போதாவது ஒரு நாள் தான். குளத்தில் தண்ணீர் ஒரே இடத்தில் இருப்பதால் அதில் அதிகமாக குளிக்க மாட்டேன். கடலில் குளித்த அனுபவம் தான் அதிகம். நான் ஊரில் இருந்தாலே தினமும் கடற்கரை மணலில் வாக்கிங் போவேன். பிறகு கடலில் குளித்துவிட்டு வீட்டுக்கு வந்து குளிப்பேன். ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். உடலுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க.
0: அனுப்பியிருக்காங்களா?

0: பாயிண்ட் டு பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட்ல இணைந்திருக்கோம் இல்லையா, குளத்துல குளித்த அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நமக்கும் குளத்துக்குள்ளேயே நிக்கிறது போலயே இருக்கு இல்லையா, கரையேற நேரம் வந்துகிட்டே இருக்கு,
1: நெருங்கிடுச்சு. அடுத்த டிஆர் பட்டினம் ரமேஷ். சிறு வயதில் பள்ளி பருவத்தில் பள்ளி முடிந்தவுடன் சிறு வயது நண்பர்களுடன் புத்தக பைகளை படித்துறைகளை வைத்துவிட்டு மணிக்கணக்கில் குளித்திருக்கின்றேன். விடுமுறை நாட்களில் என்றால் சொல்லவே வேண்டாம், பெரும் கூட்டத்தோடு சென்று குளித்து கும்மாளம் அடித்து நினைவுகள் அப்படியே இருக்கின்றது சார். என் பசங்களை அழைத்து கொண்டு குளத்தில் குளிக்க வைக்க வேண்டும் ஆசை, ஆனால் இப்பொழுது இருக்கின்ற குளங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது, சுத்தமாக இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. எங்கள் ஊரில் குளத்தில் குளித்து பல வருஷம் ஆகிறது, ஆனால் குளத்தில் குளிக்கும் சுகமே தனின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம்லேருந்து. செம்மையான டாபிக், செம்மையான. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குளத்தில், பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் குளிப்பேன் பாருங்கள். அந்த கடையிலிருந்து, ஆஹா என்ன சத்தம், அந்த கடையிலிருந்து அந்த கரைக்கு நாங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். யார் அந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வராங்களோ ஃபஸ்ட் அவங்களுக்கு ₹2 பரிசு. அது மறக்க முடியாத ஒரு சூப்பரான அனுபவம்னு சொல்லியிருக்காங்க.
0: நெய்விளக்கு MS தூயமணி. இப்பொழுதுதான் வீட்டுக்கு வீடு மோட்டார் பம்ப் செட் ஆகிவிட்டது. நான் சிறுவயது முதல் பள்ளிக்கூடம் படிக்கும் போது குளத்தில் குளித்து விட்டுதான் பள்ளி செல்வது வழக்கம். இதே ஒரு முக்கியமான செய்தி இல்லையா, குளத்துல போய் குளிச்சுட்டு வந்து தான் அப்புறம் பள்ளிக்கூடமே கிளம்புவாங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு 8 மணி எழுப்ப முடியாது. பள்ளி செல்வது வழக்கம். ஒருமுறை நண்பருடன் விடுமுறை நாளில் ஒரு கோவில் அருகே உள்ள பெரிய குளத்தில் அக்கறைக்கு சென்று வருவோம் என்று நண்பரின் தோள்பட்டையை பிடித்து கொண்டு வருமாறு கூறினார். பாதி தூரம் சிலருடன் நண்பர் விட்டுவிட்டார். நான் நீச்சல் தெரியாமல் கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டேன். நண்பர் பிடித்து இழுத்து கொண்டு கரை சேர்த்தார். பிறகு அதுபோல் என்னை கூப்பிட்டாலும் நீச்சல் கற்றுக்கொள்ளாமல் வரமாட்டேன் என்று கூறிவிடுவேன்.
1: அடுத்து அம்மாபேட்டை வைத்தியநாதன். குளத்தில் குளித்த அனுபவம் அதிகம் உள்ளது. நண்பர்களுடன் சேர்ந்து மணிக்கணக்கில் குளித்துள்ளேன். 90களில் குளத்தில் ஆற்றில் ஏரிகளில் நிறைவே ஆட்டம் போட்டுள்ளோம். நினைவுபடுத்திய காரைக்கால் பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
0: குளத்தில் குளிப்பது குறைந்தது 1 மணி நேரமாக குளிப்பேன், ஆனால் இப்பொழுது இல்லை, அது ஒரு நிலாக்காலம். பள்ளி பருவத்தில் நாகையில் இருந்து ரஜினிகண்ணன்.
1: நாகூர் அலோன் ஸ்டாஜ். நான் சிறுவயதில் சனி ஞாயிறு பள்ளி விடுமுறைகளில் காலை 10 மணிக்கு குளிக்க சென்றால் மதியம் 2 மணி வரை குளத்தில் நீச்சல் அடித்து குளத்தின் நடுவில் இருக்கும் மண்டபத்தில் ஏறி குட்டிக்காரணம் அடிப்பது, இக்கரையிலிருந்து அக்கறை நீந்துவது, குளத்தில் ஒன்றாக கூடி கும்மாளம் போட்ட நினைவுகள் மனக்கண்ணில் முன் நிறுத்திவிட்டீர்கள். இன்று எங்கள் ஊரில் பல குளங்களை காணவில்லை, வருத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகூர் ஏஜமன் முகமது ஜலீல். குளத்தில் குளித்த அனுபவம் எனக்கு உண்டு. எனக்கு நீச்சல் தெரியாது என்றாலும் நண்பர்கள் உதவியுடன் நீச்சல் கற்றுக்கொண்டு குளத்தில் குளித்த போது ஆனந்தமாக இருந்தது. வீட்டிற்கு தெரியாமல் குளத்தில் குளித்து தலையில் ஈரம் இருப்பதை அம்மா கண்டுபிடித்து செம அடி வாங்கினேன்.

0: அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன். எங்கள் ஊரில் 5 குளங்கள் உள்ளது. எல்லாமே பெரிய பெரிய குளங்கள். நாங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீந்தி செல்வோம். நீச்சலில் மூழ்கு நீச்சல், காக்கா நீச்சல், சாதா நீச்சல் என்று விதவிதமாக நீந்தி விளையாடுவோம்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து
0: பிரியா கண்ணன் பொறவாச்சேரியிலிருந்து. சிறு வயதில் தோழிகளுடன் சேர்ந்து குளத்தில் நீச்சல் அடித்து கும்மாளம் போடுவது உள்ளத்திற்கும் உடலுக்கும் உற்சாகமாக இருக்கும். நான் குளித்த குளம் இன்று என் பிள்ளைகள் குளிக்க குளத்தை காணும். அதாவது பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு அந்த குளத்தை
1: காணும். சரி, குளத்தில் குளித்த அனுபவம் உண்டு. நாகூர்லேருந்து போகும்போது ரஃபிக் அனுப்பியிருக்காரு.
0: மணமந்தல் ரஞ்சிதா. சிறு வயதில் அடிக்கடி குளத்தில் குளிக்க போவேன். 1 மணி நேரம் தண்ணீரில் விளையாடுவோம்னு சொல்லியிருக்காங்க.
1: அவரைக்கடை வித்யா வீரன். குளத்தில் குளித்த அனுபவம் உண்டு. இன்று வரை குளத்தில் தான் குளியல். எங்கள் ஊரில் பெரிய குளம் உள்ளது. அதில் எப்போதும் கோடை காலத்தில் கூட நீர் இருக்கும்னு சொல்லியிருக்கிறார்.
0: தெத்திலேருந்து செல்வி. சிறு வயதில் குளத்தில் தாங்க குளிப்பா, ஆனா பாருங்க அடியும் வாங்குவேன் அம்மாவிடம். ரொம்ப லேட்டா வருவேனா, கண்கள் சிவந்து போயிடும். இப்பவும் நினைச்சாலும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் படிக்கும் பொழுது சனி ஞாயிறு காலையில 10 மணிக்கு கம்மாய்க்கு குளிக்க போவோம். நான், என் நண்பர்கள், என் கூட படிக்கும் பெண்கள் எல்லோரும் துணி துவைக்க வருவார்கள். போய்விட்டு மதியம் 2 மணிக்கு தான் வரும்னு கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காரு.
0: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க? காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர். என் சிறு வயதில் நண்பரோடு குளித்து மகிழ்ந்த தருணங்கள் ஏராளம்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, வளர்த்தாமங்கல சம்பந்தம். குளத்தில் குளித்த அனுபவம் அதிகம் உள்ளது. நண்பருடன் சேர்ந்து மணிக்கணக்கில் குளித்துள்ளேன். பள்ளி பருவங்களில் குளத்தில் ஆற்றில் ஏரியில் நிறையவே ஆட்டம் போட்டுள்ளோம். கண்கள் சிவக்கும் அளவுக்கு ஆட்டம் போட்டுள்ளோம். நினைவுபடுத்திய காரை பண்பலைக்கு நன்றி. இப்பொழுது குளங்களை பார்ப்பது அரிதாக உள்ளது. நாங்கள் ஆட்டம் போட்ட குளங்கள் அனைத்தும் இன்று குட்டையாக மாறிவிட்டது. கோயில் குளங்கள் மட்டுமே குளங்களாக காய்ச்சலுக்கு என்பது வருத்தமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயில் குளத்தில் தான், ஏன்னா அதெல்லாம் மதில் கட்டி சரியாக இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு, அதனால் குளத்தில் குளிங்க, நல்லா இருப்போம் அப்படின்னு இப்போ நம்ம கரையேறிலாம்.
0: ஆமாம்,
1: நேர்கள் இதுவரை பாயிண்ட் டு பாயிண்டில் இணைந்திருந்தோம் நேர்களே. இது காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை. 100.3 நேரம், 10 மணி.
2: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
3: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி இப்ப பார்க்க போறோம்னா, அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து என்ன ஏஜ் குரூப்பில் வருது. ஏன்னா இப்போல்லாம் சின்ன வயசில், முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 60 வயசுக்கு மேலே இப்படி இருந்தாங்க. இப்போ அந்த 10 வயசுக்கு அப்புறம் இப்போ வர பேஷண்ட்ஸ்லாம் ஈவன் 32 வயசு, 37 வயசு, 38 வயசு இப்படிலாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன வயசில் வராங்க. ஸோ அது மெயின் என்ன காரணம்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ மூட்டு தேய்மானங்கிறது என்னென்னா, நம்ம உள்ளார் வந்து காட்லேஜ்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். அது தேய்ஞ்சு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது மூட்டு தேய ஆரம்பிக்கும். உள்ளார ஜவ் வந்து நஞ்சி போக ஆரம்பிக்கும். அதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏஜ் ரிலேட்டட். ஒரு 60 வயசுக்கு மேலே வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, ரொம்ப முன்னாடி மேடு பள்ளத்தில் நடந்து வேலை செஞ்சாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வரும். இன்னொன்று, சின்ன வயசில் வர்றதுக்கு மெயின் காரணமே வந்து உடம்போட வெயிட்டுங்க, ஒன்று. ரெண்டாவது, ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங்கோ எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இருந்தோம்னா தேய்மானம் ரொம்ப ஃபாஸ்டாகும். இல்லைனா அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட முட்டியில் ஏற்பட்ட அடி. ஸோ அடினால சில பேருக்கு ஜவ் கிழிஞ்சிருக்கலாம், எலும்பு உடஞ்சிருக்கலாம். ஸோ அந்த வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து சரியாக இல்லை ஜவ் கிழிஞ்சதை நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா தேய்மானமும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். சில பேஷன் அந்த ஏசியில் அந்த ஜவ், இந்த மாதிரி ஜவ்வெல்லாம் கிழிஞ்சி வருவாங்க. அட்வைஸ் சர்ஜரி, ஆத்ரோஸ்கோபி, சின்ன தொலை போட்டு பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களே லேட்டரான ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப வலியோடையும் அந்த மூட்டு தேய்மானம் திரும்ப எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது மூட்டே கொஞ்சம் தேய ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் வரும்போது மூட்டுக்கான டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் அது முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேமேஜ் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணி, நோட் பண்ணி, மருத்துவர்கிட்ட என்ன ரீசன்னு கேட்டு அது ப்ராப்பரான உள்ளார என்ன பசை இருக்கும். இப்போ மிஷினுக்கு எப்படி நம்ம ஆயில் விடணும், அந்த உராய்த்தன்மை கம்மியாக வச்சுக்கிறதுக்காக, அதே மாதிரி முட்டிக்குள்ளேயும் எல்லா ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒரு ஆயில் என்ன பசை மாதிரி இருக்கும், அதுதான் அந்த உராய்வுத்தன்மையை நம்ம கம்மியாக வச்சுக்குது. இன்கேஸ் நமக்கு அது ப்ராப்பரான செக்ரீஷன் இல்லை, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். ஸோ அழுத்தம் ஏற்படுறது. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை பார்த்தோம்னா, கண்டுபிடிச்சிட்டோம்னா, இது வந்து கரெக்டான எக்ஸசைஸு, அந்த எண்ணெய் பசை அதிகப்படுத்தி, ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது வந்து நமக்கு 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். இதையே நம்ம கண்டுக்காமல் முட்டி வலிக்கிறது தானே பரவாயில்ல, பண்ணலாம். ஸோ வலி இருக்குது, எனக்கு மடக்கி நீட்ட முடியல, ஸோ இருந்தாலும் அதை பண்ணலாம், ஸோ அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்னு நினச்சி எல்லாம் பண்ணிவிட்டு மேடு பள்ளத்தில் நடக்கிறது, குத்த வச்சு உட்காருது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிவிட்டு திரும்பவும் வலியோடு வந்தோம்னா இன்னும் ஃபர்தராக டேமேஜ் அதிகம் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டேஜிங் பொறுத்து. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டோம், சின்ன வயசுலேயே இருக்கும்போது சின்ன வயசு இதாக வந்துட்டோம்னா வெயிட் குறைக்க சொல்லிட்டு மெயினாக இன்ஜெக்ஷன் சப்போஸ் தேவைப்பட்டதுன்னா

0: போடுவோம், வெயிட் மெயின் குறைக்க சொல்லுவோம். ஏன்னா ஒரு கிலோ குறைச்சாங்கன்னா 4 கிலோ வந்து முட்டிக்கு போகிற வெயிட் வந்து நமக்கு கம்மியாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் இருக்க வேண்டியது 40 கேஜியாக தான் இருக்கும், பட் அவங்க வெயிட் பார்த்தீங்கன்னா 60 கேஜி இருப்பாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளோ மடங்கு வெயிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், கரெக்டான சாக்ஸ் போட்டு கரெக்டான ரெஸ்ட் எடுத்தோம்னா டெஃபினட்டாக இது சரியாயிரும். இதை நம்ம லேட்டரானு விட்டுட்டு 70 வயசில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை 40 வயசுலையும் 35 வயசுலையும் பண்ணுறது வந்து நம்மளால கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: வானில் அலையாய் செவியில் செந்தமிழாய், இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 10:05. சிந்தனை அரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிய தகவல்களோடு உலா வரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு நம்பிக்கையின் வலிமை. இந்த தலைப்பில் பேச நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 03-4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணில் நீங்கள் அழைத்து பேசலாம். அல்லது 299-48 இந்த எண்ணோடு இணைந்து நீங்கள் கருத்துக்களை பகிரலாம். அல்லது 299-58 இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை தெளிக்கலாம். 9-5-6-6-4-2-7-2 என் 3-1 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது நேயர்களே. நம்பிக்கையின் வலிமை. நாளை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் இரவே நாம் தூங்க போகிறோம் இல்லையா? அடுத்த நொடி நமக்காக காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? எப்பயுமே நம்ம ஒரு நம்பிக்கையோடய செயல்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது நினைவில் அதை கொண்டு வந்து கொண்டே இருப்பது இல்லை. ஆனால் நினைவில் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது நம்ம மறந்துடுறோம். அந்த நம்பிக்கையினுடைய வலிமையை பெரிதாக நாம் பின்பற்றணும், பெரிதாக எடுத்துக்கணும், பெரிதாக அந்த தூண்டுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையிலே இந்த தலைப்பு நமக்கு விடப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கையின் வலிமை குறித்து நேயர்கள் கருத்துக்களை பகிர்வதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களை, வானொலியில் வலம் வருவோம். குறைந்த நேரம் எடுத்துக்கங்க. எப்பயும் நீங்கள் அப்படி தான் எடுத்து பேசுகிறீங்க. குறைந்த நேரம் எடுத்துக்கங்க, செறிவான கருத்துக்களை சொல்லுங்கள். சிறப்பாக எல்லோருடைய கருத்துக்கள் நமக்கு

0: எந்தெந்த நேரத்தில் நமக்கு தோன்றாத கருத்துக்களை இன்னொருத்தர் சொல்லும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி எல்லோருமாங்க சேர்ந்து ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் உங்களுடைய இந்த அழைப்பில் நீங்கள் கருத்து தரக்கூடிய தகவல்கள் அமையட்டும் என்ற செய்தியோடு இணைப்பில் வரக்கூடிய நேயர்களோடு இணையலாம். முதலாவதாக இணையக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
1: அன்பான வணக்கம் சார்.
0: சொல்றது யார்?
1: சித்தாள மாரிமன்கள், என்ன மோகன்
0: பேசுங்க ஐயா.
1: நம்பினார் கெடுவதுமே நான்கு முறைய தேர்ப்பு. அதான் சார், நம்ம காலையில ஏன் தெரியுமே நம்ம வந்து இப்படிதான் வாழ்றோம்ன்றத நம்பிதான் சார் நம்ம வாழ்றோம்.
0: இன்னொரு செயலை நம்ம தொடங்குறோம்.
1: இருக்கு
0: அடுத்த செயலுக்கு நம்ம அழைத்து செல்வதுதான் நம்பிக்கை. நன்றி ஐயா. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
0: பேசுவது யார்?
2: இளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
0: பேசுங்க.
2: வலிமைனா சார், உடல் பலம், ஆற்றல், மன உறுதி சொல்லலாம். கடினமான வேலைகளை செய்யும் உடலின் ஆற்றல் உடல் வலிமை. சோதனைகளை வேதனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் மன வலிமைன்னு சொல்லுவோம். கொரோனா நோற்று பாடுது சார் நட்பின் வலிமை பற்றி சொல்லுது. ஒரு எலி வந்து தனக்கு தேவையான நன்மைகளை தன் வலையில வந்து சேமித்து வைக்கும். அதே போல சுயநலமும் எளிய ஆற்றலும் கொண்டவர்கள் இக்கட்டத்துல தங்களை மட்டுமே காப்பாத்திக்க நினைப்பாங்க. அதனால சுயநலமிக்க வலிமையவர்களின் நட்பு யாருக்குமே பயன்படாது. எனவே சுயநலம் இல்லாத உயர்ந்த குணமுடைய வலிமை வாய்ந்தவர்களிடம் நட்பை அடைவது அனைவருக்கும் சிறந்த வாழ்வு. வலிமை உடையவரின் நட்பு பசி துன்பம் வந்தாலும் தன்மானம் கொள்க ஒழுக்கம் ஆகியவற்றில் இருந்து சிறிதும் தளராமல் வலிமை மிக்கதாக இருக்கும். இதையே வள்ளுவர் சொல்றாரு, நீர் நிறைவே நிறைநீர நீரவர் தேன்மை பெருமதி பின்னீர பேதையார் நட்பு அப்படின்னு சொல்றாரு. நற்பண்புகள் நிறைந்த சான்றோர்களின் நட்பானது மனத்துல சிறியதாக இருந்தா கூட நாளடைவில் வளரும் வளர்கரை நிலவை போல வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவு வலிமை இல்லாதவர்களின் நட்பு முழு நிலவு தெய்வத்து போல நாளுக்கு நாள் குறைந்து விட என்கிறார்.
0: சரிம்மா, சிறப்புமா. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றி சார். வாய்ப்பு

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சிந்தனை நேரம் மகேஸ்வரம் அழக நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறாங்க, அவங்களது குரல் வரல. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: யார் பேசுவது?
3: சேத்தாவுடி வடக்கு சிவ பாரதி.
2: பேசுக.
3: நம்பிக்கையின் வலிமை. யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பணம் பலம் நம்பிக்கையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிலும் வெற்றி பெறுவதற்கு இல்லை எதையும் ஒரு சாதிப்பதற்கு முதலில் வந்து நம்பிக்கை வைக்கணும்.
2: நம்பிக்கை வைக்கணும்.
3: ஆமா, நம்பிக்கை தான் வலிமை, நம்பிக்கை தான் பலம்.
2: சூப்பர்.
3: உடல் வலிமை வந்து ஒரு முக்கியம் கிடையாது.
2: உடல் வலிமை இருக்கணும்.
3: நம்பிக்கை வந்து உறுதியாக இருந்தால் எதுலயும் வந்து வெற்றி அடையலாம்.
2: சரி, நன்றி. இணைப்பு.
3: நம்பிக்கை, முயற்சி, உழைப்பு இவை மூன்றும் இருந்தால் ஒரு உயர்வு அடையலாம்.
2: சூப்பர்,
3: நன்றி சார்.
2: நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம். யாருங்க
4: சார்? காலை வணக்கம் சார். நல்லது எனக்கும் கூறுவது சார். பூம்புகார் மேலேயோ ஜீவி இளங்கோவன்.
2: பேசுங்க.
4: அதாவது நம்பிக்கையும் வலிமையா சார்? அதாவது வாழ நினைக்கும், வாழ துடிக்கும் உயிர்நாடியாய் விளங்குவது நம்பிக்கையின் வலிமை. தேங்க்யூ சார்.
2: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: சொந்தமொழியில் சொல் எடுத்து சிங்காரை சிங்கிட்டி நேர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்க தமிழ் ஒழிக்கும் தங்க தமிழ் ஒன்பதுக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
2: சொல்வது யார்?
5: கருத விடுகிறாரம்.
2: பேசுங்க.
5: நம்பிக்கை. இப்ப கூட நான் வந்து ஒரு அவசர வேலை பேருந்துல போய்கிட்டு இருக்கேன்.

0: இருந்தாலும் உங்களோட பேசணும் பேசிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல வந்ததுனால
1: பேருந்துல நீங்க போயிட்டு இருக்கும் போதே லைவ் உங்களுக்கு போயிட்டே இருக்கு.
0: அதாவது நம்பிக்கை, அதாவது நாளைக்கு வந்து நம்ம ஒரு காரியத்தை முடிப்போம்னு நினைச்சுக்கிட்டு படுத்தோம்னு வச்சுங்களேன், மனசுல நம்பிக்கையோட படுத்தோம்னா காலையில வந்து நம்ம எப்பவும் 8 மணிக்கு எழும்புறோமோ 6 மணிக்கு எழும்பிடுவோம். நம்ம அறியாமலே வந்து அந்த உறக்கத்துல இருந்து விழிக்கிற ஒரு சமயம் வந்துடும். எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் என்னால் முடியும், நிச்சயம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மனசுல விழுந்துருச்சுன்னு வச்சுங்களா, அந்த செயலுக்கு தோல்வியே கிடையாது.
1: சூப்பர், சரி,
0: மிக்க நன்றி.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: மானம்பேட்டை காளிதா
1: பேசுங்க.
2: மன வலிமை தான் சார் முக்கியம். எப்படி சொல்றேன்னா, ஒரு அரண்மனையில ஒரு மணி பெண்ணு வேலை பாக்குறாங்க. அந்த வீட்டுல அந்த பையன் இருக்காப்ல, அந்த பொண்ணோட பையன், ஒரு யானை மரம் முடிக்குது. அதனால எல்லாரும் அடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, யாராலுமே முடியல. அந்த பையன் விட்டு விட்டு அடக்கிறான். அப்ப அந்த மன்னர் கேக்குறாரு, நம்ம இவ்வளவு இதா இருக்கோமே, நம்மளால செய்ய முடியல. அவன் சாதாரண ஒரு பையன், வேலைக்காரர் பண்ணி பையன் தான் அவன், அவன் எப்படி அந்த யானையை எப்படி அடக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு வாரத்துக்கு உப்பு போடாம சாப்பாடு கொடுங்க அவனுக்கு, அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க சார்.
1: சரி,
2: அதுக்கப்புறம் உப்பு போட சாப்பாடு கொடுத்தா அவங்க அம்மாட்ட போய் கேக்குறான், ஏம்மா சாப்பாட்டுல உப்பே இல்லையே, என்னம்மா காரணம், இந்த சாப்பாடு தான்ப்பா கொடுத்துருக்காங்க அரண்மனையில, நான் என்னப்பா பண்றதுன்னு கேக்குறாங்க.
1: சரி, என்ன ஆகும் கடைசியில உப்பு இல்லாம சாப்பிட்ட உடனே?
2: அப்ப என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு என்ன உப்பு கூட சாப்பிட, உப்பு போட்டு சாப்பிட கூட நம்மளால முடியலன்ட்டு அவன் மனசை
1: விட்டுறான்.
2: திரும்பி அந்த கண்ணு குட்டியை விட்டு இதாச்சும் பிடிச்சி போடலன்னா பிடிக்க முடியல சார் அவனால.
1: அதனால பலம் இழக்கிறது மன அளவுலதான்,
2: மன வலிமைதான் அவனை காட்டுது.
1: சரி, நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: உணவு என்பதை விட மனதளவில் பலகீனப்படுத்தினா அவன் பலகீனமாயிடுறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. நேருக்கு நன்றி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கநகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமை வாழ். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். எப்படி விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை உள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை, தார்ப்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். இது காட்சி வெளியில்

0: கவசமாகி கவிதை பாடும் காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனையரகம் தலைப்பு இன்றைக்கு நம்பிக்கையின் வலிமை. நம்பிக்கையின் வலிமை தலைப்பில் நேயர்கள் அழகாக நம்பிக்கையோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. வரக்கூடியவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறாங்க, நான் குரல் வரல. வணக்கம். வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: யார் பேசுறீங்க?
1: நான் பேட்டை சாமிதுர பேசுறேன். ஐயப்பன் பேட்டை
0: பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா.
1: ஐயா சிந்தனை அரங்கம் சொல்றீங்க, ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அதே நேரத்தில் உங்க வானொலியிலேருந்து கேட்கிறவங்க பூரா அறிவு, நல்ல அறிவை புகட்டுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் புது நேயர்
2: நம்பிக்கை வலிமைங்கிற தலைப்பில் நாங்க பேசணும். ஆனால் நீங்க தலைப்பு கொடுத்து அறிவில்லை என்றால் கூட நம்பிக்கையா பேசணும். நன்றி. இணைய கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நம்பிக்கையும் ஒன்னு வரணும்னா நம்ம செய்து வைக்கணும். நம்ம செய்யாம எல்லாரையும் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா
0: எதிர்பார்க்க வேண்டாம். என்னுடைய வயசு 76.
2: அதாவது இளமை வயசுல பேசணும்னா வேண்டாம் போனா இருக்க வேணாம்னு நான் சொல்றதுக்கு வயசு இல்ல. 76 வயசுங்கும் போது என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். எதிர்
0: நினைக்கிறேன் அதுதான் வளம் தரும் அப்படிங்கிற திருக்குறளுக்கு அதான் சொல்லு திருக்குறள் அதை ஒட்டி அவர் ஐயா சொல்றாரு நினைக்கிறேன். இணைய கூடிய இடத்துல என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்
0: பேசுங்கம்மா.
3: எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கும் போதும் அதன் வெற்றிக்கான முதல் விதையே என்னன்னாக்கா நாம் நம் மீது வைக்க நம்பிக்கை தான் சார். ஒரு செயலை செஞ்சு திருப்பி ஒரு தோல்வியே அடைஞ்சிருந்தோம்னு வச்சிங்களா, அந்த தோல்வியும் சோதனையும் வரும்போது அப்பவும் நமக்கு நாமே சொல்லும் வார்த்தை
0: என்னால் முடியும் என்றால் நம்பிக்கை இருந்தாலே அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாங்கிறது என்னுடைய கருத்து. அருமையா, அருமையா சொன்ன, நன்றிமா. இரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ரொம்ப அழகாக சொன்னாங்க பாருங்க. ஒரு செயலை தொடங்கும் போது நம்பிக்கை இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் தோல்வி இருக்கும் பொழுது நம்ம நம்மால் முடியும், இதையும் தாங்க முடியும் நினைக்கிறது தான் நம்பிக்கை. அதுதான் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான நம்மால் முடியும். இதை இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற மாற்று தான் இருக்குல்ல அதுதான் தன்னம்பிக்கை. ரொம்ப அழகாக சொன்னாங்க. நன்றி கலாவதிக்கு இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ,
0: யார் பேசுறதுங்க?
4: வணக்கம் சார், நான் சூப்பர் சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
4: அதாவது நம்பிக்கை நம் இது அதாவது வந்துங்க நம்பிக்கை வந்து பல சமயங்கள்ல வந்து அது வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்துங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு, அதுல சில சர்க்கிள் வரும். சரி, இதையும் தாண்டி நம்ம வருவாங்கிற நம்பிக்கையோட அவரு மீண்டும் எழுந்து அதுல வந்து வருவாரு.
0: சரி,
4: அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி இருக்கிறாருன்னா அவர் வந்து இதுல இருந்து நம்ம மீண்டு வருவாங்கிற, என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இதுல இருந்து மீண்டு நம்ம வந்துருவாங்கிற அவருக்கு நம்பிக்கை இருந்தாதான் அவர் வந்து அதுல இருந்து எழுந்து வர முடியும். அது மாதிரி வந்து நம்பிக்கைங்கிற வந்து அச்சாணியில தாங்க வாழ்க்கைன்ற சக்கரமே சுத்திட்டு இருக்கு.
0: அருமையா சொன்னீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
4: நன்றி.
0: நம்பிக்கைங்கிற அச்சானில் தான் சொல்லு. ஒரு நோயாளிக்கு வந்து படுக்கையில் இருக்கும் பொழுது எவ்வளோ வைத்தியம் செஞ்சாலும் அந்த நம்பிக்கை இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு என்னாகுமோனா வேறு ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதானே, இது பந்துடும் தான், டாக்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரியாயிடுங்கிற நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னா அது ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். அதனால் இதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். புதுசாக ஒன்று வராமல் தடுக்கிறது ஒன்று, இதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஒன்று. அந்த மனதிற்கு அந்த பலம் இருக்குன்னு ரொம்ப அழகா நேயர் சுட்டி காட்டிருக்காரு. நேயருக்கு நன்றி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிரலாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு நம்பிக்கையின் வலிமை. எவ்வளவு பெரிய வலிமை எல்லாமே இருக்குங்க சுத்தி. அப்படின்னா நம்பிக்கைங்கிற ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நம்பிக்கை

0: என்பதுதான் வலிமையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப அழகா தலைப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. நேரில் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ங்க. திண்டுக்கல் மாவட்டம் காமநாத்துல கணேசன் பேசுறேன்.
0: இதே பெரிய நம்பிக்கையா இருக்குங்க.
1: ஆமாங்க, அதான் நான் என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேங்க.
0: சொல்லுங்க.
1: இந்த பெரிய வாய்க்கால்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல பாலம் இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா மரத்தை பனை மரத்தை வச்சு போட்டுப்பாங்க, இல்ல தென்னை மரத்தை வச்சு போட்டுப்பாங்க, இல்ல மூங்கி குடிச்சு வச்சிருப்பாங்க அந்த வாய்க்காலை கடந்து போறதுக்காக. அதுல மன நம்பிக்கையோட போய் நம்ம போயிடலாம் அப்படின்னு போயிடோம்னா உருவனு போயிடலாம். ஆனா விழுத்துருவோமா அப்படின்னு பாதிலே விழுந்தோம், அஞ்சு பாதிக்கு போல போக மாட்டோம்.
0: அதுலயும் பாதியில போய் நினைக்க கூடாது. விழுந்துட்டா என்ன சரி,
1: நினைக்காம நம்ம முன்னாடி போறோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு தடையை நம்ம வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த தடையை நம்மளாலே உடைக்க முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்துங்க.
0: அருமை அருமையா சொன்னீங்க ஐயா.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். திண்டுக்கல் கணேசன் அப்படியே நம்பிக்கையான வார்த்தையுடைய வேற. பாலத்தை கடக்கும் நினைச்சா போக கூடாது. போகணும்னு நினைச்சிட்டா அப்படின்னா என்ன சார், கிடுகிடுன்னு போயிடும். நடுவில் போய் நின்று கீழே விழுந்துட்டா உடஞ்சிட்டான்னு நினைச்சோம்னு வச்சுங்க, படப்படப்படன்னு உடம்புலாம் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த நம்பிக்கை இன்மையினுடைய பலகீனம் அப்போ தான் நமக்கு புரியும். அதனால நம்ம கடந்து போயிடலாம், எதுவும் தாங்க நிற்கிது, அவர் போனாரில் போயிடலாம் அப்படின்னு இருக்கணும். இன்னொன்று, நம்பிக்கை எப்போ கூடுதலாக வருது அப்படின்னா, நமக்கு நீச்சல் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, விடைந்து விழுந்தாலும் கூட நீஞ்சி போயிடலாம்ல. அப்போ எப்பயுமே எதையும் எதிர்கொள்வதற்கான சூழ்நிலைகள் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் மிக எளிமையாக அந்த நம்பிக்கை தன்னாலே வந்துடும். ரொம்ப அழகாக நேயர் சுட்டி காட்டியிருக்காரு. நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுவது?
2: பாபுராஜ் பத்ன் முகமது இக்பால். நலமைங்களா சார்?
0: நலமா இருக்குங்க ஐயா, பேசுங்க.
2: நம்பிக்கையின் வலிமை. நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க. மருத்துவர்கிட்ட போறோம், மருந்து கொடுக்குறாங்க, அது நம்பிக்கையா சாப்பிட்டு நமக்கு குணமாயிடும். நம்பிக்கையா இருந்தா தான் அது வலிமையோட நமக்கு அந்த குணமாகும். என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, என்னது அரை மனசோட சாப்பிட்டா அந்த அளவுக்கு குணமாவது.
0: இதை சாப்பிட்டு என்ன செய்ய போகுது அப்படின்னு இருந்துடக்
2: கூடாது. சொல்லுவாங்கல்ல, மருந்து குடிக்கும் போது குரங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல.
0: அப்படியா, மருந்து குடிக்கும் போது குரங்க நினைக்க கூடாதா?
2: ஆமா. அப்ப குடிக்கும் போதே என்னால எதுவும் சொன்னாங்களே நான் நினைப்போறோம்ல, அதனால மருந்து குடிக்கும் போதே நம்ம நல்ல நம்பிக்கையோட குடிக்கணும், குணமாயிடும் நம்பி தான் குடிக்கணுங்க.
0: தொடர்ந்து பேசலாம்.
3: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆறு மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆறு சூப்பர் சேல், ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: சுந்தர மகேஷ் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம்
6: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன்.
6: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேசுங்க.
6: நம்பிக்கையே வலிமை.
0: ம்.
6: விதை போட்டு அது மரமாவும் நம்பினா அதை நம்ம போடணும். அதுல வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ உரம் போட்டு, பயிர்கள் உரம் போட்டு நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே செய்யணும். அது நம்பிக்கையே, ஆனா நம்பிக்கையை வைக்கணும். அது வந்து பல மரமாகும், நமக்கு பலம் தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வைக்கணும். அதுதான் நமக்கு வலிமை. எதையுமே நல்ல எண்ணத்தோட இது நம்மளால செய்ய முடியும், செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம செய்யணும் சார்.
0: சரி, நன்றி.
6: நம்பிக்கை வலிமையானது.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி. நெரிலை காரைக்கால் மம்பளை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பதிஞ்சிருப்பீங்க. சிந்தனை அரங்கத்தில் நம்பிக்கையின் வலிமைங்கிற தலைப்பில் நேரில் என்னென்ன முகநூலில் பதிவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா. கடலூர் துறைமுகம் சுரேஷ். நம்பிக்கை என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம். இது கடினமான காலங்களில் நமக்கு தேவையான வலிமையை தருகிறது. நம்பிக்கை நம் மனதை அமைதியாக்கும். இதுவே நம் நம்பிக்கை வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. நம்பிக்கையின் 3 வழிகள்: தன்னம்பிக்கை, பிறர் மீது நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அப்படின்ற அழகாக சொல்லியிருக்கிறது. அதிலையும் பிரித்து வேற சொல்லியிருக்காரு. தன்னம்பிக்கை, பிறர் மீது வைக்கிற நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்ம பாட்டுக்கு எதுவுமே தெரியாமல் வச்சோம்னா அதுக்கு மூட நம்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்குது. அது 4வது நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை நம்பிக்கையின் வலிமை என்றால் விடாமுயற்சி மட்டுமே. ஒருவர் தொட்டதை தொடுவதல்ல நமது வெற்றி, யாருமே தொடாத ஒன்றை தொடுவதே நமது வெற்றி. இந்த எண்ணத்தில் எப்பொழுதுமே இருப்பேன் நான். புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வலிமை மிக்க ஆயுதமாகும். ஒரு நபர் தன் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை அவனது வாழ்க்கையும் அவளை சுற்றியுள்ள சமூகத்தையும் ஆட்சேக்கும்.

சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னர் கோயில் மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக பலமாகும். இது கடினமான காலங்களில் மீள்தன்மையும் நேர்மறையான அணுகுமுறையும் தந்து வாழ்க்கையின் திருப்தியை அளிக்கிறது. நம்பிக்கையின் வலிமை தரும் நன்மைகள், எதிர்ப்பு சக்தி, தோல்விகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது ஒருவரை மனதளவில் தளராமல் காத்து உறுதியளிக்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு, ஒருவருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்றால் அதில் உறுதித்தன்மையோடு வலிமையாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு தகுந்தவர்களை பேசுவது நம்பிக்கையும் ஆகாது வலிமையும் ஆகாது. வார்த்தைகளில் வலிமை இருந்தால் தான் நம்பிக்கை ஏற்படும். அழகாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நாம் ஒரு நம்பிக்கையை ஒருத்தருக்கு ஏற்படுத்துகிறோம், நாளைக்கு இது தந்துடுறேங்க, அதை நம்பி போகிற நம்பிக்கையினுடைய வலிமைனா நாம் அந்த சொல்லில் நடந்துக்கிற முறையும் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நாளைக்கு அந்த நேரத்தில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், அது மிகப்பெரிய வலிமை. நாளை எது நீங்கள் சொன்னாலும் கூட அவர் இப்படி இருக்க மாட்டார், இப்படி தான் இருப்பார், ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். அது முக்கியமானது. நம் மீதே ஒரு நம்பிக்கை வரும், நாம் எப்படி அதை செஞ்சிருவோம் அப்படின்னு. நாளைக்கு கொடுத்தோம், நம்ம கொடுக்கலன்னா நம்ம பேர் கட்டுமே, நம்ம கொடுக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நாளை எந்த நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம் மீது, நாம் வார்த்தைகள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அதனால் நம்பிக்கையினுடைய வலிமையை மாற்று பார்வையில் அழகாக ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. நேயருக்கு நன்றி. அடுத்து ஐயாபடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் நாளை கண் விழிப்போம் என்று தான் உறங்கப் போகிறோம். அதுபோல்தான் வாழ்க்கை கடைசி நிமிடத்தை நம்பிக்கையான் வலிமையோடு நான் எதிர்கொண்டு செல்ல வேண்டும்னு சொல்லி அமிர்தராயன் பட்டது வாரிவள்ளல் சொல்லியிருக்காரு. டிஆர்பட்டன் நல்லிஷங்கர் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையின் வலிமையில் நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம உறங்கச் செல்கிறோம், அடுத்து என்ன நடக்கப் போகிறது நமக்கு தெரிய போவதில் நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் அம்பலவாணன், நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் அகபலமாகும், இதுவே நமது இலக்குகளை அடையவும் சவால்களை எதிர்கொள்ளவும் தேவையான ஆற்றலை வழங்குகிறது. தன்னம்பிக்கையை நேர்மறையான எண்ணங்களை வாழ்க்கையில் மாற்றும் மாபெரும் சக்தியாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையின் வேர் நமது எண்ணங்களில் இருக்கிறது, அதன் கிளைகள் தான் நமது வெற்றிகள். நாம் எதை நினைக்கிறோமோ அந்த திசையில் தான் நமது வாழ்க்கை பயணம் செல்கிறது. பயத்தை நினைத்தால் பயம் வளரும், செயல்கள் முடங்கும். வெற்றியை நினைத்தால் தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள், தடைகள் வரும்போது நம்பிக்கை இல்லாதவர் உடைந்து போவார், ஆனால் இதுவும் கடந்து போகும் என்று நினைப்பவர் வெற்றி பெறுவார். இந்த நேர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு பாதுகாப்பு கவசம். தடைகள் தற்காலிகமானவை, என் இலக்கு நிலையானவை என்ற உறுதியான எண்ணமே நம்பிக்கையின் வலிமையாக இருந்த நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உயர்வான எண்ணங்களை வளர்ப்போம், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கனவுகளை நனவாக்க பயணிப்போம். நம் எண்ணங்கள் நம்மை வடிவமைக்கிறது, நம் நம்பிக்கை நம்மை வழிநடத்துகிறது. அகழ்விளக்காக நம்ம நம்பிக்கைக்கு வலிமை சேர்க்கும் எண்ணங்களில் கவனம் செலுத்தி நேர்மறையாக சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். ரொம்ப அழகாக நீண்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நேயருக்கு நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை நூறுப்பள்ளி மூன்றிலேது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு நம்பிக்கையின் வலிமை. ரொம்ப அழகாக நேயர்கள் கருத்துக்களை என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம தொலைபேசி வழியாக வர நேயர்கள்ட்ட இப்பொழுது கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: யார் சொல்வது?
3: கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குங்க ஐயா, பேசுங்க.
3: அதாவது நம்பிக்கையின் வலிமை அப்படின்னாலே, நாம வந்து எந்த ஒரு எதை எதை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து நம்பிக்கை வச்சாதான் அது வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆகும். நாம வந்து காலையில விழித்து எழுந்திருச்சு நம்ம வந்து அந்த வேலைகளை செய்கின்ற போது அந்த வேலைகள்ல ஒரு நம்பிக்கை வைக்கணும். இன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த வேலை கண்டிப்பா முடிஞ்சிரும். ஆக நம்ம வந்து எங்க சென்றாலும் கூட, ஒரு பேருந்துலயே போனாலும் இல்ல ஒரு ரயில்ல போனாலும், ஒரு நம்பிக்கையிலதான் நம்ம வந்து பயணிக்கிறோம். நம்ம வந்து ஊர் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தான்
2: இருக்கும்
3: மனிதருடைய வாழ்க்கைக்கு ஒரு அவசியமாகப்படுகிறது.
2: அருமை, அருமையா சொன்னி. நன்றி இணைப்புல வந்தது.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: பொதுவாக சூழ்நிலைகள் தான் நம்முடைய செயல்பாடுகளை நிறைய நேரத்தில் நடத்தும். ஒரு வேலை செய்ய தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த அவசரமும் அந்த அவசிய சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம செஞ்சிருவோம். இப்போ குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும், இல்லை குழந்தைகள் பள்ளிக்கு போகணும், 9 மணிக்குள்ளே அனுப்பணுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது நம்ம கிடுக்கணும்னு வேலை செஞ்சிருவோம். ஆனால் பொதுவாகவே ஒரு நம்பிக்கை வைத்து நாம் இந்த வேலையை 3 மணிக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கட்டமை வச்சிட்டோம்னா அது பேர் நம்பிக்கை. சூழ்நிலைகள் நம்முடைய செயல்பாடு நிர்ணயிப்பது ஒன்று, நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்கிற நம்பிக்கை ஒன்று. இந்த நேரத்தில் இதை முடிச்சிடணும், அடுத்த வேலைகள் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு

0: வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாம் ஒரு இலக்கை அல்லது நமக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே வர முடியும். அதனால தான் நம்பிக்கை ரொம்ப அடிப்படையானது. தொடரக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேங்கம்மா, பேசுங்க.
1: மகிழ்ச்சி ஐயா. ஐயா, நம்பிக்கை அது ஒரு அபார சக்தி கொடுக்குதுயா. அதனுடைய வலிமை என்னன்னா, இரண்டு வலிமை இருக்குயா. ஒன்னு, கரடுமுரடான பாதையை கூட இலகுவான பாதையாக நம் நம்பிக்கை கொண்டு ஆக்கிக் கொள்ளலாம். அப்போ மிக கடினமான ஒரு விடயத்தையும் கூட நம்பிக்கை கொண்டால் அது இலகுவான விடயமாக நம் கண்களுக்கு புலப்படும். அதனால நம்பிக்கை தேவை. இரண்டாவது, நம்பிக்கையினுடைய மிகப்பெரிய சக்தி நமக்கென்று ஒரு தனி அடையாளம் அமைத்துக் கொள்வதற்கான பாதையை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாருமாலையும் எல்லா காரியமும் செய்ய முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி. ஆனா நம்பிக்கை உடையோர்களால் தனி ஒரு பாதை அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பதே நம்பிக்கை. இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்பிக்கை மிக மிக வலிமையானது அப்படின்னு சொல்ல வரையன்.
0: நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க கேட்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுவது?
2: ஐயாவுக்கு வணக்கம். குருவது மணக்குடி ராஜேந்திரன் ஐயா. நல்லா இருக்கலா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
2: அதாவது நம்பிக்கை, அதாவது நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கேன், நம்பிக்கை, நீங்க நலமா இருப்பீங்க, நானும் நலமா இருக்கேன், நம்பிக்கை இருக்கு பாருங்க. காலையில எஞ்சோடு ரெண்டு கையும் தேய்ச்சிக்கிட்டு கடவுளே இன்றைய பொழுது நல்ல பொழுதா விடணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டோம். நம்மளோட ஒரு தன்னம்பிக்கை நம்மள்கிட்ட முதல்ல இருக்கு. அப்ப இந்த உலகம் வந்து இயங்கக்கூடிய மெயின் அச்சாணி என்ன, உலகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மெயின் அச்சாணி எது? நம்பிக்கை.
0: நம்பிக்கை,
2: அந்த நம்பிக்கை, அந்த அச்சாணி வந்து எப்படி ஒரு வண்டிக்கு வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு பாரத்தை ஏத்தனாலும் அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய தலைமுறை என்ன பண்ணணும், நம்பிக்கையை முதல்ல நம்பணும். என்ன பண்றாங்கன்னா, ஒரு தோல்விகள்கிட்ட பயந்துடுறாங்க. அதாவது வெற்றிக்கு முதல் படி தோல்வி. மார்ச் போனா அக்டோபர்,
0: அவ்வளவுதான், அடுத்ததான் மாசம் வருது.
2: அக்டோபர் போனா மார்ச்,
0: 12 மாதம் எதுக்கு வச்சிருக்கோம்?
2: இன்றைக்கு வந்து எவ்வளவோ ஒரு வசதிகள் நம்ம போயிட்டு இருக்கோம், விஞ்ஞான வளர்ச்சி கல்வி வளர்ச்சி மேம்பட்டு இருக்கோம். அப்ப எதுக்கும் பயப்படக்கூடாது, தன்னம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை நம்ம கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா சார், மொத்தம் 6 செமஸ்டர்ல சார் 18 பேப்பர் ஒரே செமஸ்டர்ல பாஸ் பண்ணாம பாருங்க.
0: பாஸ் பண்ணது மட்டும் சொல்லக்கூடாது, முதல்ல அதுல ஃபெயில் ஆயிருந்தார்.
2: பிள்ளைங்களை வந்து தாய் தந்தையர் என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க நினைக்குது அப்பா அப்பா அம்மா நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பிள்ளைங்களுக்கு. அதே வயதான பிறகு அந்த பிள்ளைங்க வந்து அந்த பெற்றோர்களை விடுறாங்க பாருங்க. அப்ப அவங்க வலிமை, அந்த நம்பிக்கை வந்து வலிமையா இல்ல சார், வலியா இருக்கு சார்.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. பெற்றோர்கள் பிள்ளைகளை காக்குறாங்க, ஆனா பிள்ளைகள் பெற்றோர்களை காக்கல. காப்பாங்க, நல்லதுதான் செய்வாங்க, நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பிள்ளைங்க நம்மள எதுவும் குறை சொல்றாங்களோ அப்படின்னு நம்பிட்டு போயிடக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள், அமைப்புகள், இவைகள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நடத்துறாங்க, அப்படிதான் நடத்துவோம். நேயருக்கு நன்றி, தொடர்ந்து பேசலாம்.
3: நம்பிக்கை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு விளங்கணிந்த வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நேரிலக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரிலுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேரிலக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல், 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
4: நேர்களுக்கு திருவாரூர் சீமா டிசைன்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
4: நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நேர்கள் நினைவிற்கு அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது நலமே சூழ்கள் சிறப்பு மருத்துவத்துடன் தோல் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நீர்நிலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஸ்ரீதலா தேவி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பை 100.3 இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு நம்பிக்கையின் வலிமை. நிகழ்ச்சியில அடுத்து நம்பிக்கையோடு வர்றவங்க யாரு? வணக்கம்.
10: வணக்கம்.
4: யார் பேசுறது?
10: திருவாரூர்ல இருந்து ஆட்டோ பிரபா பேசுங்க. நம்மால முடியுங்கிறது நம்பிக்கை தான் சார், ஆனா நம்மால்

0: மட்டுமே முடியுங்கிறது தலைக்கணும் சார். ஊர் கூடாதான் சார் பேர் எழுக்க முடியும். ஒரு கை ஓசை வராது. பல பேர் இருந்தாதான் ஒரு செயலை செய்ய முடியும், ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும். என்னாலதான் நடந்துச்சு, என்னாலதான் எல்லாமே ஆனது.
1: நம்பிக்கை, நம்பிக்கையோட வலிமை இதுல எந்த இடத்துல வைக்கிறீங்க?
0: அதான் சார், நம்மளால முடியுங்கிறது நம்புறது தப்பு இல்ல சார். அதாவது எல்லாரையும் அரவணைச்சு போறணும் சார். எந்த ஒரு செயலா இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும், பல பேரோட அதான் சார். ஒரு பேர் எழுக்கிறதுனா பல பேர் வேணும் சார். ஒரு கையால ஓசை தட்டுதான் சத்தம் வராது.
1: நன்றி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. தன்னாலையும் முடியும் நினைக்கிறதா நம்பிக்கை. தன்னால் மட்டும் முடியுங்கிறது நம்பிக்கை இல்ல, தன்னாலையும் முடியுங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கான பொருள் சரியா அவர் எடுத்து உள்வாங்கிக்கிட்டாரான்னு தெரியல. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கணும். ஒரு 100 பேர் தேர் இழுக்கும் பொழுது நம்ம போய் சும்மா பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது இல்லை. நாமனும் சேர்ந்து இழுத்தால் தான் தேர் வருங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே ஒரு பக்கம் இழுத்து பார்ப்போம், அப்படி இன்னொரு பக்கம் இழுத்த முயற்சி பண்ண முடியாது. ஒரு கூட்டம் அப்படி இழுத்துட்டு போகும்போது அந்த அந்த சாலையில், அந்த சாலை வழியாக நாமும் இழுத்தால் நம்மாலையும் முடியும் அப்படின்னு இழுக்க தொடங்குற மன வலிமை இருக்குது பாருங்கள், அதுதான் நம்பிக்கை. அந்த வலிமை மெல்ல மெல்ல பல ஆயிரக்கணக்கானவருடைய நம்பிக்கை அந்த இடத்துல வலிமையாக மாறி தேர நகர்த்து. இதுதான் செய்தி. அதை நேயர்த்து கேட்டுக்குவார் நினைக்கிறேன். அரியா கூட அடுத்து நேயர்த்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேசுறீங்க,
1: பேசுங்க ஐயா.
2: நம்பிக்கையுடைய வலிமை வாங்கிய வெற்றிக்கான அடையாளம். ஏன்னா நம்ம வந்து நம்பிக்கை இல்லாம ஒரு காரியத்தை வச்சுங்களேன், அது வந்து சரியான முறையில முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான்.
1: நம்பிக்கை இருக்கணுங்கிறீங்க?
2: ஆமா, எதுவுமே சரிதான். வந்து நம்ம நம்பிக்கையோட அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடணும் வச்சுங்களேன், அது தோல்வி கூட நமக்கு வெற்றியா அமைஞ்சிடும்.
1: சிறப்பு, தோல்வியும் வெற்றியாக.
2: ஆமா, முடியாது என்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது, முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும்.
1: முடியாதுன்னு இருக்கக்கூடாது. நன்றி. முடியும் நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் நமக்கு வெற்றியா அமையும். இணையக்கூடிய இடத்த நேற்று பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: சித்திரபுண்டி தேவி சார்.
1: பேசுங்கம்மா.
3: எனக்கு கல்யாணம் ஆன புத்த சார், சுத்தமா சமைக்கவே தெரியாது சார். உப்புமா கிட்ட சொன்னா ரவா வறுக்காம அப்படியே கூழ் மாதிரி கிண்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளாலையும் சமைக்க முடியும் அப்படின்னு நானே சமைச்சு கத்துக்கிட்டு இப்ப சூப்பரா சமைப்பேன் சார்.
1: அருமை, அருமை.
3: அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது சார். சமைக்க நம்மளாலையும் முடியும்.
1: நமக்கு தெரியுமா, நம்ம இப்படி செய்ய முடியுமா இல்லாம நம்மளால செஞ்சிருவோம்.
3: எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க சார், அதனால ஒண்ணும் தெரியாது சார் அப்போ. அதனால எல்லாரும் கூட்டமா உட்காந்துருக்கோம். எங்க நாத்தனா எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒரு மாதிரி குச்சமா இருக்கும், ஏதாவது சொல்லி கேட்கணும் அப்படின்னா கூட, அப்புறம் நம்மளாவே சரி, நம்மளாவே முயற்சி பண்ணுவோம். பக்கத்துல கேட்டு கேட்டு நானே முயற்சி பண்ணி இப்ப சூப்பரா சமைப்போம் சார்.
1: தேவி, ரொம்ப சிறப்பா இப்ப சமையல்ல தேவியா இருக்கிறீங்க. நன்றிம்மா, நன்றி. ரொம்ப அழகா இருந்தீங்க, நன்றி. ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து பாருங்க. 16 வயதுல திருமணம், இப்ப முடியாது, சட்டப்படி இப்ப எல்லாம் ஓரளவு குறைஞ்சி வந்துகிட்டு இருக்கதெல்லாம். அந்த பெண் நம்பிக்கையினுடைய அடிப்படைனா, இப்ப நம்ம சமகாலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்ணை தான் சொல்லலாம். பெண் தான் பாருங்க, 16 வயசுல ஒரு வீட்டுக்குள்ள பிற பெண், சுற்றி இருப்பவருடைய நையாண்டி நக்கல்கள், அதுல ரொம்ப கடுமைகள், இவைகள்லாம் தாங்கி கடைசியில பாத்தீங்கன்னா அவ வெற்றியாளன் நிற்பா பாருங்க. அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி, தன் பிள்ளை, குடும்பம், கணவன் எல்லாரும் நிறுத்தி தற்கொண்டார் தற்காத்து பேணி தகை சான்ற சொற்காத்து சொருவிழால் பெண்ணு வள்ளுவர் சொன்னது அங்கே தான். தன்னையும் காத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் காக்கக்கூடியவளாக அந்த பெண் மிளிர்றதுக்கு பாருங்க, அதான் நம்பிக்கையின் அடையாளம். தேவி திருத்திரம் ரொம்ப அழகா அந்த செய்தி, அவர்கள் இயல்பா சொன்ன செய்தி அது, நமக்கு தலைப்புக்கு ரொம்ப அழகா பொருந்தி வருது. நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
4: பாக்கம்பருத்தி சுமதி.
1: பேசுங்க.
4: நம்பிக்கை, அதாவது விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கும் சார். நாம அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சரி, சொல் வந்தாலும் சரி, நம்பிக்கையோட கலங்காம முன்னேறிக்கிட்டே இருக்கணும் சார்.
1: அடிச்சு நொறுக்கணும்,
4: நொறுக்கணும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதும் சார்.
1: நம்மளால முடியலன்னா யாரால முடியும் அப்படின்னு
4: நினைக்கணும், நினைக்கணும், அதுல வெற்றி அடையலாம் சார்.
1: அருமை, அருமை.
4: ஆமா, நம்பிக்கை இழக்கும் போது நேரத்துல சார், நாம கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்க்கணும். இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் தானே நினைச்சு முன்னோக்கி செல்லணும் சார்.
1: சரிமா.
4: அதாவது சாமர்த்தியம் இருந்தா எதையும் சாதிக்கலாம் சார். தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா எப்படியும் சாதிக்கலாம், நம்ம
1: எப்படியும் சாதிக்கலாம். ரொம்ப சிறப்பு, நன்றி. இணைப்புல வந்து நன்றி. ரொம்ப அழகா நம்பிக்கையான வார்த்தைகளை நம்பிக்கையோட பேசினாங்க. சுமதி நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்கால் இருந்து காவியா பேசுறேன்.
1: காவியா பேசுங்க.
5: சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூல்ல வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்பீச்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன்.

0: சூழ்நிலை நம்மள வந்து நிர்பந்தித்து அந்த இடத்துல நம்பிக்கையா வெற்றி பெற்றீங்க.
1: சூழ்நிலைகள்
0: நம்முடைய நம்பிக்கையை உணர்ந்து வலிமைப்படுத்தும். அதுதான் ரொம்ப அழகா காவியா சொன்னாங்க. ஒரு அந்த தோழி வரலன்னு இவங்களை சூழ்நிலையை கொண்டாந்து நிறுத்தது, உடனே மனப்படம் அப்ப இவர்களுக்கால் முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதே தெரியாது. சூழ்நிலைகளை அதை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுதும் தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
2: ஐயா தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா.
0: பேசுங்க.
2: தலமாறுங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன், பேசுங்க ஐயா.
2: நம்பிக்கையின் வலிமைங்கிறது ஐயா,

0: பெறலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். இணையக்கூடிய அடுத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
1: ஐயா தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா.
0: பேசுங்க.
1: நல்லா
0: இருக்கேன், பேசுங்க ஐயா.
1: நம்பிக்கையின் வலிமைங்கிறது இப்போது வெள்ளிக்காசியாக யுவகாசி வந்து இயேசுநாதரை காட்டி கொடுத்தாரு. அப்பதான் வந்து இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து எண்ணில் ஒரு அந்த யுவகாசி என்ன சொல்றாருன்னா, இப்போ வெள்ளிக்காசிக்காக காட்டி கொடுப்பாங்க இயேசுநாதரை. அவரு அந்த வலிமை அவர் என்ன சொல்றாரு, எண்ணில் ஒருவனா அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. அதே போன்று ஒரு கண்ணத்தை ஒரு கண்ணத்தில்
0: சொல்றதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு,
1: அன்பின்
0: வலிமை. சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேரத்தை பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், பேசுங்க ஐயா.
2: காட்டுமன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
0: பேசுங்க.
2: நம்பிக்கை தரும் வலிமை.
0: நம்பிக்கை, நம்பிக்கையின் வலிமை.
2: நம்பிக்கையின் வலிமை. இன்னைக்குங்க விதைய போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அது எல்லாமே விளைஞ்சி வருமா, செடியாகி மரமாமாங்க தெரியாது. அதுக்கு நீர் ஊற்றி உரம் வச்சாதான் அது செடியாகி மரமாகி வலிமையாகி பயன் தரும்.
0: நீர் ஊற்றி உரம் போட்டு எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் அது பயிராகாம போயிட்டுனா,
2: அது அதுதான் இப்ப நம்ம ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம்னு வச்சிங்களேன், அது அதாவது எப்படின்னா, நீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் கொடுத்த நம்பிக்கையா இருக்கணும், கௌரவர்களுக்கு சகுனி கொடுத்த நம்பிக்கையா இருக்க கூடாது. அது போல இருக்கும்
0: ஆக்கம் தரும்
2: நம்பிக்கை. அல்லங்க
0: ஆக்கம் தரணும்.
2: ஆமா, இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரேன்னா அவன் அதனால பயன் அடிக்கணும், அதுதான் வலிமை. அவன் நம்பிக்கைய கொடுத்து அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க எவ்வளவு என்கிட்ட ஆலோசனை கேட்டா நான் அதுக்கு தகுந்தா போல கொடுக்கணும். நான் எதிர்மறையா இருக்கணும்னா அதுக்கு அவன் நம்பிக்கையா போயிடும்.
0: இப்ப
2: இளைய பருவத்திலிருந்தே குழந்தைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மேலோங்கிய தொலைநோக்கு சிந்தனையோட இருந்ததுன்னு வச்சுங்களா, அவனுடைய எதிர்காலம் மிக சிறப்பா இருக்குங்கிறதாங்க
0: என்னுடைய. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களே, முகநூல் வழியாக நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்பிக்கை மனிதர்களின் பலமே அதுதான். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் நடந்துவிட்டது என்றாலும் அதையும் தாண்டி வாழ்க்கை வாழ வைப்பதே இந்த நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, எதையும் நாம் கடந்து போக முடியாதுன்னு அனுஷ்யா சங்கர் பனங்கட்டாங்குடிலேருந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த தோல்வியுற நேரத்தில் நம்மளால் முடியும்னு வாழறாங்க பாருங்கள், அதுதான் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை. மயிலாடுதுறை தேவதிநகர் அஞ்சு வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையின் வலிமை விடாமச்சு, தன்னம்பிக்கை நல்ல எண்ணங்கள் இவை மூன்று இருந்தால் நாம் நினைப்பது நடக்கும், நம்பிக்கையோடு வாழ நம்பிக்கையை பலம் தரும் மருந்து, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடவாசல் சசிகலா, நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது, நம் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை தன்னம்பிக்கை அது இருந்து விட்டால் வலிமை தானே வந்துவிடும், எதையும் சாதிக்கலாம், பூமியே நமது காலடியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவாரூர் கொடிக்கால்வன் சாகுல் கோவிந்த ராஜா, நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை இல்லை, இருளிலும் வழிகாட்டும் ஒளி, தோல்வி வந்தாலும் தோண்டு விடாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமையே நம்பிக்கை, தடைகள் எத்தனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காத மனம் ஒரு நாள் வெற்றி நிச்சயமடையும், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் புதிய தொடக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ராமன் சொல்கிறாங்க, யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதன் பலம் நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பிக்கையில் வலிமையும் மனம் தன்னம்பிக்கை இருக்க வேணும், வாழ்க்கை போராட்டம் எதிர்கொள் நம்பிக்கையை எழுந்துடக்கூடாது அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் நந்தினி சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை என்பது மனித மனதிற்கு எட்டாத பல உயரங்களை எட்டச் செய்யும் ஒரு மாபெரும் ஆற்றல், இது சோதனையான மன உறுதியையும் இலக்குகள் நோக்கி செல்ல விடாமுயற்சியும் அளிக்கிறது. தன்னம்பிக்கை இல்லாதனை விட தனக்குள் நம்பிக்கை கொண்டனும் உலகை வெல்ல முடியும், எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறனை வழங்குகிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்படி கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க, நம்பிக்கையின் வலிமை அப்படின்னு. பொதுவாகவே நம்பிக்கை நம்மகிட்ட எப்போ ஏற்படுது, எப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்பிக்கையை நம்ம எப்பயும் வச்சுக்கலாம். கை நிறைய பணம் இருக்கும் பொழுது எதையும் சாதிக்கிற ஒரு நம்பிக்கை இயல்பாக நம்மள்கிட்ட இருக்கும். ஒரு மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னா அது குறித்து அந்த டாப்பிக்கில் நம்ம கொஞ்சம் ஆழமாக இருந்தோம் அப்படின்னா எப்பயும் நமக்கு நம்பிக்கை வலிமையாக இருக்கும். அந்த இதெல்லாம் நம்பிக்கையை நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள். ஆனால் எதிர்பாராத சூழல்லையும் நாம் அந்த இடத்துல வெல்ல முடியும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை எப்பயும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய வலிமை இருக்கு பாருங்க, அதுதான் நம்பிக்கை. அதை விட முக்கியமான நம்பிக்கை என்பது ஒரு தோல்வி சந்திக்கும் பொழுது இது இல்லாமலும் நாம் இருக்கலாம்

அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க, அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். தோல்வி அடையும் பொழுதோ ஒரு பரீட்சை எழுதுகிறோம், அந்த பரீட்சையை வெற்றி பெற முடியல, நம்மளால் அடுத்த பரீட்சை எழுத முடியும் நம்பிக்கையே இருக்கு பாருங்க. ஒரு நம்ம நேயர் ராஜேந்திரன் சொன்னது மாதிரி 18 பேப்பர் ஒரே இதில் அட்டம்பில் முடித்தார் அப்படிங்கிற நம்பிக்கை, இது மாதிரி நிறைய இருக்கிறது. அது மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஒன்று கிடைக்கவில்லை அப்படின்னோடனே கிடைக்கலையே அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கிறத விட, இது இல்லாமலும் நம்மால் வாழ முடியும், நமக்கென்று வேறு ஒன்று காத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அந்த தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். அதனால் நம்பிக்கை என்பது வாழ்க்கைக்கு ஒரு பயன் தரக்கூடியது மட்டுமல்ல, அதுதான் வலிமை. நம்பிக்கை இல்லை அப்படின்னா வலிமை இல்லைன்னு அர்த்தம். முதல்ல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம உடம்பு பலகீனப்பட்டு போயிடும், நம்பிக்கையோடு இறங்கணும்னா பலமாக இருக்கும். எனவே அந்த வலிமையை நாம் கூட்டி வைத்து கொண்டே இருப்போம், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த உணர்வுகளை எடுத்துச் செல்லும் என்ற செய்தியோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: பண்பலை 100.3 நேர்கள் பங்கேற்று பயன்பெற்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் நிகழ்ச்சியில் தோல் நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். நேயர்கள் தங்களது சந்தேகங்களுக்கு நம்ம பண்பலையின் முகன் தொலைபேசி எண்கள் 04368 இந்த முன்னிணைப்பேனோட 2311 2311 அல்லது 2994 80 அல்லது 2995 80 இந்த எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண் 9566427231 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோலவே மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பாக விளங்கும் தோலை பார்த்து அதனுடைய ஆரோக்கியத்தை பார்த்து நம்ம உடல் நலத்துடைய ஆரோக்கியத்தை குறித்து பல விஷயங்களை நம்மளால் அறிய முடியும்.

0: நமது உடலை வெளிப்புற பாதிப்புகளிலிருந்து காக்கும் பாதுகாப்பு கவசமாக மட்டுமல்லாமல் நமது ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பாகவும் திகழ்கிறது தோல். ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல் மாசுபாடு, உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் பருவநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு தோல் நோய்கள் அதிகரித்து வருகின்றன. தோல் நோய் குறித்து பலருக்கும் பல கேள்விகளும் சில நேரங்களில் தேவையற்ற அச்சங்களும் இருக்குது. எந்த அறிகுறிகளை கவனிக்க வேண்டும், எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும், தோல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இப்படி பல முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக இன்றைய நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ தோல் அப்படின்னு சொல்லும் போது உடலுடைய மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். தோல் நம்மளுடைய உடம்புல என்னென்ன முக்கியமாக என்ன பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம். தோல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுடைய உடலை முழுசாக வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான சுற்றுச்சூழல் மாசுல இருந்தும் சரி, வெள்ளு வெள்ளுன்னு வர கிருமிகளும் சரி, முதல் அரணாக வந்து நம்ம தோல் தான் இருக்குது. தோல் வந்து நம்ம சீராக இருக்குது, அதில் எதுவும் வந்து ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா பல விதமான தொற்றால் பரவக்கூடிய, அதாவது தொடுதலாலையும் மேலே படுறக்கூடிய புண்ணுகளாலும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பரவுறது வந்து முக்கியமாக பாதிப்படையாமல் பாதுகாத்துட்டோம். அதில் ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, சாதாரணமாக இப்போ வறட்சி ஏற்படுதுன்னு வந்தால் கூட, இல்லை வெடிப்புகள் ஏற்பட்டாலோ புண்ணு ஏற்பட்டாலோ வேகமாக மற்றவங்கள்டேருந்து வரக்கூடிய நோய்களால் நமக்கு தாராளமாக வர வாய்ப்புகள் அதிகம்.
0: ஓகே டாக்டர், பொதுவாக மக்கள் அதிகம் சந்திக்கும் தோல் நோய்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க?
1: இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வர்றது டீனியா கார்பரேஷன் சொல்லுவோம், அதாவது படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம். படர்தாமரை இங்கே வந்து அப்படியே வேகமாக பரவிட்டுருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேர்வை அதிகமாக இருக்கிறதும், நம்மளால வந்து மக்கள் வந்து அதிகமாக வெயிலையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்துலேயே ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டு வேலை செய்யும்போது ட்ரெஸ் எல்லாம் நனையும், அதெல்லாம் மாற்றாமல் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் அதுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பூஞ்சை வளர்றது. அது இல்லாமல் நிறைய இடங்கள் நம்ம மக்கள் தொகை இப்போ அதிகம், ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போதும் கூட்டமாக தான் இருப்பாங்க. அந்தமாரி கூட்டமாக இருக்கும்போது அது வேகமாக இன்னொரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு பரவும், அது ரொம்ப அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் பலவிதமாக பல பேர் தப்பான வைத்தியங்களும் உள்ள நம்மளுடைய வீட்டு வைத்தியங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அது ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ பூஞ்சை தொற்றுகள் அப்படின்றது காரணம் இந்த இந்த படர்தாமரைக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதுலேருந்து எப்படி நம்ம வந்து அதோடைய பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் என்ன சொல்வீங்க?
1: நான் இப்போ சொன்னதே அப்படியே பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப வேர்வை இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். வீட்டில் இருக்கிறது பரவாமல் இருக்கிறதுக்கு துணிகளை தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக துவைக்கிறதும் முக்கியம். அதேமாரி மற்றவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொங்க ஒருத்தவங்க போடுற துணியை ஒருத்தவங்க போடாமலும் கரெக்டாக வைத்தியத்தை ஆரம்ப காலத்துலேயே அரிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணணும். மெடிக்கலில் மருந்து வாங்கி போகிறத முதல்ல நிறுத்தணும்.
0: நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்விக்கான பதிலும் நிறைய சொல்லிட்டீங்க ஃபஸ்ட்டே. ஓகே டாக்டர், இப்போ நம்ம தோல் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு சாதாரணமாக ஒரு தடித்து போகிறதுக்கும் அலர்ஜியால் இல்லை பூஞ்சை தொற்றால் அந்த மாதிரி சிகப்பாகவோ இல்லை அரிப்பாகவோ சிவந்து போகிறதுக்கும் எப்படி நம்ம வந்து அடையாளப்படுத்தி வேறுபடுத்தி பார்க்கலாம் டாக்டர்?
1: அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் எல்லா தோல் பிரச்சனையுமே அலர்ஜி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அலர்ஜி நம்ம எதை குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு கடித்தா வீக்கம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீக்கங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்தோ இல்லை வீக்கங்கள் வந்து மறையிறது வந்து மறையிறது எந்த ஒரு தழும்பும் இல்லாமல் இருக்கோ அதை தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இது இல்லாமல் தோல் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து மறையாது, அதுவே தானாக மறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. வரும், செவந்து போகலாம், புண்களாக இருக்கலாம், கொப்பளங்களாக வரலாம், தோல் உரியலாம், அதுக்கு மறையும் போது அது பொறுமையாக மறைஞ்சு மறையும் போது கருப்பாகவும் மாறலாம். இதை வந்து தோல் பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம். அலர்ஜி வேற, தோல் பிரச்சனை வேற.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் அட்டெண்ட் பண்ணலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சார் சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சார். சொல்லுங்க சார் கிட்ட உங்களுக்கு டவுட் என்னன்னு கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர் சாருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
2: அதாவது இந்த உடம்பு ஃபுல்லா வந்து அரிப்பு வருதுங்கய்யா, அதாவது இந்த சீப்பு வச்சு அந்த சீப்பை வச்சு சொரியற அளவுக்கு அரிப்பா இருக்குங்கய்யா உடம்பு ஃபுல்லா. அது வந்து தண்ணியில வந்து குளத்துல குளிக்கிறதுனால அந்த மாதிரி வருதா? பாத்தீங்கன்னா மச்ச நாளுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே முட்டு முட்டா உடம்பு ஃபுல்லா வச்சுக்குது, அது அப்படியே அமுக்கணும்னா அதுல இருந்து ஒரு ஒரு தண்ணி மாதிரி வடியுதுங்கய்யா. அது வந்து எதனால? அது வந்து தொழில்நோயா இருக்குமா? அது பயமா இருக்கு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கால் பாதத்தில் அந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே

0: ரவுண்ட் ரவுண்டா அப்படியே காய்ச்ச மாதிரி இருக்கு. அத காப்பு காய்ச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி, அது மாதிரி காய்ச்சிருக்கு ரவுண்ட் ரவுண்டா. அது வந்து தொழுநோயா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அது எதனால அங்கயா வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றிங்க. இது நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணுக்கு அரிப்போட வருது, நல்லா சீப்பு வச்சு சொரியிற மாதிரி வருது, அது குளத்தால் குளிச்சா வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் வரலாம். நீங்கள் கேட்குற மாதிரி குளத்தில் குளித்தாலும் இந்த அரிப்புகள் வரலாம். ஏன்னா அதில் நிறைய கிருமிகள் இருக்கும், அதோடைய முட்டைகள்லாம் அதில் மறந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதில் குளத்தில் குளிச்சுட்டு அதையே வெளியே வந்து அதை அப்படியே காய விட்டுட்டீங்க, அதை இன்னொரு நல்ல தண்ணியில் கழுவலை அப்படின்னா அந்த முட்டைகள் வந்து உடம்புலேயே ஒட்டிகிட்டு இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து அரிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படலாம். அடிக்கடி இந்தமாரி குளத்தில் குளிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க அது அசுத்தங்கள் உடம்பை விட்டு போகாமல் இருந்து அதனாலும் அரிப்புகள் ஏற்படலாம். இது வெளிலேருந்து வர்றது சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சுகர் இருந்தாலோ, இல்லை சக்கரை நோய் இருந்தாலோ, இல்லைன்னா ப்ரெஷர் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது கிட்னி குறைபாடுகள் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ, அதனோட வெளிப்பாடுகளாகவும் இந்த அரிப்புகள் வரலாம். அது நம்ம டாக்டரை பார்த்து அது என்னன்றது சிகப்பாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையன்றதை பார்த்து அதை வைத்தியம் பண்ணிக்கலாம். இது அதேமாரி தொழுநோயான்னு கேட்டிங்க, அரிப்பு இருந்தாலே 90% அது தொழுநோய் கிடையாது. 90% 100% சொல்லலாம், பட் எப்பயாவது சான்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது சேர்ந்து இருக்கும்போது அது அரிப்போடு இருக்கலாம், அப்போ போய் நம்ம தொழுநோய் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அரிப்பு இருந்தாலே அது தொழுநோய் கிடையாது, இதை மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி அடுத்து கால் பாதங்களில் கட்டி இது காப்பு காய்ச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த காப்பு காய்ச்சல் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் போய் பார்க்கணும். ஏன்னா தொழுநோய்களில் காப்பு காய்ச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து உணர்ச்சியற்றதாக இருக்கணும், காலில் புண்ணு வரதே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்தமாரி சமயங்களில் அது காப்பு தானா, இல்லை அது அடிக்கடி உறைவால் காப்பு காக்கிறதுன்னு வரும், அந்த உறைவால் தான் வருதா, இல்லை நரம்பு பிரச்சனையெல்லாம் நம்ம உறவு ஏற்படுறதே தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்கும், அதனால் காப்பு காய்ச்சி போகுது அப்படின்னா அது தொழுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் காப்பு தான் காய்ச்சிருக்கு, அதில் எதுவும் புண்கள் எதுவும் வரல, உணர்ச்சிகள் நல்லா தான் இருக்குது, கால் கீழே வைக்கும்போது தெரியுது அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி. பட் இருந்தாலும் மருத்துவரை பார்த்து அதை நீங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்.
2: ஓகே டாக்டர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: டாக்டர், இப்போ வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்ட அவங்க நேயர் வந்து என்னென்னா, உடலில் அரிப்பு இருக்குது, முட்டியில் கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த டாக்டர்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, எந்த தோலில் ஏற்படுற எந்தெந்த மாற்றங்களுக்கு உடனே நம்ம மருத்துவரை அணுகணும்?
1: தோலில் முதல்ல அரிப்பு வந்தாலே முதல்ல டாக்டரை பார்க்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது மேடம். ஏன்னா அரிப்பு வந்து சும்மா சாதாரணமாக வந்துடாது. ஏன்னா பூச்சி கடித்தாலும் வரும், ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டாலும் வரும். எப்போ நமக்கு 3 நாளைக்கு மேலேயும் ஒரு பிரச்சனை அரிப்போடு இருந்துக்கிட்டே இருக்குது, அது பெருசாகிற மாதிரி தெரியுது, நம்ம எந்த மாத்திரைகள் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குறோம், அந்த மாத்திரை போட்டால் கேட்குது, திரும்ப விட்டால் வந்துடுது, இல்லை அந்த மாத்திரை போட்டாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்காக போய் பார்த்துடணும். இது அரிப்பு சம்பந்தமாக சொல்கிறேன். அது இல்லாமல் நிறமாற்றங்கள் ஏற்பட்டாலும் போய் பார்க்கணும். திடீர்னு ஒரு மச்சை மாதிரி வருது, அந்த மச்சம் திடீர்னு பெருசாகுது, இல்லை சின்னதாக கட்டி மாதிரி வருது, அந்த கட்டி திடீர்னு பெருசாகுது, அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படுது, எந்த ஒரு மாத்திரைகள் போட்டாலும் மருந்துகள் போட்டாலும் கேட்காத மாதிரி தெரியுது, அது 2 வாரத்துக்கு அப்புறமும் அது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா டாக்டர் போய் பார்த்துடலாம் மேடம். அதே மாதிரி கட்டிகள், அதாவது இப்போ நிறம் மாற்றம் சொன்னேன், அது இல்லாமல் கட்டிகள் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம், திடீர்னு நிறைய கட்டிகள் வரலாம், இந்த ஒரு கட்டி மட்டும் பெருசாகிட்டே போகலாம். இந்த மாதிரி எதுவுமே நமக்கு 2 வாரத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னாலே டாக்டரை போய் கண்டிப்பாக பார்த்துறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து தோலில் கருமைன்னு சொன்னீங்களா, இப்போ வெயிலில் போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக அது ஒரு கருமை வந்துடுது, டேன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதை குறைக்க வழிகள், இப்போ வந்து வெயிலில் போனாலே சன்ஸ்கிரீன் போட்டுக்காங்கன்னு சொல்கிறாங்க, குழந்தைகள் ஆரம்பித்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது பாதுகாப்பாக என்னென்ன வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளலாம், சன்ஸ்கிரீன் தேர்ந்தெடுக்கும் போது அப்படி போடலாம் அப்படின்னா சன்ஸ்கிரீன் தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான சன்ஸ்கிரீனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் டாக்டர்?
1: நல்ல விஷயம் மேடம், ஏன்னா நீங்களே குழந்தைங்கன்னு ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நான் குழந்தைங்கன்னு சொன்னேன்னா அதில் பல பேர் பல விதமாக எதிர்ப்பு கூறுவாங்க சரிங்களா. குழந்தைங்க 6 மாதத்துக்கு மேலே இருந்தே சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம் மேடம். ஆனால் எல்லாருமே போடணுமா கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் மேடம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா எப்போவுமே நம்ம

0: வெயிலேருந்து தான் இருந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் வெளியே இல்லாமல் வெயிலில் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வெயில் ஒத்துக்காது, அவங்களுக்குலாம் வந்து செவந்து போயிடும். நமக்கு வெயிலில் போனோம்னா கருமையாக மட்டும்தான் ஆகும் முதல்ல, அது ஒத்துக்காமல் இருந்து அதுக்கப்புறம் அலர்ஜிகள்லாம் நிறைய இருக்குது. பட் முக்கால்வாசி எல்லாருக்கும் கருமை தான் ஏற்படும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து யார் இப்போ போட்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கருமை வரக்கூடாது, இருக்கிற நம்ம கலர் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். அப்போ மற்றவங்களாம் போட தேவையில்லைன்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் தோல் நோய் நம்புறதால நான் எல்லாரையும் தான் போட சொல்லுவேன். ஏன்னா வெயில் படும்போது வெயிலில் நிறைய தாக்கங்கள் ஏற்படும். வெயில் தோல் சுருக்கம் சீக்கிரமாக ஏற்பட ஆரம்பிக்கும், தோல் அலர்ஜிகள் எப்போ வேணாலும் நமக்கு வர ஆரம்பிக்கலாம், தோலில் இப்போ இது பருக்கள் மாதிரி வயதாக பருக்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கலாம், வெயில் பட்டு செவந்து போய் புண்ணாகி அதனால் பிரச்சனைகள் ஏற்படுறது நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் என்கிட்ட பேஷண்ட்டாக வந்து என்கிட்ட கண்டிப்பாக போடணுமான்னு என்ன வந்து கேட்டிங்கன்னா, நான் போடணும் தோல் நோய் நிபுணராக போடணும் தான் சொல்லுவேன். பட் அவங்கவுங்க நிதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அவங்களால ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க எப்படி போட்டுக்க முடியும் என்னன்றத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் என்ன கெமிக்கல் உள்ளதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சன்ஸ்கிரீனே வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல். ஃபிசிக்கல்னா என்னென்னா, ஒரு கெமிக்கல் அதாவது ரசாயனம் அதிகம் இல்லாததான் கெமிக்கல் ஃபிசிக்கல்னு சொல்லுவோம். அதில் முதல்ல வந்து குடவு பிடிச்சிக்கிறது சரிங்களா, அடுத்து வந்து கேப் போட்டுக்கிறது, ஷாலை வச்சு மூடிக்கிறது, பைக் ஓட்டும் போது க்ளவுஸ் போட்டுக்கிறது, இது கண்டிப்பாக பண்ணணும். நம்ம என்ன தான் சன்ஸ்கிரீனே அப்ளை பண்ணாலும் அது மட்டும் பத்தாது, ஏன்னா அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வேர்த்துதுன்னா வழுகி போயிடும், அதனால நம்ம கேட்காம போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி நமக்கு கெமிக்கல் வந்து அலர்ஜி ஆகுமான்னு தெரியாது, பல கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வந்து அலர்ஜி ஆக கெமிக்கல் இருக்குது. இப்போ புதுசு புதுசாக கெமிக்கல் ஆரம்பித்தாலும் பழைய கெமிக்கலில் கேன்சர் இருக்குது கேன்சர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வராங்க, இது இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் இருக்கும். ஸோ பெட்டர் எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கான்னு பாருங்கள், இல்லை 100% மினரல் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கான்னு பார்க்க சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டால் அலர்ஜியும் வராது, நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் கெமிக்கல் சன்ஸ்கிரீனும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதுலேயும் நல்லதாக இருக்குது கெமிக்கல், நல்லதாக பிரச்சனை இல்லாத நிறைய இருக்குது கெமிக்கல் சன்ஸ்கிரீன். ஸோ எந்த சன்ஸ்கிரீனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிளி மினரல் சன்ஸ்கிரீன்.
1: ஓகே டாக்டர். இப்போ அதில் வந்து எஸ்பிஎஃப் 15, 10, 30 அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல டாக்டர்? ஸோ இப்போ அந்த எஸ்பிஎஃப் அப்படின்றது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, இப்போ இதில் வந்து நம்ம ஊருக்கு எவ்வளோ வரைக்கும் போகுது டாக்டர்?
0: அதாவது இந்த எஸ்பிஎஃப் 30, 50, 80, 120, 150 நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 30 SPF 30 98% சன்னு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் எடுக்க போகிற 50 அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மினிஸ்கலாக தான் சேஞ்சஸ் வரும், 1%, 2% தான் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் எஸ்பிஎஃப் 30 போட்டாலே நமக்கு தாராளமாக போதும்
1: சரிங்களா.
0: ஆமாம், நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு போதும், ரொம்ப சன்லைட்டே இருக்க போகிறாங்க, வேகமாக அவருக்கு டேன் ஆகுது, அவருக்கு தோலில் சன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும் எஸ்பிஎஃப் 50 அந்த மாதிரி போய்க்கலாம். பட் எஸ்பிஎஃப் 30 மோர் தென் எனஃப்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? டாக்டர் கிட்ட என்ன கேட்க போறீங்க?
2: அண்ணப்பன்பேட்டையிலிருந்து
1: ஜோதி. அண்ணப்பன்பேட்டை, டாக்டர் கிட்ட என்ன क्वेश्चनமா கேட்கணும்?
2: அது முகத்துல பரு வருது மேம். அது என்ன, தொங்கு பரு மாதிரி சொல்வாங்க, மருகம் சொல்வாங்க. அது வந்து 1, 2, 3 தான் இருந்தது, இப்ப பாத்தீங்க கழுத்து எல்லாம் வருது ஃபுல்லா. அது வந்து பால் பட்டு வருதா, இதுக்கு நிரந்தரமா ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்க சொல்லுங்க.
1: ஓகேமா, நேரடியில் கேட்டுக்கோங்க. நன்றி.
2: ஆ, கேட்டுக்கிறேன் மேம்.
0: இப்போ மேடம் வந்து வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் கேட்டது என்னன்னா, பருவம் முதல்ல சொன்னாங்க, அதுக்கடுத்து மறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பருவும் மறுவும் வேற வேற சரிங்களா. பரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜில் வர்றதுன்னு சொல்றது, நார்மலாக எல்லாருக்கும் டீனேஜில் தான் வரும். டீனேஜ்னா 11 வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் பரு, அதுக்கு முன்னாடியும் வரலாம், பட் 11 வயசுலேருந்து நமக்கு எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். 25 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை. திடீர்னு 25 வயசுக்கு மேலே பரு வருது, 35 வயசுல பரு வருது, அப்போ தான் முத முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்மோன் பிரச்சனைகளால் அது வரலாம். இப்போ மேடம் அடுத்து மருன்னு சொன்னாங்க. மறு அவங்க சொல்கிறது எனக்கு என்னமோ அந்த கருப்பு கருப்பாக முகத்தில் கட்டிக்கட்டி சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிபி என்னச்சுமா சிம்பிளாக சொல்லுவோம், அது வந்து வெயில் நாளில் வரக்கூடியது, வெயில் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அதிகமாகும். ஆனால் முக்கியமான காரணம் ஜெனட்டிக், நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்குலாம் இது வர ஆரம்பிக்கும். அது வெயில் பட்டு புதுசு புதுசாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மறு அந்த கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கிறவங்க அந்த சன்ஸ்கிரீன் ரெகுலராக போட்டுக்கிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் லீஷன்ஸ் வர்றது, அதாவது அதிகமாக வர்றது குறைய ஆரம்பிக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-20 வரப்போகுது அப்படின்னா சன்ஸ்கிரீன் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 5-6 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு
1: இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ முகப்பரு அப்படின்னு சொன்னீங்களா, டீனேஜர்ஸ்க்கு முகப்பரு வரும் அப்படின்றது. அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து முகப்பரு ஜாஸ்தியாக வரும், ஆயில் எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அடிக்கடி முகம் கழுவுங்க, ஐஸால் உத்தரவு கொடுங்க, நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியா டாக்டர்? அந்த முகப்பருவுக்கு நிரந்தரமான இல்லை, நம்ம இயற்கை முறையில் என்ன ஒரு தீர்வு இருக்குது?
0: முகப்பரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அதாவது ரொம்ப முகத்தில் வந்து

0: எண்ணெய் விட்டுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முகப்பொருளில் ஒரு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் எண்ணெய் சுரப்புகள் வந்து வீங்குறதாலையும் எண்ணெய் அதிகமாக சுரப்புறதாலையும் தான். அதில் கிருமி போய் அதுக்கப்புறம் வீங்கி போய் அந்த மாதிரி பருவாக மாற ஆரம்பிக்கும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் சுரப்புகள் இல்லாமல் பார்த்துக்க, எண்ணெய் சுரப்புகள் எண்ணெய் சுரக்காமல் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது. அதுக்காக அடிக்கடி கழுவுனாலும் அது அதிகமாக ரீபோனில் அதிகமாகவும் எண்ணெய் சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில், அதாவது அது ப்ராடக்ட்ஸில் வந்து எண்ணெயை கம்மி பண்ணுற மாதிரி எங்கே ஆயில் கண்ட்ரோல்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். முகத்தில் எண்ணெய் தடவாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? முகத்தில் எண்ணெய் சில பேருக்கு வழக்கமாகவே எண்ணெய் தடவிட்டே வர பழக்கம் இருக்கும். அது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஏற்கனவே எண்ணெய் அதிகமாக இருக்கும், இன்னும் அது அதிகமாக பரு வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி உச்சந்தலையில் நிறைய எண்ணெய் வச்சுட்டு தூங்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? தூங்கும் போது எண்ணெய் தடவுற பழக்கம் இருந்தால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா முடியெல்லாம் எண்ணெயாக இருக்கும், அவங்க திரும்பி படுக்கும்போது முகத்தில் போடும்போது எண்ணெய் திரும்ப போய் படும், நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ கீழே முடியல, கீழே எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சம் கம்மியாக தடவுது, உச்சந்தலையில் எண்ணெய் தடவுறது கொஞ்சம் கம்மியாக தடவிட்டோன்னா எண்ணெய் வடிகிறது கம்மியாகும். ஸோ அது மூலிமா நமக்கு பரு வர்றதுக்கெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து எண்ணெயில் தலையில் எண்ணெய் தடவு அப்படின்னு தடவுறதை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. பொடுகு பிரச்சனைகள் இருக்கும்ல டாக்டர், இப்போ பொடுகு பிரச்சனைக்கு எண்ணெய் அதிகம் வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, வைங்கன்னு சொல்கிறாங்க. பொடுகு பிரச்சனை அப்படின்றது என்ன டாக்டர்? அதுக்கு வந்து என்ன மாதிரி நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்?
0: நான் பருவிலையே விட்டுட்டேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொருள் சாப்பிட்டுக்கலாமான்னு
1: கேட்டிருந்தீங்க.
0: சாப்பாடு வந்து எண்ணெய் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அதிகமாகும், சில பேருக்கு கம்மியாகும். ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ நீங்கள் இந்த பொடுகு சொல்கிறீங்கல்ல, பொடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய், அது வந்து தொற்று நோய் கிடையாது, சரிங்களா? அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கிரானிக்காக வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சரிங்களா? அது ஜெனட்டிக்காக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து அதிகமாக அது பரவாது. ஸோ அதனால் அதை பற்றி அப்படி ஒரு இது மித்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கு, அதாவது பரவும் அப்படின்றது, அதுமாரி அது பரவாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கலாமான்றது. எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிறதால தான் பொடுகு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தலையில் எண்ணெயை படுறதை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ட்ரையாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உள்ள எண்ணெய் சுரப்பி அதிலேருந்து வராமல் பார்த்துக்கிட்டோம்னா பொடுகு அதிகமாகிறது கம்மியாகும். வர்றதை தடுக்கிறத விட திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாகவே, அது வர்றதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதன் காரணமாக எண்ணெய் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய்க்கு பதிலாக சீரம்ஸு, ஹேர் லீவ் ஆன் கண்டிஷனர்ஸு அந்த மாதிரி நிறைய இப்போ விற்கிறாங்க, அதை வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். அதனாலலாம் முடி கொட்டாது, அந்த ஒரு மித்தும் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டால் சீரம் தொடங்கினா முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடி வந்து அதனால் கண்டிப்பாக கொட்டாது. முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதனால சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணெய் வைக்க வேண்டாம்.
1: இது வந்து பொடுகுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி பேசி எல்லாம் பெயின் தலையோடு தான் வர்றாங்க. என்ன தான் க்ளீன் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது போகிறதே கிடையாது, தலையில் பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கும் நம்ம வந்து தலை குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் தலை குளிக்கிற வைக்க முடிய அந்த சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்?
0: முக்கியமாக பெயின் வந்து நம்ம என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா திரும்பி வரதான் செய்யும். ஸோ முதல்ல அவங்க ஸ்கூலில் போய் பேசி யாராருக்கெல்லாம் பெயின் இருக்கோ எல்லாரையும் வைத்தியம் பண்ண சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், என்னென்னவோ மருந்துகள் இருக்குது. சும்மா சும்மா இப்போலாம் பெயினுக்கெலாம் ஒரே ஒரு ஷாம்பு தான், 5 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஷாம்பு ஒரு 2 தடவை வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2-3 தடவை போட்டாங்கன்னா வாரம் வாரம் 1 தடவை ஷாம்பு போட்டாலே பெயின்லாம் போயிடும், சரிங்களா? ஆனால் போட்டுட்டு அடுத்த நாள் அங்கே போய் உட்காந்தாங்கன்னா அவங்க திரும்பி வரதான் செய்யும். ஸோ அவங்களையும் எஜுகேட் பண்ணி அவங்களையும் போய் பெயினுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுங்க, ஷாம்பு இருக்கு நிறையா அது மாதிரி போட்டுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் போகும், இல்லனா பெயின் வந்துகிட்டே தான் இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர்.
0: வாரம் ஒரு தடவை ஷாம்புலாம் இருக்கும்
1: போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் நாங்கள் வந்து இயற்கை முறையில் சிகக்காய் தான் போடுவோம், அதெல்லாம் போடுவோம், அதுவும் வந்து பாதுகாப்பான வழி அப்படின்னு சொல்லலாமா?
0: பெயினுக்குன்னு கேட்குறீங்களா?
1: பொதுவாகவே
0: வந்து நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எல்லா பொருளும் நமக்கு நல்லது தான் மேடம். ஏன்னா எல்லாரும் தொன்று தொட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எந்தெந்த பொருள் அந்தந்த பொருள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போ நம்ம பிரச்சனைக்கு வருதோ அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு வருது நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா எப்பயுமே சேகா கெட்டது நல்லதுன்றது பேசுறத விட அது நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குதா, பிரச்சனை கொடுத்தா அதை வைத்தியம் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம். வருக வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் அம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க, என்ன கேள்வி டாக்டர் கிட்ட?
2: டாக்டர் சார் காலை வணக்கம் சார், உங்களுக்கு அம்மா வணக்கம்.
0: வணக்கம்,
2: வணக்கம். ராஜேந்திரன்
0: வணக்கம்.
1: சொல்லுங்க சார்.
2: என்னோட கேள்வி ரெண்டு கேள்வி. இந்த புஞ்சை வருதுல, புஞ்சையினால வந்து இந்த உடம்புல ஈரப்பதம் இருக்குறதுக்கு அதை பார்த்தீங்கன்னா கால் இடுக்குகள்ல கை இடுக்குகள்ல இந்த வர்றது வந்து நமக்கும் வருமா இல்லை நம்மளோட தொடர்புல இருக்கவங்களுக்கும் வருமா சார்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இந்த தொழுநோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார், அதற்கான அறிகுறி எப்படி இருக்கும், இதுக்கு ரெண்டு விளக்கம் கொடுங்க, நான் வானொலியில் கேட்டுக்கிறேன்.
1: நன்றி சார்.
2: நன்றிமா,
0: நல்ல கேள்விங்க சார். வணக்கம் சார், நல்ல கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க. முதல்ல வந்து படத்தாமரையை பற்றி கேட்டீங்க.

0: நீங்கள் சொன்ன மாரி மடிப்புகளில் அதிகமாக வேர்வை இருக்கிற இடங்களில் அது வரதான் செய்யும். ஸோ இது மற்றவங்களுக்கு பரவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பரவும். அது எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவும். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ண ஈரமான பொருளை எடுத்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பரவும். அதாவது சீப்பு எடுத்து நீங்கள் ஈரத்தலையில் சீவி இருக்கும்போது அது மாதிரி, சரிங்களா, தலையில் ஏதாவது தலை பக்கத்தில் ஏதாவது இருக்கும்போது அது பரவலாம். அடுத்து ஷேவ் பண்ணும்போது ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் ஒரே கடையில் போய் ஷேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு படதாமரை இருக்குது, அவங்க அதே ரேசர் வச்சுட்டு தங்க ஷேவ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவலாம். துண்டு யூஸ் பண்ணுற துண்டு போர்வை படுத்துருக்கிறது, துண்டு ஈர துண்டு நீங்கள் யூஸ் பண்ண துண்டு எடுத்து அடுத்த ஆள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவும். ஒன்றா ஊற வச்சு துவைக்கிறதாலையும் சில சமயம் பரவும்னு சொல்கிறாங்க. ஒரே பெட்டில் படுக்கிறதாலையும் ஒரே ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணுறதாலையும் அது நல்லாவே பரவும். இல்லை கூட கணவர் மனைவியாக இருந்தால் ஈஸியாக வேகமாக பரவ ஆரம்பிக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெப்ரசி, தொழுநோயை பற்றி கேட்டீங்க. தொழுநோயின்னு இதை தான் சொன்னீங்களா, இல்லை தொழுநோயை பற்றி தனியாக கேட்டிங்களான்றது தெரியல, பட் நான் தொழுநோயை பற்றி தனியாகவே சொல்லிடுறேன். தொழுநோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிகுறி வந்து என்னென்னா, உணர்ச்சியற்ற வெள்ளை தேமல், சரிங்களா. இது உடம்புல எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அது வந்து தொழுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது உணர்ச்சியற்றனா நமக்கு அந்த இடத்துல உணர்ச்சியே இருக்கக்கூடாது, தொடும்போது தெரியாமல் இருக்கலாம். அதாவது கையில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது சூடு வைக்கும்போது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த இடத்துல சூடு பட்டதே நமக்கு தெரியாமல் புண்ணாக மாறலாம், அந்தமாரி உணர்ச்சியற்றது இருந்தது அப்படின்னா வாய்ப்பு இருக்கலாம். இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும் சார், நிறைய இருக்குது. பட் உணர்ச்சியற்ற தேமல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை தொழுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளையாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சிகப்பாக கூட இருக்கலாம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க. திருச்சிமட்டம் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல், 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ள மனித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: சார், இப்போ வந்து பூஞ்சை தொற்று அப்படின்றது வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் செய்யலாம் அப்படின்னு இருக்குல்ல சார். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற போர்வை, தலையணை உரைகள், சீப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், துண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக எல்லாருக்காகவும் எல்லாரும் யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக வச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதே மாதிரி வாரத்துக்கு எத்தனை நாளுக்கு ஒரு தடவை, நம்ம வந்து வாரத்துக்குள்ள எத்தனை நாளைக்கு ஒரு தடவையோ இதெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்.
1: இது போர்வைகளும் தலைவணை உரைகளும் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம், நார்மலாக வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும் மேடம், சராசரியாக பண்ணிட்டா போதும். இப்போ யாராவது தோல் பிரச்சனைகளோட இருக்காங்க, முகப்பருக்களோட இருக்காங்க, தேமலோட இருக்காங்க, அப்புறம் இது பொடுகோட இருக்காங்க அப்படின்னா தோல் பிரச்சனைகள் இருக்கு, அவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் வேகமாக அதை மாற்றி வாஷ் பண்ணணும். ஏன்னா அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப உட்கார படும்போது வந்துகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு, பருக்கெல்லாம் நிறையவே வர ஆரம்பிக்கும். சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை போர்வைகளையும் தலைமை உரைகளும் இருக்கிறவங்க வாஷ் பண்ணிக்கணும். துண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஆகணும் நார்மலாகவே. ஏன்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஈரம் இருந்தால் அதில் அங்கஸ் வந்து வளர ஆரம்பிக்கும், அதனால பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கணும்
0: கண்டிப்பாக.
1: ஆமாம், எல்லாருக்குமே ஆமாம், சீப்பும் அதேமாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இன்னொரு கேள்வி டாக்டர், இப்போ வந்து தோல் பிரச்சனைகள்லாம் வர்றப்போ வந்து சில சோப்புகள்லாம் ரொம்ப என்னென்னா அந்த தோலை வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடுது, இல்லை ட்ரை ஆக்கிடுது.

0: இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது பேபி சோப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு போகிறப்போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து நல்லதா, எல்லாருக்கும் பேபி சோப் அப்படின்றது ஒத்துக்கிற ஒரு விஷயமா?
1: சோப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு மேம், அதில் வந்து அதோடைய பிஹெச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் பேபி சோப் யூஸ் பண்ணுறது நல்லது தான், ஏன் பேபி சோப் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கின்னு பேபிக்கு வந்து டெலிகேட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் பேபிஸ்க்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிஹெச் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சோப்பால் நமக்கு வறட்சி வர்றது கம்மியாகும். ஸோ அதுக்காக எல்லாருமே பேபி சோப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நல்ல சோப்பாக மைல்டு கிளென்சர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சோப்புகளும், ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத சோப்புகளும், அதாவது வாசனை இல்லாத சோப்புகளும் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிஹெச்சாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து டிஎஃப் பற்றி பேசலாம், ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டு டாக்டர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: டாக்டர், சோப்பை பற்றி சொன்னீங்க, பிஹெச் லெவல் பற்றி சொன்னீங்க, டிஎஃப்எம்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல டாக்டர், அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 80-70. சாதாரணமாக நம்ம ஒரு நார்மலான பீப்புள் வந்து யூஸ் பண்ணணும்னா எத்தனை அளவுக்குள்ளே டிஎஃப்எம் பார்த்து அந்த சோப்பு வெளியில் அந்த கவரில் பார்த்துப்பாங்களா?
1: டிஎஃப்எம்ன்றது எவ்வளோ ஃபேட் மெட்டீரியல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஃபேட் அதிகமாக இருக்கும்போது நம்ம பிஹெச் வந்து மெயின் நியூட்ரல் கிட்ட வரும், நமக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துப்போம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் 96 and above இருக்கிற டிஎஃப்எம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது மேடம். அதை விட கம்மியாக இருக்கிறத 96 and above யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக இருக்க சோப்பை விட வெள்ளையாக இருக்க சோப்பு முக்கால்வாசி நல்லதாகவே இருக்கும். ஸோ அதனால் வெள்ளையாக இருக்க சோப்பு முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்க சொல்லுங்கள்.
0: ஓகே டாக்டர், இப்போ தோல் நோய்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ காலகட்டத்தில் நிறைய கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது வந்து சோரியாசிஸ். ஸோ அந்த சோரியாசிஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அது வந்து வந்துட்டால் அவ்வளோதான் போச்சு, வைத்தியமே கிடையாது, அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பல பேர் பலவிதமாக யோசிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இப்போ நான் எல்லாருக்கும் எங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், யாருக்காவது சோரியாசிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முதல்ல வேலையாக போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன்ஸ். பட் அதை இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா ப்ரைவேட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா அஃபோர்டபுள், அவங்களால முடியுது அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸை அந்த இதில் மூலிமா போட்டுக்கலாம். ஸோ நம்ம டெய்லி மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது, பலவிதமான சைட் எஃபெக்ட்ஸ் மாத்திரையால வராது. ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு மைத்தியமே பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாம். 6 months ஒரு தடவை அந்த மாதிரி, மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்குது. அது சைட் எஃபெக்ட் இருக்க மாட்டாங்க, அது முக்கால்வாசி இல்லாத மாதிரி தான் மேம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது, பட் எல்லாருக்கும் எல்லாருடைய மருந்துலையும் இருக்குது சைட் எஃபெக்ட் மாதிரி தான். பட் இதை டெய்லி போடுற மாத்திரைகளை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான் மேடம். அது ஒரே சைட் எஃபெக்ட்னா காசு தான், லட்சக்கணக்கில் வரும். பட் அதுக்காக தான் இப்போவே இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டோன்னா அப்புறம் போக போக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் டைம் கிடைக்கிறதா சொல்கிறேன். சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
0: பரவுதல் கிடையாது,
1: பரவல் தொடர்றதால கண்டிப்பாக பரவாது. அவங்கள பார்த்து பயப்படுறதோ அவங்கள தொடர்றதை பற்றி யோசிக்கிறதோ கிடையவே கிடையாது. முக்கியமாக அவங்க வீட்டில் இருக்க பெண்மணிகள் சொல்கிறேன், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரை ஒதுக்கி வைக்கிறத முதல்ல விடுங்க. பல பேர் வந்து என்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் தனியாக வந்து அழுகிறத நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனை வரதையும் பார்க்குறேன், ஏன்னா என் குழந்தைக்கு வந்துடும் அவங்க பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் அது வரவும் வரப்போகிறது
0: இல்லை,
1: பரம்பரையே வரலாம். அதாவது எப்படி வரலான்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி. நார்மலாக இப்போ எல்லா சுகர் ப்ரெஷர் இருக்கிற அளவு கூட அது வராது, சரிங்களா? ஒரு வாய்ப்பே சதவீதமே பார்த்தீங்கன்னா 10-14% தான் வரும். நீங்கள் அப்படி பார்க்குறதுல 90-80% 90-90% வராது. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும், சரிங்களா? அதுவும் ஒரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னா அதனால வரப்போகிறது இல்லை. ஸோ அது வந்து தொற்றுதால பரவுறதும் கிடையாது, அது ஒரு வேகமாக தோல் வளரும், உள்ளே வந்து ஒரு இம்யூன் டிசார்டர், அது வேகமாக தோல் வந்து வளர ஆரம்பிக்கும் சில இடங்களில் மட்டும், அதனால செதில் செதிலாக கொட்டும். அந்த வறட்சியை குறைக்கிற மாதிரி, வளர்றதை குறைக்கிற மாதிரி நம்ம மருந்துகள் போடும்போது அது நல்லா குறையும். 100% கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், 100% சரி பண்ண முடியாது, இதோட முடிஞ்சு போயிடுச்சு உங்கள் வைத்தியமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பட் வெளியவே தெரியாமல் வாரத்துக்கு ஒரு மாத்திரை மூலமாகவோ இல்லை சில மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் மாத்திரைகள் அந்த மாதிரி வெளியவே தெரியாமல் நம்ம கட்டுப்பாட்டில்

0: இது வந்து எந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்
1: டாக்டர்? குளிர்காலங்கள்லையும் குளிர்காலங்களில் கண்டிப்பாக அதிகமாகும். அது ஏன் மெயினான்னு பார்த்தீங்கன்னா வறட்சி அதிகமாக இருக்கும் குளிர்காலங்களில். வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது நமக்கு இது தொரியாதீஸ் வந்து அதிகமாகும். ஸோ ரெகுலராக மாய்ஸ்சரைசர் போடுற பழக்கம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குளிர்காலத்துலையும் அது அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர். எக்ஸிமா அப்படின்னு என்ன டாக்டர்?
1: எக்ஸிமான்றது நல்ல பேர் பல பேர் கரப்பான்னு சொல்லுவாங்க, பல விதமான பிரச்சனைகள் அது பேர் சொல்லுவாங்க. பட் எக்ஸிமா வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் வரும். முக்கியமான காரணம் தோல் வறட்சி தான். சரிங்களா, தோல் வறட்சி இருக்கும்போது அந்த ஆறுலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருந்தா வெடிச்சு வெடிச்சு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஆறு ஆற்றங்க ஆறு இடையில அந்த மாதிரி தான் தோல் இருக்கும். நீங்கள் முன்னெல்லாம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்புகளில் கிருமிகளும் தூசிகளும் உள்ளே போய் நமக்கு அது அரிப்பை ஏற்படுத்தலாம். சரிங்களா, அதனால நமக்கு அரிப்பு வரும், அதை நம்ம சொரியவும் அது வந்து புண்ணா மாதிரி வட்ட வட்டமாக மாறும். அதை தான் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வறட்சியை சரி பண்ணிட்டோம்னா பாதி தினம் எக்ஸிமா வரதே கட்டுப்படுத்திக்கலாம்.
0: ஓகே டாக்டர். இது வந்து குணப்படுத்தக்கூடிய
1: எக்ஸிமாவில் குணப்படுத்தக்கூடியது தான்.
0: ஓகே டாக்டர், காலர் பண்ணிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்? வடவாதிமங்கலம் வடிவேல். சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்கணும் சார் கிட்ட?
2: பையனுக்கு 12 வயசு ஆகுது மேடம்.
0: சார்,
2: பையனுக்கு 12 வயசு ஆகுது.
0: ஆ,
2: கால்ல பாதத்துல உள்ள பாதத்துக்கு மேல அப்படியே கருப்பா போயிட்டு இருக்கு. மருந்து போட்டா சரியாகுது, தண்ணி போட்டா மேல வெள்ளையா போயிட்டு இருக்கு.
0: பாதத்துக்கு மேல? பாதத்துக்கு மேலனா மேல் கால்ல சொல்றீங்களா சார்?
2: மேல் கால், இல்ல கணுக்கால் மேல. கணுக்கால். ஆ, தண்ணில தண்ணி போட்டோம்னா உடனே தண்ணி கால் எல்லாம் ஊர்ல வந்து வெள்ளை வெள்ளைன்னு
0: போயிடுது.
2: மருந்து போட்டோமா அது சரியாக திரும்பி வந்துட்டே இருக்கு.
0: இப்ப இந்த சேத்து புண்ணு எல்லாம் சொல்றோமே அந்த மாதிரி ஆகுதுன்றீங்களா?
1: கரப்பா அப்படின்ற பிரச்சனையே கூட வரலாம். இது வந்து நம்ம பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தோலில் முக்கால்வாசி இதை நம்ம பார்வையால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். மருந்துகள் போட்டால் அது நல்லா குறையுது அப்படின்னா முக்கால்வாசி கரப்பான இருக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் பூஞ்சை கிருமியாகவும் இருக்கலாம், சில சமயங்களில் வேறு ஏதாவது பிரச்சனைகளோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். சரிங்களா, இவர் சார் சொல்கிறதுபடி வந்து பார்த்திங்கன்னா கரப்பான இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம ஈஸியாக வைத்தியம் பண்ணிக்கலாம். மருந்து போட்டால் குறையுதுன்னா ஒரு நல்ல விஷயந்தான், சரி பண்ணிக்க முடியும். பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய், அதுவும் தோல் மருத்துவரை போய் பார்த்தா நல்லது தான்.
0: ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து அந்த கரப்பான் அப்படின்னு சொல்கிறீங்களா, கரப்பான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிராமம் பார்க்கலாம் சொல்லுவாங்க, அந்த கரப்பானுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடாத, இதை சாப்பிடாத, கத்திரிக்காய் சாப்பிடாத, கருவாடு சாப்பிடாதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? தோல் அலர்ஜியில் தோலுக்கு ஒவ்வாமையாக உணவுப் பொருட்கள் இருக்கா சார்? எந்தெந்த உணவுப் பொருட்கள் இருக்கு?
1: இது வந்து தொன்று தொட்டு இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான். வெங்காயத்தை விட்டுருங்க, கருவேப்பிலையை வச்சு இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க, வரிப்பு வந்துச்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க அப்படின்னு பல விதம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மேடம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாப்பாட்டை இந்த சாப்பாட்டை ஒதுக்குனா சரியாக போய்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்தையும் நல்ல சத்தான ஆகாரங்களாக என்னென்னலாம் சத்து உள்ள உணவுகள் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடலாம் மேடம். எப்போ உணவை ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உணவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த உணவை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த அரிப்பு வரும். அந்த ஒவ்வாமைன்னு சொல்கிறலாம் அலர்ஜி. அந்த சிறுக்குறு சில பேருக்கு சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி வரும், அதை தவிர மற்ற என்ன சாப்பிட்டாலும் வராது. ஸோ இப்போ அவங்க அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் சாதாரணமாக இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு அலர்ஜி கேட்டிருந்தீங்க, நான் தடி தடிப்பாக வந்துட்டு மறைஞ்சு போயிடுன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எதை சாப்பிட்டாலும் வரும், அதனால சாப்பாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பல விதமான பிரச்சனைகளுக்கு சம்மந்தம் கிடையாது. முக்கியமாக சொல்கிறேன், எதையும் ஒதுக்க வேண்டாம். உங்களுக்கு அது பிரச்சனை வந்தால் மட்டும் அந்த பொருளை தனிப்பட்ட ஒரு பொருளை ஒதுக்கினா போதும். ஒரு குத்து மதிப்பாக எல்லாத்தையும் சிக்கனே ஃபுல்லாக ஒதுக்கணும், சிக்கன் ஐட்டம் நான்வெஜ் ஐட்டத்தையே ஒதுக்கணும் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் ஒதுக்கணும் ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த ஒதுக்குங்க. மசாலா ஐட்டம் கடையில் வாங்குறத நிறுத்துங்க, வீட்டிலே மசாலா அரைச்சி முன்னாடி மாதிரி எப்போதும் வீட்டிலே மசாலா அரைச்சி சாப்பிடுங்க. இன்னொன்று, பதப்படுத்தின உணவுகளை சாப்பிடாதீங்க. அதாவது ஊறுகாய் மாதிரி ஐட்டம், அதாவது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உணவை எடுத்து சாப்பிடாதீங்க. இதில் உணவு கலருக்காக சில ஏஜென்ட்லாம் கலப்பாங்க, அதுதான் நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தி நமக்கு அலர்ஜி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் சாப்பாட்டை ஒதுக்காதீங்க, நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க. முக்கியமாக பரதா மாதிரிக்கு சிக்கனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க.
0: ஓகே சார். இப்போ வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுடைய அதிகபட்ச எண்ணிக்கை இருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு நாடாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நீரிழிவு நோயாளிகள் வந்து தோல் சம்பந்தமாக என்ன பாதுகாப்பு

0: வழிமுறைகளை கையாளணும் டாக்டர்?
1: நீரிழிவு நோய் வந்து சர்க்கரை நோயை தான் சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோல் வறட்சியை தான் முதல்ல ஆரம்பிக்கும். தோல் வறட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சர்க்கரை நோய் அதிகமாக பாதிக்க என்னாகும், உணர்ச்சிகளை குறைய ஆரம்பிக்கும், நரம்புகளை பாதித்து உணர்ச்சிகளை குறைய ஆரம்பிக்கும், அப்போ அது புண்களாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ரெண்டு விஷயத்தையுமே தான் பார்த்துக்கணும். முதல் ஆரம்ப கட்டத்தில் தோல் வறட்சி ஏற்படும். தோல் வறட்சி ஏற்படும் போது தூசிகள் பட்டுப்பட்டு அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த மாத்திரைகள் போட்டாலும் அது அரிப்பு நிற்காத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக சுகருடைய அளவு சாப்பிட்டதுக்கப்புறம் 200 உள்ளே வச்சுக்கணும். 200 தாண்ட விடக்கூடாது. 200 வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு வறட்சி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு மாய்ஸ்சரைசிங் லோஷன் தடவலாம், இல்லையா வெறும் தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தூசி இருக்கிற இடத்துக்கு அதிகமாக போகாதீங்க, ஏன்னா தூசி அதுவே இழுத்து உள்ளே விட்டு அதனால அலர்ஜி ஏற்படுத்தி விட்டுரும். தேங்காய் எண்ணெய் தடவுறவங்க வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். மற்றவங்க கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் தடவணும். அதேமாரி குளிக்கிறது ரொம்ப சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடணும். ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது, 5 நிமிஷத்துக்குள்ளேயே குளிச்சிடணும். அதேமாரி ஹார்ஷான சோப்ஸும் வேண்டாம் சரிங்களா. மைல்டு சோப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பேபி சோப்ஸு சரிங்களா, கலர் இல்லாத சோப்பு, டிரான்ஸ்பரண்டா இருக்க சோப்பு, அந்த மாதிரி சோப்புகளை குளிச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வெளியே வந்துடணும். தண்ணியும் வெதுவெதுப்பான தண்ணி தான் இருக்கிறது, ரொம்ப சூடான தண்ணியில குளிக்கிறதையும் விட்டுறணும். 5 நிமிஷத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்துடணுன்ற கணக்கை வச்சுக்கிட்டீங்க, ஒரு தடவை மட்டும் குளிக்கிற கணக்கையும் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு குளிச்ச 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள மாய்ஸ்சரைசிங் லோஷன் இல்லை தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் தடவிக்கணும். இது முதல்ல சுகர் ஆரம்பிக்கும் போதே நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் சுகரால வர்றது கம்மி பண்ணிக்கலாம். எல்லாருமே பண்ணணுமான்னு கேட்டால் தாராளமாக எல்லாருமே பண்ணுங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆரம்ப காலத்து சுகர் ஆரம்பிக்கும் போதே பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்னபோது அது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. பொதுவாக பாத பராமரிப்பு இவங்களுக்கு வந்து தான் பாதத்துல தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைகள் இருக்கும், மரமரப்பு, வலி இல்லை இதெல்லாம். ஸோ அந்த பாதத்தை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே நைட்டில் வந்து ஹாட் வாட்டரில் வைங்க, கொஞ்சம் இந்த சால்ட்டு, எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று, அந்த மாதிரிலாம் வைங்க எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர். இதெல்லாம் செய்யறது ஓகேவா?
1: நீங்கள் பித்த வெடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பித்த வெடிப்புகள் சுகர்லேயும் வரலாம், நம்ம நார்மலாக இருக்கவங்களும் வரலாம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே முதல்ல எம்சிஆர்ஸ் இருப்புன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் எம்சிஆர்ஸ் இருப்புன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு தெரியும், அதாவது அப்போலோ மெடிக்கலில் அந்த மாதிரி மெடிக்கலில் ஒரு சுகர் செருப்பு இருக்குது. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, சாஃப்டாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பாதம் வந்து நல்லாவே பாதுகாப்பறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வெயிட் அன்னிவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நமக்கு கால் ஆணி வர்றது, பித்த வெடிப்பு வர்றது, கால் பிரச்சனைகள் வரதெல்லாம் இருக்கும். நீங்கள் மேலே கேட்டிருந்தீங்க சுடுத்தண்ணியில் வைக்கலாமா, எப்சம் சால்ட்டு போடலாமா அப்படின்னு, அது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும். பட் முக்கியமாக நீங்கள் செருப்பு போட்டுக்கிட்டு ஈரத்தை அதிகமாக வடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் சரிங்களா. சில பேருக்கு நாங்களே சொல்லுவோம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் வைங்க அப்படின்னு. சில பிரச்சனைகளுக்கு தான் அதை சொல்லுவோம், எல்லாரும் காமனாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ உணர்ச்சி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப உணர்ச்சி இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு சூடுன்னு நமக்கு தெரியாம காலை கொண்டு போய் இந்த சூட்ல வச்சு அதனால புண்ணு ஏற்படுத்திடக்கூடாது. அதனால எல்லாரும் பொதுவா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சால்ட்டும் வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ என்கிட்ட இருக்க ஒரு 3 கொஸ்டின் சேமான கொஸ்டின் தான் டாக்டர். குழந்தைகளுடல அதிகம், குழந்தைகள் கிட்ட அதிகம் காணப்படுற தோல் பிரச்சனைகள், வயதானவர்கள்கிட்ட, இளம் பருவத்தினர்கிட்ட, இந்த 3 கேட்டகரியிலையும் காணப்படுற பொதுவான தோல் பிரச்சனைகள் என்ன டாக்டர்? குழந்தைகள், வயதானவர்கள், இளம் பருவத்தினர்.
1: குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மண்ணில் விளையாடுவாங்க, அதிகமாக கூட்டமாக சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ அதனால் வேகமாக பரவக்கூடிய பிரச்சனைகள் வேகமாக பரவும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கேபீஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், சிரங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கேபீஸ்னு என்னென்னா ஒரு உன்னிப்பூச்சி நோய் மாதிரி, நாய்களுக்கு எப்படி உன்னிப்பூச்சி வர்றதோ அதேமாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு உன்னிப்பூச்சி வர்றது. வேகமாக ஒரு குழந்தைங்கலேருந்து இன்னொரு குழந்தைங்களுக்கு பரவும், அது உடம்பு ஃபுல்லாக கட்டி கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அது முதல் அறிகுறி என்னென்னா நைட்டு தூக்கத்தில் யூரின் போராட்டத்தையும் மற்ற இடங்களையும் அதிகமாக சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை முதல்லையே கண்டுபிடிச்சி கரெக்டாகவே டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பெருசாக பரவுறது கம்மியாயிடும். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவங்களை மட்டும் வைத்தியம் பண்ணா பார்த்தாது, சுற்றி உள்ளவர்களும் யார் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்றதையும் பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ண பார்க்கணும் சரிங்களா. இது வந்து அதிகமாக பரவும் போது உடம்பு ஃபுல்லாக முட்டு முட்டாக வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மன்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சிடுறாங்க சரிங்களா. அரிப்போடு இருக்கும்போது அது அம்மையே கிடையாது, அரிக்குது அப்படின்னா தாராளமாக டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க. உடம்பு ஃபுல்லாக இருக்குன்னா அது வைத்தியம் பண்ணணும் சரிங்களா. நைட்டில் அதிகமாக அரிக்குதோ அதை அந்த வந்து சரங்காக இருக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து மண்ணில் விளையாண்டால் உடனே கை கால் கழுவி விடுங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே விட்டுருக்க வேண்டாம். அது வந்து அக்கி மாதிரி அந்த புண்களை ஏற்படுத்தும். அதுக்கு அக்கிக்கு நான் மருந்து தடவுறேன்னு கொண்டு போய் களிமண்ணையோ செம்மண்ணையோ எடுத்து பூசக்கூடாது, ஏன்னா அதுதான் அது உண்டாக்குது. நீங்கள் அதை எடுத்து இன்னும் பூசுனீங்கன்னா பல பேர் தலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பூசிட்டு தலை ஃபுல்லாக கொப்பளமாக ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அக்கி பூசுறது, சுண்ணாம்பு பூசுறது, மண் பூசுறதெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக போட்டால் ஒரே ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி போட்டாலே சரியாக போயிடும். அதை போய் டாக்டர் பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அதெல்லாம் கொடுத்துருவாங்க சரிங்களா. அது ஆரம்ப காலத்துலேயே சரி பண்ணிக்க சொல்லிக்கலாம். இது ரெண்டு தான் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இருக்கும். அடுத்து கொசு கடிச்சா பூச்சி கடிச்சா அதுமாதிரி நிறைய வரும், அது கடிக்காமல் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து அடலசண்டி, அதாவது வளம் பருவத்தில் இருக்க டீனேஜ்

0: பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பரு தான் வரும். அடுத்து அவங்களும் ஸ்கூலில் கூட்டமாக உட்காந்துருக்கிறதால அவங்களுக்கு படர்தாமரை அதிகமாக வரும். எப்படி குழந்தைங்களுக்கு சிரங்கு அதிகமாக வரும்னு சொல்கிறனோ, இது வந்து படர்தாமரை இந்த டீனேஜில் தான் அதிகமாக வரும். ஸ்கூல் காலேஜ் போடுற டைமில் தான் அது வந்து அதிகமாக வரும். ஸோ சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். துணிகளை ஒரு நாள் போட்டால் திரும்பி துவைக்காமல் போடக்கூடாது. ஈரமாக இருந்தால் ட்ரெஸ்ஸை மாற்றிடணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மற்றவங்க பொருட்களை யூஸ் பண்ணவே கூடாது. இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பருக்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸால் வர்றது, அது ஆரம்ப காலத்திலேயே வைத்தியம் பண்ணிட்டோம்னா தழும்பாக மாறாமல் பார்த்துக்கலாம். பருக்கள் பொடுகாலையும் வரும். ஸோ பருவம் மட்டும் சரி பண்ணுறதுக்கு மெடுக்கில் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுட்டு பொடுகு கண்டுக்காமலோ தலையில் இருக்கிற பிரச்சனையை கண்டுக்காமலோ விடக்கூடாது. அதையும் சேர்த்து பார்த்துக்கணும். பெரியவங்களுக்கும் படர்தாமரை அதிகமாக இப்போ பரவிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். முக்கியமாக கரப்பான் நிறைய வரும். சுகர் இருக்குன்றதால கரப்பான் அதிகமாக வரும். வறட்சி அதிகப்படுறதா ஏற்படுறதால புண்கள் அதிகமாக வரும். காலில் அதிகமாக காலை தொங்க போட்டே உட்காந்துருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கிறதால காலில் அதிகமாக கரப்பான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகமாக கால் தொங்க போகிறதா இருந்தால் காலை நீட்டி உட்காரச்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: பேசுகிறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
2: இந்த பள்ளி வச்சு அவங்க அந்த இடத்துல படம் மாதிரி ஆரம்பிச்சது, அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? டாக்டர் இருந்தால் காட்டணுமா, நம்மளா கழிந்து வாங்கி போடலாமா? ரெண்டாவது முகத்தை தேம்பல் இருக்குது, தேமல் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சோப்பு போட்டால் சரியாக போயிடுங்கிறாங்க. சோப்பு போடலாமா இல்லை அதையும் மருத்துவத்தை தான் விட காட்டணுமா? ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க, நான் ரெடியாக கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் சார். பள்ளி எச்சன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, வாயை சுற்றியில் வயிற்று வாயிலேருந்து ஏதாவது கொப்பளம் கொப்பளமாக வர்றது தான் பள்ளி எச்சன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பள்ளி எச்சம் விடுறதாலேயோ இல்லை பள்ளி யூரின் விடுறதாலேயோ அது வர்றதில்லை. அது ஹெர்பீஸ் அப்படின்ற ஒரு வைரஸால் வரக்கூடியது. சில பேருக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு வாரத்தில் அதுவே போயிடும். சில பேருக்கு ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப மாதம் மாதம் ஒரு தடவை வாரம் ஒரு தடவை கூட வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்குன்னா கரெக்டான இப்போ மாத்திரைகள் இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்திலேயே அந்த பள்ளி எச்சம் இருக்குது, கொப்பளம் கொப்பளமாக வருது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, மொதல் ரெண்டு மூணு நாள்லேயே போய் டாக்டரை பார்த்து அந்த மாத்திரைகளை கரெக்டாக வாங்கி போட்டுட்டோன்னா திரும்ப திரும்ப வர்றது முதல்ல சரி பண்ணலாம். அதனால் ஏற்படுகிற தழும்புகளையும் அதை சரி பண்ணிக்கலாம் மேடம். அடுத்து தேமல்னு சார் சொல்கிறாங்க. பட் வந்து முகத்தில் தேமல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளையாக இருக்கிறது தான் தேமல்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக இருக்கிறது தேமலால் மட்டும் வராது, அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலால் கூட வரும். தோல் வறட்சி இருக்கிறதாலையும் வரும். ஸோ இப்போ பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீட்டோ சோப்பு அப்படின்ற அந்த கீட்டோ குணசர் அந்த மருந்து உள்ள சோப்பை தான் எடுத்து வாங்கி வாங்கி போடுறாங்க. பட் அது தேமலுக்கு கேட்கலாம், கரெக்டான தேமலாக இருந்ததுன்னா, அதாவது இந்த கிருமிகளால் வரக்கூடிய தேமல்ன்றது ஒரு ஃபங்கஸ் கிருமியால் வர்றது, அது அதுக்கு வேணால் கேட்கலாம். பட் ஆனால் நம்ம தேமல்னு நினச்சிக்கிட்டு வெயில் அலர்ஜியால் வரக்கூடியது, வறட்சியால் வரக்கூடியதுக்கு அந்த சோப்பை போட்டோன்னா அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் டாக்டரை பார்க்காம சோப்பு வாங்கி போடுறது முதல்ல தடுத்துக்கிறது நல்லது.
1: எந்த மருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கோடைகால் இப்ப அதிகமா அந்த பீரியட் முடிஞ்சுமே நல்லா நம்மளை வச்சு செய்யறாரு சூரியன். இப்ப கோடை காலத்துல தோல் பராமரிப்பு என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க டாக்டர்?
0: கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர்க்கும் மேடம். வேர்க்கும் போது நம்ம வேர்வையை வெளியே போக விடாமல் அடைச்சி வைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருந்தோம் அப்படின்னா அதனால் தோல் பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று வராமல் தடுத்துக்கணும், வேர்வை வராமல் தடுத்துக்கணும், இல்லை வேர்வை வந்தால் வேகமாக வெளியே போகிற மாதிரி தடுத்துக்கணும். ஸோ அதனால் காட்டன் ட்ரெஸ்ஸாக நல்லா ஏரேட்டட், அதாவது ரொம்ப லூஸாக இருக்கிற காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வேர்க்குரு வர்றது, வேர்க்குருவால் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக சிவப்பு சிவப்பாக வர்றதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அடிக்கடி பவுடர் அடிக்க மடிப்புகளில் நமக்கு அதிகமாக வேர்க்குது அப்படின்னா சாதா பவுடரையாவது அட்லீஸ்ட் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு டாக்டர் பார்த்தா லோஷன் கிளம்பி அது மாதிரி சில லோஷன்லாம் தருவாங்க, அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர். இப்போ எல்லாருக்குமே தோல் ஆரோக்கியமாக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக இருக்கணும்லாம் யோசிச்சு நிறைய க்ரீம்ஸ் இதெல்லாம் வாங்கி போடுறாங்க. இது சரியா? அந்த ஆரோக்கியமான ஸ்கின்னுக்கு என்ன ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன மருத்துவ குறிப்பு சொல்லுவீங்க?
0: இதை நான் எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா பல பேர் வந்து வெள்ளையாகணும், சில பேர் வெள்ளையாகணும் வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு கலந்த க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிறாங்க. அது வந்து நாங்கள் மருத்துவரே அதை உபயோகப்படுத்துறத நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஏன்னா அதில் பல விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். தோல் வந்து ரொம்ப வறட்சி ஆகும், தோலில் ரத்த குழாய்கள்லாம் நல்லா வீங்கி போய் வளர ஆரம்பிச்சிடும், ரொம்ப தோல் மெலிமையாக ஆரம்பித்து வெயில் பட்டாலே நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதை விட்டதுக்கப்புறம் கருப்பு அதிகமாகும். அது வந்து அதனால் அது போடுறது வந்து அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளையாகும்னு நினச்சி மெடிக்கலில் கொடுக்குற ஒரு சிம்பிளான ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டால் சரியாயிடும்னு நினச்சி போடாதீங்க. ஏன்னா அது உடல் கருமைக்கு வந்து பலவிதமான காரணம் இருக்கும். அது எப்பயுமே எந்த டாக்டராலையும் ஒரே ஒரு க்ரீமால் சரி பண்ணவே முடியாது. அதனால் கண்டிப்பாக தோல் வந்து கெட்டு தான் போகும். அந்த கெட்டு போன தோலை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெண்மை க்ரீம்ஸையோ ஸ்டீராய்டு க்ரீம்ஸையோ வாங்கி போடாதீங்க. உங்கள் தோல் முழுமையாக கெட்டு போயிடும், எந்த ஒரு வைத்தியமும் பண்ண முடியாமல் போயிடும், பர்மனெண்ட்டாக

0: அதாவது முழுமையாக கருப்பாகிடுவீங்க.
1: ஓகே, அதாவது வந்து நம்ம தோல் அப்படின்றது நம்மளுடைய ஜீன் பரம்பரையாக வர்றது நம்மளுடைய உடல், அதுக்கு மேலே உணவு ஆரோக்கியம். ஸோ இப்போ உணவுக்கும் தோல் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பு இருக்குல்ல இல்லை டாக்டர்? ஸோ எந்த மாதிரி உணவெல்லாம் வந்து நீரேற்றமாக நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுக்கும், இதெல்லாம் நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு?
0: தோலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொருட்கள் பேரை சொல்கிறத விட கலர் பேர் சொல்கிறேன். மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், சிகப்பு கலர், இந்த மூணு கலரில் இருக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் ரெண்டுத்தையும் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோல் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் விட்டமின் ஏ இருக்கும், விட்டமின் பி இருக்கும், விட்டமின் பச்சையை விட்டுட்டேன், பச்சையும் எடுத்துக்கோங்க, கீரையும் கீரை பருப்புகள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ விட்டமின் பி டுவெல், விட்டமின் ஏ, சரிங்களா, அது ஏசிஇன்னு சொல்லுவோம், அது எல்லா விட்டமின்ஸும் அதுலேயே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த கலரில் இருக்க பழம் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா குறிப்பிட்டு சொல்லலாம், நீங்கள் அது எதுவும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் அதிகமாக எடுத்துக்கோங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், சரிங்களா, நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம், அது வந்து மீன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் ஃபிஷ்ஷாக இப்போ பல பேர் போட்டுட்ருக்காங்க, பட் மீன் நல்லா சாப்பிட்டாலே போதும், சரிங்களா.
1: சரி, ஆனால் அந்த அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒமேகா த்ரீ ஃபிஷ்ஷில் இருக்குன்ட்டு, அது சாப்பிடாமல் சைவமாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பொதுவாக கிடைக்கிறது உண்டாக
0: சீட்ஸ் இருக்குது மேடம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், சன்ஃப்ளவர், அதாவது செம்பருத்தி இப்போ விதைகள் சொல்லுவோம், பூசணி விதைகள் இருக்குது, சரிங்களா, பருப்பு வகைகள் இருக்குது. இதை நம்ம பருப்பு நார்மலாக பருப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே, அதுவுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் நிறைய வர ஆரம்பிக்கும் மேடம்.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், ஒரு காலர் அட்டன் பண்ணிடலாம் டாக்டர். வணக்கம், வணக்கம்,
0: பொண்ணு வந்து ஆறுது அப்படின்னா சார், வெள்ளையா மாறுறது வந்து நார்மலான நடக்கிற விஷயம்தான். ஏன்னா புண்ணில் அந்த ரொம்ப ஆழமான புண்களாக இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கலர் கொடுக்கக்கூடிய செல்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால் வெள்ளையாக இருக்கிறது நார்மல் தான். முக்கால்வாசி வெண்மை வந்து பார்த்திங்கன்னா புண்ணால் வந்துச்சு அப்படின்னா தானாகவே ஒரு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் சரியாக போயிடும். அதையும் மீறி இருக்குது அப்படின்னா அது தோலில் மட்டும்தான் அந்த வெண்மை இருக்குது, அதில் தோலுக்கு கீழேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தோலில் மட்டும் இருந்ததுன்னா ஆயின்மெண்ட் போட்டு நம்ம சரி பண்ணலாம், பட் தோலுக்கு கீழே வரைக்கும் இருக்குன்னா ஒரு சின்ன இடங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு மெனக்கெட்டு நம்ம சரி பண்ணுற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணும்.
1: ஓகே சார்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
5: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
6: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடியஸ் காரைக்கால்.
7: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நேர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம்.

0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இம்மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் டாக்டர். நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறோம். மன அழுத்தம் அப்படின்றது வந்து தோல் நோய்களை பாதிக்குமா?
1: ஆமாம் மேடம், மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தோல் நோய்களை ஏற்படுத்தும். முக்கியமாக

0: அது வந்து தோல் நோய்களை பாதிக்குமா?
1: ஆமாம் மேடம், மன அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தோல் நோய்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பருக்கள் அதிகமாகும், பொடுகுகள் அதிகமாகும். அதாவது ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் பாதி முடி கொட்டுறதுக்கு பாதி பிரச்சனைகள், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கொட்ட ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா முடி கொட்டிகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற தோல் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொரியாசிஸ் இருக்குது, இல்லை வெண்புலி நோய் இருக்குது, பல அதுமாரி நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து மன அழுத்தம் ஏற்படும்போது அதிகமாக ஆரம்பிக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னா, அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல் அந்த வயிறு விரியும் பொழுது அதில் ஒரு மார்க்கு, அது மாதிரி பிரசவத்திற்கு அப்புறமும் ஒரு மார்க் வருது இல்லை டாக்டர்? இதை வந்து பிரசவ காலத்தில், கர்ப்பகாலத்துக்கு அப்புறம், அதை கர்ப்பகாலத்தில் அப்புறம் பிரசவத்துக்கு அப்புறம் அதை சரி பண்ண முடியுமா? அதாவது இதுக்கு நான் கர்ப்பகாலத்தில் ஏன் இதுக்காக அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன், ஆயின்மெண்ட் தேய்ச்சிக்க, அந்த மாதிரிலாம் இருக்கா? அது திரும்பவும் பழைய நிலைக்கு அந்த தோல் வருமா?
1: ஸ்ட்ரெஸ் மார்க் தான் சொல்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உடல் உள்ள குழந்தைய வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போதோ இல்லை தண்ணிக்கு நீர் சத்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் மார்க் வர்றது நார்மல் தான். பட் குழந்தைங்க நார்மலாகவே எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் மார்க் இருக்கும் சரிங்களா? அது வந்து மாய்ஸ்சரைசர் தடவுன்னா சில பேர் போகும்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தடவுனா போகும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் மார்க்குக்கு மாய்ஸ்சரைசர் தடவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுவும் பேபி சேஃபாக, குழந்தைங்க ப்ரெக்னன்சி சேஃபாக அப்படின்றத பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். தடுக்கலாம் முடியாது சரிங்களா? தடுக்க முடியணும்னா நம்ம விட்டமின் சி உள்ள சாப்பாடு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது விட்டமின் சினா மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, சாப்பிட முடிஞ்சது குழந்தைங்களாவது கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டுக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயின்மெண்ட்டாலையும் அது சரி பண்ண முடியாது. அது ஏன்னா அது தோலுக்கு கீழே உள்ள பிரச்சனை. தோலுக்கு கீழே உள்ள சதைகள் வந்து அங்கே லூஸ் ஆகி வந்து விரிவு ஏற்பட்டுருக்கு. அதை நம்ம மேலே போடுற ஆயின்மெண்ட்டை தான் உள்ள தோல் எதுவும் உள்ள தோலுக்கு கீழே உள்ள சதைகள் வந்து வளர போகிறதில்லை. அதுக்கு நம்ம ப்ரொசீஜர்ஸு அந்த மாதிரி மைக்ரோ நீட்லிங்கு லேசர்ஸ் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது. அது பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியுமே தவிர அதுவும் ஒரு 50-60% தான் சரி பண்ண முடியும். பட் ப்ரொக்ரெஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம், லோவர் பேக் லோயர் அப்டோமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள சதைகள் சேர்ந்து ஸ்ட்ரெச் மார்க் அதிகமாக வெளியே காட்டாது.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லுவது விட்டமின் சி, அதை சொன்னீங்களா? இப்போ விட்டமின் சி, விட்டமின் இ டேப்லெட்ஸ் எல்லாம் அந்த கேப்சூல்ஸ் எடுக்கிறாங்களா டாக்டர்? அது வந்து எடுத்துக்கலாமா? பொதுவாக நிறைய பேர் எடுக்க,
1: எல்லாரும் எடுத்துக்கிறதுல ஒரு அவசியம் இல்லை மேடம். யாருக்கு குறைபாடு இருக்குன்னு நமக்கு தெரியுது, அதில் அதோட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் பல பேர் அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பட் அவசியம் கிடையாது. அதை மாத்திரைக்கு பதிலாக சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டு அதோடு கூட சேர்ந்து குட்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகளை விட்டுட்டு அதில் இருக்கிறது சும்மா இப்போ சாட் ஜிபிடி கூகுளில் போட்டாலே எல்லாமே காட்டிடும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை மாத்திரை போடுறவங்களுக்கு அது தெரியும், ஸோ அவங்க அதை பார்த்து சாப்பாட்டில் எடுத்துக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். தோல் நோய்களை தடுப்பதற்கான முக்கியமான வழிமுறைகளாக பொதுமக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் ஒரு முக்கியமான செய்திகள் என்ன டாக்டர்?
1: முக்கியமாக பல பிரச்சனைகளுக்கு காரணம் தோல் வறட்சி இருக்கிறது தான். ஸோ தோல் வறட்சியை சரி பண்ணுற மாதிரி நல்ல மைல்டான சோப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை கலர்லையும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சோப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா சோப்பும் நல்லது இல்லை, பட் சில சோப்புகள் அதில் நல்லதாக இருக்கும், ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டாக்டர் யாராவது பார்த்து சோப்பு கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்து அதேமாரி மருந்து சோப்புகளாக வேறு பிரச்சனைக்கு கொடுக்குற சோப்பை எடுத்து ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். வாங்கும்போதே இது எத்தனை நாள் போகணுன்றது தெளிவாக கேட்டுக்கிட்டு வாங்கிக்க சொல்லுங்கள். அடுத்து மாய்ஸ்சரைசர் ரெகுலராக தடவுறதை பழகிக்கணும். எல்லாரும் பிராண்டடாக மெடிக்கல் இருக்கிறது தான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். தேங்காய் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் தான், பட் அதுக்கப்புறம் தூசிக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் அது. இல்லை ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் கடையில் கிடைக்காத வாங்கி ரெகுலராக காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வயதாக வயதாக தோல் சுருக்கம் ஏற்படுறது அது குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அட்வைஸாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது நல்லது. அதுவும் நல்ல மினரல் சன்ஸ்க்ரீனாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கலரை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இது தோல் பராமரிப்புக்கு சொல்கிறீங்க. தோல் நோய்கள் வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனே டாக்டர் பார்க்குறது அப்படின்றத ஒரு அறிவுரையாக எடுத்துக்கணும் இல்லையா டாக்டர்? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது ஏதோ ஒரு தோலில் உங்களுக்கு பிரச்சனை வருது, அது உங்களை தொல்லை பண்ணுது, ஆனால் 3 நாளைக்கு மேலேயே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. பட் தொல்லையே பண்ணாமல் இருக்குது ஆனால் 2 வாரம் ஆகி மறையவே இல்லைனா 2 வாரத்தில் கண்டிப்பாக போய் அவங்கள டாக்டரை பார்த்துக்கணும்.
0: தானாக கை வைத்தியம் பண்ணுறது?
1: ஆமாம், கை வைத்தியம் பண்ணுறது பல விஷயமா எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. ஆனால் வந்து நமக்கு சரியாகல, அதான் எல்லாம் பண்ணி பார்க்குறீங்க, மருந்தெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க, போக மாட்டேங்குது அப்படின்னா டாக்டரை வந்து பார்த்துடணும். அதாவது மெடிக்கலில் வாங்கி போட்டிங்கன்னா 15 நாள் போட்டு பார்க்கணும், அதில் சரியாகலை அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துடணும். அதுக்கு மேலே அந்த கிரீமை யூஸ் பண்ணவே கூடாது. டாக்டரே கொடுத்துருந்தாலும் 15 நாளைக்கு மேலே எந்த கிரீமே யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் போய் திரும்ப சார் இது 15 நாள் போட்டால் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றுங்க. ஏன்னா சீரியட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. போய் டாக்டரை

0: பார்த்துடணும்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிலைமை சூழ்நிலை நிகழ்ச்சியில் தோல்நோய் தொடர்பாக நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி.
0: நன்றி மேம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்றது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். தோல்நோய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்தார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனை தொழுநோய் திட்டத்தின் மாவட்ட நோடல் அலுவலர் டாக்டர் ஜி சீனிவாசன் அவர்கள்.

சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்று நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 12:10 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே கமலேஸ்வரன், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. ஒன்று 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE. 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் LSE. 4 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். ஆறு 25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். 11:00 காற்றலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10

முற்றிலும் முன். கேட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்று நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 53 when reports last came in. In women's cricket, England will resume their second innings at 130 for 6 in the historic one-off test at the Lords against India this afternoon. Resuming the penultimate day with an overall lead of 269, India declared their second innings at 341 for 7 at the stroke of tee, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at Lords. And with that,
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 12:10. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வலம் வரும் நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள். மாதவரம் ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், திருமழிசை ராஜசேகர், அருணாசேகர், தனசேகர், முகப்பேர் கஜேந்திரன், காஞ்சிபுரம் ஆனந்தன், சதீஷ்குமார் புகழேந்தி, வில்லிவாக்கம் குபேந்திரன், கொளத்தூர் கணேசன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சிறுங்கட்டூர் அருணாச்சலம், கண்ணகி நகர் கண்ணன், கூடப்பாக்கம் ராஜசேகர், அடையார் அருணாசேகர். இவர்களுக்காக உலாவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், இளையராஜா இசையில், ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் ராஜகுமாரன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
14: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இசையின் சாரலாய திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 மனதில் நின்றவை. குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா, ஆசிஃபா, ஆஷிக், பூங்கொடி, தேவா, மீனா, செல்வம், ரேணு, பழனிவேலு, கீதா, கண்ணா, காயத்ரி, நந்தினி, தனலட்சுமி, மோனிஷா, ஹேமா, சாரதா, தட்சிணாமூர்த்தி, தரணீஸ்வர், கைலாஷ்வர், இவங்கெல்லாம் திருமலை ராயன்பட்டினம்லேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க. கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில், ரிக்ஷா மாமா.

இசை தென்றலாய் உலாவரும் இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா, தமிழினி தருண், இமை அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா இவர்களுக்காக உலாவரும் பாடல் இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் குரலில் வைதேகி காத்திருந்தாள்.

ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காற்றலையில் ஒரு கான அலை, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நாகப்பட்டினம் சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன், நாகப்பட்டினம் லக்ஷ்மி பாலு, சுபா வேல்முருகன், விபின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் TS பாலு, இவர்களுக்காக உலாவரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், ஜெயச்சந்திரன் S ஜானகி குரல்களில் அந்த 7 நாட்கள்.

ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. செம்மனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, சாந்தி குருநாதன், சேதுராமன், ஜானகிராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம், அமுதா சுவாமிமலை சாக்ரட்டீஸ், கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன், மேலப்பெரும்பள்ளம் செந்தில்வேல், வாணி மனோகர், லதா குமார், திருவாளி பக்கிரிசாமி, சித்ரா, விஜய், சூர்யா பாரதி, இவர்களுக்காக வரும் நிறைவான பாடல். இளையராஜா இசையில் அருண்மொழி, சித்ரா குரல்களில் கவிதை பாடும் அலைகள்.

0: கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத

ரயில்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்குவங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகியை விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்குவங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது.
மேற்கு வங்கத்தில் இரண்டு புதிய குற்றவியல்

0: தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 12:50. இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: கே கமலீஸ்வரன்.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: கீழோடுதுறை.
4: சரிங்கப்பா, எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
5: ஜிபிஎஸ் கீழோடுதுறை 3rd ஸ்டாண்டர்ட்.
4: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: பாட்டு பாட போறேன்.
4: எங்க பாடுங்கள?
5: குட்டி குட்டி முயலே, குதித்து ஓடும் முயலே, சின்னஞ்சிறு முயலே, சிரித்து வாவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட வாவா முயலே, கிழங்கு தருவேன் முயலே, அன்பாய் நாமம் பழகலாம், ஆடி பாடி மகிழலாம், கொட்டும் மலையை பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், பம்பரமிட்டு மகிழலாம், பட்டமிட்டு பார்க்கலாம். அடுத்ததான் நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
4: சொல்லுங்களே பாப்போம்.
5: அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம், ஆதி பகவன் முகல் தே உலகு, கற்றதுனால் ஆய பயனின்குள் வாழறிவன் அற்றா தொழாரணி, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் இல்ல மிசை நீடுவாழ்வார், தனக்குமே இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லார், மனக்கவலை மாற்றல் அறிது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிந்தெல்லின் தான் நல்கா தாகிவிடின், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் மறக்கும் மேல் வானோக்கும் இன்று, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலால் கோமான் இந்திரனே சாலும்படி, சேகரிய செய்வா பெரிய சிறிய சேகரிய சேகலாதா, சுவே ஒளி ஊர் ஓசை நாற்றமின்றி, ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு, நிறைமொழி மாந்தல் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும், நிமேனும் முதிர் என்றால் வெகுளி மனமையும் காற்றல் அறிது, கோலில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் காலை வழங்கா தலை, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இரவு நடி சேராதார்.
4: சுப்ரா, திருக்குறள் எங்ககிட்ட சொன்னீங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? திருக்குறள் எழுதினவங்க யாரு?
5: திருவள்ளுவர்.
4: சரியா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆள பிறகு டாக்டர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, இல்ல போலீஸ் ஆகணுமா? நீங்க
5: போலீஸ்.
4: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: தப்பு செய்யறவங்களை கண்டிச்சுக்கணும், நல்லது செய்யறவங்களை ஒழுங்கா பாத்துக்கணும்.
4: வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
1: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் பன்னிசை.

0: கீழே தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். சமூக நலனில் அக்கறையோடு காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தேன்மழை 70-80களின் தெவிட்டாத தேனமுத கானங்கள்.

முதல் பாடலாய் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், லதா மங்கேஷ்கர் குரலில்.

0: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லியல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது ஹார்பைகள் குரீன் என்ற ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை இன்று பிற்பகல் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அருணா சாயிராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாணிஜெயராம் குரலில் ஒலிக்கவிருக்கிறது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன்.

0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

தேன்மொழி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சுஜாதா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் கல்யாணி மேனன் குரலில்

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நேயர்கள் நேர்விற்கு இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் சித்ரா, இளையராஜா குரல்களில்

ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் விருதாசம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மகாராஜா ஆலி சூப்பர் சேல், 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க

மாளிகைக்கு வாங்க. தென்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: மறுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை.

0: பொருட்களுக்கு செய்கூலி சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையில் நேரம் 1:35:43. தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், கே ஜே யேசுதாஸ் குரலில்.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மொழி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வம்

ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாய விலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்திய

0: இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேறு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலமே எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துலதான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர்

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 1:56. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் 4 கேன்சர் பற்றி நான் பேச போகிறேன். கேன்சரை நாங்கள் ஏன் ஸ்டேஜாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனால் மக்கள் வந்துட்டு என்ன பயந்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிருச்சு, நான் நாளைக்கே போய் நான் வந்து உயிரை விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு கான்செப்ட் என்னென்னா, கேன்சர் ஆரம்பித்த இடத்துலேருந்து வேற எங்கேயாவது பரவிச்சுன்னா அது ஸ்டேஜ் 4. ஆனால் எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ப்ராஸ்டேட், அதாவது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்குது, அந்த ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்தால் பேஷண்ட்டு 5-10 வருஷம் தாண்டலாம். நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஒரு மாத்திரை சாப்பிடலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 10 வருஷம் கூட இருப்பாங்க அவங்க. இதே வந்துட்டு ஒரு கல்லீரலில் வர பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் இருப்பாங்க. மற்ற எல்லா புற்றுநோயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜ் 4 கேன்சரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ காமனாக எங்களுக்கு வர பிரச்சனை என்னென்னா, பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி வயிறு கேன்சர் வந்து ஸ்டேஜ் 4 இருந்துச்சு சார், அவர் 1 வருஷம்தான் இருந்தார் சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாங்க சார் அப்படின்னா. ஸ்டேஜ் 4 அப்படின்றது ஒரு ஒரு கேன்சருக்கும் மாறும். உதாரணத்துக்கு இரைப்பை புற்றுநோய் ஒருத்தருக்கு ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1 வருஷம் தாண்டது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதே வயிற்றில் தான் இருக்குது மலக்குடல், அதாவது கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலக்குடல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 4 இருந்தாங்கன்னா, தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா 5 வருஷம் கூட தாண்டலாம். ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சுன்னா 10 வருஷம் தாண்டலாம். தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா சில டைம் 15 வருஷம் கூட தாண்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு உறுப்புக்கான ஸ்டேஜ் 4 வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஆர்கனுடைய கேன்சர் ஸ்டேஜ் 4 கண்டிஷனை இந்த கேன்சரோட நீங்கள் எப்போவுமே இணைச்சி பார்க்கவே கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்கள், சார் ஸ்டேஜ் 4 சொல்லிட்டீங்க, இந்த ஸ்டேஜ் 4 நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் நான் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் ஸ்டேஜ் 4 அப்படின்னு வந்துருச்சுன்னா கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாது. குணம்னா கியூர் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஸோ கண்ட்ரோல் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கேன்சர் இருக்கும், கேன்சர் இருந்தும் எப்படி நல்லா வாழ வேண்டும், அதாவது கேன்சர் இருக்குன்னா சில டைம் வலி இருக்கும், வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த கேன்சர் வளராமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது, அது ஊசியாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், சில டைம் ஆப்ரேஷனை கூட இருக்கலாம். இம்யூனோதெரப்பின்ற ஒரு புது டெக்னாலஜி வந்துருச்சு, அதை வச்சு கூட கேன்சர் குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேராக, அதாவது ஸ்டேஜ் 4 ரொம்ப ரேராக, 100ல் 1 வந்துட்டு புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் குணமே படுத்திடலாம். ஸ்டேஜ் 4 வந்துருச்சோடனே உடனே மனசு வந்து குழப்பிட்டு இதுக்கு வந்துட்டு வைத்தியமே கிடையாது, இது வந்து நல்லாவே ஆகாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்டேஜ் 4 ஒரு ஒரு உறுப்புக்கு ஏற்ப ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் போய் கேளுங்க, உங்கள் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 2 மணி. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 2:05. கேள்விக்கு என்ன பதில்? இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நான் கேட்கும் வினாவிற்கு சரியான பதில் தெரிந்தால் அழைக்கலாம். 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என பதில் நிகழ்ச்சியில் முதல் வினா. இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம், கார்பன் ஃப்ரீ ஸ்டேட் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது? நிகழ்ச்சியில் இனி முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: சரி, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்கம்மா, முயற்சிக்கிறேன்.
0: இந்தியாவின் முதல் கார்பன் இல்லாத மாநிலம், கார்பன் ஃப்ரீ ஸ்டேட் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது?
1: நான் நினைக்கிறேன் இது

0: கோவா அந்த மாநிலம்
1: இல்லை. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கவிதா பேசுறேன் மேடம், ஆர்ப்பாக்கத்திலிருந்து.
1: ஆர்ப்பாக்கம் கவிதா.
2: ஆ
1: கவிதா, கேள்வி கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: ஆன்சர் தெரியுமா?
2: ஜம்மு காஷ்மீர் மேடம்.
1: இல்லை கவிதா. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? முதல் கார்பன் இல்லாத மாநிலம், கார்பன் ஃப்ரீ ஸ்டேட் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் இந்த இலக்கை அம்மாநிலம் எட்டியுள்ளது. கேள்விக்கு நம்ம பதில் நிகழ்ச்சியில். அடுத்த கேள்வி, இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதுதான் அடுத்த வினா. அடுத்த நேயர் சரியா கெஸ் பண்றாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
3: சொல்லுங்க. பாபுராஜ் முகமது இக்பால்.
1: கேள்வி கேட்டீங்களா?
3: புள்ளியியல் தினம் என்னைக்குன்னு கேட்டீங்க
1: அப்படிதானே? ஆமா
3: ஆமா. ஏப்ரல் 22.
1: இல்லை. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர்
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: மணிநகரம் சண்முக சுந்தரம், ஆன்சரோட வந்திருக்கீங்களா?
4: இந்தியாவின் கார்பன் இல்லாத மாநிலம்,
1: அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் என்பது. நான் அடுத்த கேள்வினா வந்து, இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே எப்பொழுது கொண்டாடப்படுகிறது?
4: தேசிய
1: ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, அதாவது புள்ளியியல் தினம் சொல்வாங்கல்ல தமிழ்ல.
4: ஆமா மேடம், இந்த மாசம் மேடம்.
1: இல்லை. சரி, நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா சரியா சொல்லல. கெஸ் பண்ணதுக்கு
4: பாராட்டு. 29 மேடம், 29.
1: எப்படி சொன்னீங்க இப்ப?
4: நான் எழுதி வச்சிருந்தேன், அத பார்த்தேன்.
1: சரி, ஓகே. அது
4: பிரசாந்த் சந்திர மகோலியாவின் பிறந்தநாள்.
1: ஓகே, சூப்பர், பாராட்டுகள் உங்களுக்கு. சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. ஜூன் 29 என்பது சரியான விடை. நிகழ்ச்சியில் அடுத்த வினாவை கேட்கலாம். தமிழக விவசாயிகளிடமிருந்து எந்தெந்த வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்ய அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம், கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், நான் சிவபுரியன் சோமசுந்தரம் பேசுறேன். ஹிமாச்சல் பிரதேசம்.
1: அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். நாங்க தேர்ட் க்வெஸ்சனுக்கு வந்துட்டோம். தமிழக விவசாயிகளிடமிருந்து எந்தெந்த வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்ய அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது?
5: மஞ்சள்.
1: இல்லை, ஒரு இரண்டு. இப்ப ரீசெண்டா வந்து இரண்டு பொருட்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பொருட்கள்னு அடுத்த நேயர் சொல்றாங்களா பாக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? தமிழக விவசாயிகளிடமிருந்து எந்தெந்த வேளாண் பொருட்களை கொள்முதல் செய்ய அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது?
6: நெல் மற்றும் கரும்பு.
1: இல்லை. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். அடுத்த நேயர், அதாவது ரீசெண்டா இரண்டு பொருட்களுக்கு வந்து அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. நெல் கரும்புங்கிறது ஏற்கனவே உள்ளது. இப்ப சமீபத்துல ஒப்புதல் வழங்கிய பொருட்கள் என்ன? இரண்டு பொருட்கள். நேயர் வராங்க லைன்ல. யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: சித்ரா மணக்குடி.
1: மணக்குடி சித்ரா இல்லை. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: தலைஞ்சாலிருந்து கம்பர் மேடம்.
1: தலைஞாயிறு கம்பர், சரியான பதிலோட வந்திருக்கீங்களா? கொள்முதல் செய்ய அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு கேட்டிருந்தோம். கொப்பரை தேங்காய், தோதாபுரி மாம்பழங்கள், இதுதான் சரியான விடை.

0: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல

0: வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
3: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் July 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5% முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில. அடுத்த

இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில 13 நேயர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பங்கெடுத்து கொண்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளும் நன்றியும். நிறைவு பெறும் நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 2:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சாவேரி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த பெரியசாமி தூரன் இயற்றிய முருகா முருகா எனத் தொடங்கும் பாடல்.

சங்கீத சாரலில் நிறைவாக ராரா ராஜீவை என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியா இயற்றிய பாடல் ராகம் மோகனம் ஆதிதாளம்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் அருணா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியோட நான் கிளம்பும் நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜேஏ புஷ்பா செல்வா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கோனாவில் பதிவான மழையின் அளவு 2 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களில்

இன்னொரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது.

நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 16ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். 16ஆம் தேதி வரை இதே வானிலை நிலவக்கூடும். 17ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். 17ஆம் தேதியன்று இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பூளித்துறை மாணிக்க வாசகம் என்னும் இயற்பெயர் கொண்ட பூமணி 1947 மே 12 பிறந்தவர். இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகருக்கு மேற்கே உள்ள ஆண்டிப்பட்டி என்னும் ஊரில் பிறந்தார் பூமணி. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை தனது எழுத்தில் வெளிப்படுத்திய எழுத்தாளர். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு தாமரை இதழில் வெளிவந்தது. இவருடைய சிறுகதை தொகுப்புகள் வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள். இவருடைய புதினங்கள் நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், பிறகு, வெக்கை, அஞ்ஞாடி, கொம்மை. இவருடைய வெக்கை புதினம் அசுரன் என்ற திரைப்படமாக வெளிவந்தது. தேசிய திரைப்பட வளர்ச்சி நிறுவனத்துக்காக இவர் இயக்கிய கருவேலம்பூக்கள் திரைப்படம் பல முக்கிய உலக திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றது. வெக்கை நாவல் இந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இலக்கிய சிந்தனை பரிசு, அக்னி விருது, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது, இலக்கியத்துக்கான பங்களிப்புக்காக 2011 விஷ்ணுபுரம் விருது, அஞ்ஞாடி புதினத்திற்கு 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இவருடைய நல்லடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெறுகிறது. இவரை பற்றிய முன்னாள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ அருணன் அவரின் குரல்.
1: நான் முதன் முதலில் பூமணி என்ற எழுத்தாளரை அறிந்தது பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்கள் சொல்லித்தான். ராஜ் கௌதமன் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது பூமணி எழுதிய பிறகு நாவலை பற்றி நிறைய நேரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அது விரித்து காட்டும் வறண்ட கரிசல் மண்ணின் மனிதர்களை பற்றி எப்படி ஒரு அற்புதமான எழுத்தை பூமணி கொண்டிருந்தார் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு நான் பூமணியை தேடி பிடித்து படிக்கலானேன். பூமணியின் பிறகு, வெக்கை ஆகிய நாவல்களை படித்தபோது நான் வசித்த தென்னார்காடு மாவட்ட வாழ்க்கையிலிருந்து அது காட்டும் உலகம் முற்றிலும் வேறானதாக இருந்தது. பூமணியின் நாவல்கள் காட்டுகின்ற நிலப்பகுதி, மனிதர்கள், அவர்களது பேச்சு மொழி, குடிநீருக்கு தவிக்கும் வறண்ட பூமியின் வாழ்வியல் ஆகியவற்றை தன் படைப்புகளில் எழுதி கொண்டு வந்தவர் பூமணி. தமிழ் இலக்கிய உலகின் தீவிர வாசகர்கள் இடையே வாசிக்கப்படும், நேசிக்கப்படும், விவாதிக்கப்படும் எழுத்துக்கள் பூமணி அவர்களின் எழுத்துக்கள். அவரது வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு தனுஷ் நடிப்பில் வெற்றிமாறன் அசுரன் என்ற படத்தை இயக்கிய பிறகு வெகு மக்கள் அளவிலும் பூமணி பேசப்பட்டார். வெக்கை, பிறகு, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி, கொம்மை அவரது நாவல்கள். வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள் ஆகியவை பூமணி எழுதிய சிறுகதைகளின் தொகுப்புகள். இது மட்டுமல்லாமல் பூமணி தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகத்திற்காக கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். பூமணி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவரது பிறகு நாவலில் வரிகளை வாசிக்கிறேன். அழகிரி கைகள் களத்தில் இடைவிடாது தாளம் பிரித்து கொண்டிருந்தன. முற்றிலும் உதிராத கேப்பை கொழுக்கை மாறி மாறி கம்பால் அடிக்கையில் ஒரு சத்தம். கை தளரும்போது சிதறிய கொழுக்கை கம்புகள் கூட்டி கொடுக்கவும் மீண்டும் லயம் பிசகாத தாளம். அது கோயில் சுவரில் மோதி பிறக்கும் எதிரொலி. களத்து நடுவே கருது சாணை நின்றது. சுற்றிலும் வரிசை வளைந்து கேப்பைத்தால் முடிகள். சாணைக்கம்பால் கருதை குத்தி கோழி வட்டம் போட்டு கொண்டிருந்தார் கோபால் நாயக்கர். பக்கத்து குப்பை மேட்டில் பிணையர் கண்ணியில் மாடுகள் பெரிசாய் மூச்சு விட்டன. ஓரிரு மாடுகளின் அடிவயிற்றில் சுருன்று ஒரு ஒளி. காலடியில் குப்பை மண் நமர்ந்தது. அடே, பத்திட்டு வாடா, கோபால் நாயக்கர் சத்தம் கொடுத்தார். இடவனை சுண்டிப்பிடி

0: வைத்து வளவனின் தொடையில் சாட்டை வீசிய சுடலை களத்துக்கு பத்தினான்.
1: குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வி கமென்ஸ் திஸ் கான்சர்ட்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம் கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரிகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவேற்றிருக்க கேள்வி, உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்னும் தொடர்பில் இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயசில் இருந்த நட்பு எப்போதுமே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அது பக்கத்து வீட்டில் அந்த தெருவில் இருந்த நட்பு. அதற்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் முதல் வகுப்பிலிருந்து தொடர்ந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூட சில நட்புகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த நட்பை கால ஓட்டத்தில் காலேஜ் சில பேர் போவாங்க, சில பேர் வந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்புறம் வேலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த நட்பு வந்து ஒரு இடத்துல அப்படியே நின்றுடும். சில பேர் வந்து அந்த நட்பை வந்து இன்று வரையிலும் தொடர்றவங்களும் இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் முன்னேற்றத்தில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்த பிறகு நம்ம அந்த பள்ளிக்கால நட்பு, கல்லூரிக்கால நட்பை தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு குரூப் மாதிரியோ இல்லை அவங்கக்கிட்டேயோ தனியாகவோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம நேயர்கள்கிட்ட இதை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கோம். உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறீர்களா? இதை தான் நம்ம கேள்வியாக முன் வச்சுருக்கோம் இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக. உங்களுடைய பதிலை காரை பண்பலின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
3: உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில்.

இருக்கிறீர்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி. காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் சொல்லிக்காங்க. என்னுடைய பள்ளிக்கால நண்பர்களுடன் மூணு பேர் கூட நான் வந்து பேசிகிட்ருக்கேன். மற்ற நண்பர்கள் எப்போதாவது பார்க்கும் இடத்தில் பேசுவது மட்டும், பள்ளிக்கால நினைவுகள் எப்போதுமே மனசில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், ஆம், இன்னும் என்னுடைய பள்ளிக்கால நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கேன். நாங்கள் அடிக்கடி தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் பேசிக்கொள்கிறோம். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, நான் ஒரு சில நண்பர்களோடு இன்றும் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போனால் அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன், மற்றபடி ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, தினமும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். சிதம்பரத்தில் இருக்கிறார் என்னுடைய உயிர் நண்பர். பள்ளி பருவத்தில் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் ஒரு கணாக்காலம். பழச ஞாபகப்படுத்திய பண்பலைக்கும் உங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகம் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, இல்லை மேடம், நான் யாருக்கிட்டேயுமே இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா பேரளத்திலேருந்து, பள்ளிக்கால நண்பர்கள் சிலருடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறோம், கல்லூரி நண்பர்கள் சிலருடனும் தொடர்பு உண்டு, ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், அவ்வப்போது தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, என் பள்ளிக்கால நண்பர்கள் பல நண்பர்கள் இன்றும் எனது நட்பு வட்டாரத்தில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான கார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் எல்லாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: பண்பலையில் நடை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறீர்களா? இதுதான் இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 பதிவிட்டிருக்க கேள்வி. நண்பர்கள் நேயர்களும் அவங்களுடைய நண்பர்களை பற்றி இப்போவும் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கோம் பேசிகிட்டு இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கால நண்பர்களில் தூரத்தில் உள்ள நண்பர்களை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. ஆனால்

அருகில் உள்ள பள்ளிக்கால நண்பர்களோ என்னிடம் ஒரு சில நண்பர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், என் பள்ளி நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில் தான் இருக்கிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாச்சியார் கோயில் பத்மநாபன், ஒரு சில நண்பர்களோடு இன்றும் நான் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், இன்றும் என் பள்ளி நண்பர்களுடன் தோழிகளுடன் தொடர்பில் உள்ளேன். என் வகுப்பில் படித்த 44 பேரும் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடத்த இருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், பள்ளிக்கால நண்பர்களுடன் நான் இப்போது தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளியில் படித்த உள்ளூர் நண்பர்கள் மட்டும் தொடர்பில் உள்ளார்கள் அப்படின்னு இடங்கண்ணி நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், பள்ளிக்கால நண்பர்களுடன் தற்போது தொடர்பில் இல்லை, ஆனால் தேடி கண்டுபிடித்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல், 5-50% தள்ளுபடி July 13 மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் July 13 சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நேயர்கள் முன் வச்சுருந்தோம். நிறைய நேயர்கள் நண்பர்களோட தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இல்லைங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நான் மீட் பண்ணலை, பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், என்னங்க இப்படி கேட்டுக்கிட்டீங்க, நான் தொடர்பில் தான் இருக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி நண்பர்கள் எல்லோரும் தொடர்பில் இல்லை என்றாலும் ஒரு சிலர் என்றும் தொடர்பில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். பணி நிமித்தமாக வெளியூரில் இருப்பவர்கள் திடீரென சந்திக்கும்பொழுது பேசுவோம். சிலர் பழசை மறக்காமல் பேசுபவர்களும் உண்டு, கண்டு கொள்ளாமல் போவரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமணர் கோயில் குளஞ்சியப்பன், கீழ்குடியிருப்பு ஜான்சி கவிரசி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு இன்னும் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கமான் ஆட்டோ துரை, நான் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் படித்த அளவில் நண்பர்களுடன் என்றும் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், என்னங்க இப்படி ஒரு ஆனந்தமான விஷயத்தை தலைப்பாக கொடுத்துட்டீங்க, கிட்டத்தட்ட 80% நண்பர்கள் தொடர்பில் இருக்காங்க, அவங்களோட பேசுகிறதும் பழகிறதும் அளவற்ற ஆனந்தத்தை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, என் பள்ளி தோழி என்னுடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறாள், நாங்கள் ஒன்றா கோவிலுக்கு போவோம், வாரத்தில் ஒரு நாள் கைபேசியில் பேசி அரட்டை அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சல்லாம் அது.
3: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
4: முக்கியமான வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நல்ல நில அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார

உங்கள் பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்றும் தொடர்பில் இருக்கிறீர்களா? இதுதான் நம்ம நேயர்கள் கிட்டக்க இருந்த கேள்வி. சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, சில பேர் கூட நாங்கள் இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், சிலர் வேலையில் காரணமாக வெளியூரில் இருக்காங்க, பொங்கல் தீபாவளி டயத்துக்கு வருவாங்க, அப்போது சந்தித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, இன்றும் என்னுடைய பள்ளிக்கால தொழில்களுடன் தொடர்பில் இருக்கிறேன், அவர்களும் இன்று வரை அதே நட்புடன் அன்புடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் பாஸ்கர், இன்றும் என் பள்ளிக்கால நண்பர்களுடன் பழகிக்கொண்டிருக்கிறேன், அடிக்கடி நாங்கள் சந்திக்கும் சூழ்நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைகால் நளினி, நாங்கள் இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறோம், எனது தோழி பக்கத்து வீட்டிலேயே திருமணம் செய்து வந்துவிட்டால் ஒரு சிலரை எப்பயாச்சும் பார்ப்பேன், பேசுவேன். ஒரு தோழி 25 வருட பழித்து பார்த்தேன், மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மாவதி சண்முகம் அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, பத்மாவதியா சண்முகமா தெரியல, வாங்கணி திருவிழாவில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன், பக்கத்தில் ஊரில் உள்ள நண்பர்களை சந்திக்கும் போது நலம் விசாரித்து கொள்வோம், பசுமை நிறைந்த நினைவுகளை பள்ளிக்கால நண்பர்களை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், என் சிறுவயது பள்ளித்தொழியை எங்கள் ஊருக்கு போகும்போது பார்ப்பேன், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்கட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.

நட்பு அப்படின்றது எப்போதுமே மனதுக்கு நெருக்கமான ஒரு உறவு. அந்த உறவு வந்து வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் வரையும் நம்ம மனசில் எப்போதுமே அந்த நினைவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில நண்பர்களோட நட்பு வந்து நம்ம தொடரணும் வாழ்க்கையுடைய எல்லை வரைக்கும் அப்படின்னு ஆசைப்படுவோம். காலகட்டங்கள் வந்து நம்மளை பிரிச்சிருந்தா கூட இன்றைய காலகட்டத்தில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அதை தான் கேட்டிருக்கோம். நேயர்கள்கிட்ட உங்களுடைய பள்ளிக்கால நண்பர்களுடன் இன்னும் தொடர்பில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். திருப்பணம் நந்தினி சுரேஷ் அளிக்காங்க இன்னும் நாங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கோம். தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் பேசிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், என் பள்ளிக்கால நண்பர்கள் வெகு பேர் வெளியூரில் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் எங்கள் ஊர்லேயே இருக்காங்க, ஆனாலும் நான் ரெண்டு பேர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சில நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், தாயகம் திரும்பும் போது அவர்களுடன் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டார் மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ், என் பள்ளிக்கால நண்பர்கள் மூன்று பேருடன் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்ககிட்ட பேசிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், 10ஆம் வகுப்பு படித்த 2 தோழிகள், எனக்கு நேற்று முதல் நாள் தான் கிடைச்சிச்சு, மூவரும் மிக்க மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி நண்பர்களுடன் எப்போதாவது பேசுவேன், அடிக்கடி தொடர்பில் இல்லை அப்படின்னு சொல்லி

நாங்கள் கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், முள்ளக்காடு பாபு. நான் பத்தாவது வகுப்பு நண்பர்களோடு இன்று வரை தொடர்பில் இருக்கிறேன். மேலும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து உறவுகளை வலுப்படுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை 5 ரவிச்சந்திரன், பள்ளிக்கூட நண்பர்களிடம் தொடர்பு இல்லை, தொடர்பு விட்டு போய் 40 வருடங்கள் ஆகிவிட்டது, நண்பர்களின் பெயர்கள் மட்டும் நினைவில் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லியிருக்காங்க. என் பள்ளி பருவத்து பசங்களோட இன்னும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஃபங்க்ஷன் வந்தால் நான் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஒரு 4 தோழிகளுடன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர், சுமார் 25 வருடங்களாக பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்களுடன் தொடர்பில் தான் உள்ளேன். இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மற்றும் எக்ஸ் தளம் மூலம் அதிகம் தொடர்பு கொள்கிறோம். பல உதவிகளையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கபாடி செந்தில் முருகன், அதம்பார் பிரகாஷம் அவங்க சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கால நண்பர்கள் சிலர் மட்டுமே தொடர்பில் உள்ளனர், மற்றவர்களை நினைத்து பார்க்க வைத்து விட்டீர்கள், நினைவுபடுத்தியமைக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், முதலாம் வகுப்பில் பள்ளியில் படித்த அவங்களோட நண்பர்கள் 4 நண்பர்கள் பேர் சொல்லி அவங்களோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலம், நான் சிறுவயதில் பயின்ற நண்பர்கள் இன்னும் முகநூல் பக்கத்தில் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம், நானும் என்னுடைய நண்பர் அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் நன்றி சரவணன், இன்னும் பல நண்பர்கள் தொடர்பில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்காலம் அது ஆனந்த காலம், பெரும்பான்மையான நண்பர்கள் நண்பிகளோடு அளவலாவது தனி சுகம், இன்றும் நட்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை குமரன், எனது பள்ளி நண்பர்கள் மற்றும் தோழி ஒருவர் 45 ஆண்டுக்கு பிறகு தொலைபேசி எண் கிடைத்தது. தற்போது 6 மாதமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிரவி எம்பி நச்சுப்பிள்ளை, அப்புறம் திருப்பூண்டி சுந்தரி வாஸ்கன், பள்ளி தோழிகள் சில தொடர்பில் இருக்கிறார்கள், எங்கேயாவது பார்த்தா சில பேரை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாபேட்டை வைத்தியநாதன், பள்ளிக்கால நண்பர்களுடன் இப்போதும் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க, மறக்க முடியுமா, சில தோழிகள் தான் தொடர்பில் இருக்கிறார்கள், பேசிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் பிரபாகரன், பள்ளிக்கால தோழிகள் இன்னும் தொடர்பில் உள்ளார்கள். இருபத்தி 6 வருட நட்பு, எனக்கு புதிய தோழிகளும் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லைவில்லாளன் குத்தாலம் தேரடி தெருவிலிருந்து, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க, இன்னும் சில பள்ளிக்கால நண்பர்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 52 நேர்கள் அவங்களுடைய பள்ளிக்கால நண்பர்களுடைய, அதாவது இதில் வந்து 52 நேர்களில் நிறைய நேர்கள் அவங்களுடைய பள்ளிக்கால நட்பை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தேடி முயற்சி செய்து அந்த நட்பின் ஆழத்தை புரிந்து நம்ம அவங்களோட திரும்பவும் பேசலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர் ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.

0: இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். சமூக நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 நேயர்கள் இன்னும் கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேல்.

0: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலிகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம் நேயர்களே. 04-3-6-8 இந்த முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் அழைத்து வரலாம். அலைபேசி எண் 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். விருப்ப பாடல் கேட்கலாம். இது தேநீர் நேரம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருத்தாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு கரைகால் பியசா தங்க மாளிகையின் உலகம் மனித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலகம் மனித நல்வாழ்த்துக்கள்.
4: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தேனி நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
6: பிள்ளையாடியில இருந்து ராமசுந்தரம் வரை பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: வைதேகி வைதேகி காத்திருந்தாங்கன்னா அழகு மலர் ஆட போடுங்க மேடம்.
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
6: நன்றி நன்றி மேடம்.

0: மறைந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் ஒரு நினைவஞ்சலி.
1: என்னுடைய பெயர் வந்து சோ தர்மன். நானும் சாகித்ய அகாடமி விருது வாங்கின எழுத்தாளர். 2019 சூழ் என்கிற நாவலுக்காக நான் வாங்கினேன். காலமான பூமணி அவர்கள் என்னுடைய அம்மாவுடன் பிறந்த சகோதரர், எனக்கு தாய்மாமனார். இப்ப அவருடைய வீட்டில இருந்து தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். எழுத்தாளர் பூமணி வந்து இந்த கோயில்பட்டி பிராந்தியத்தில் உள்ள விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், மலையை மட்டும் நம்பி வாழக்கூடிய கசல் காட்டு மக்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்ததில் முதன்மையான படைப்பாளி. கி ராஜநாதன், பா சேவாசம், பூமணி, அடுத்தாற் போல நாலாவது ஆள் நாள். பூமணி அவர்கள் வந்து நாவல்கள், சிறுகதைகள், திரைப்படத்துறையினால பங்களிப்புகள் எல்லாமே இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பு. அவர் எழுதிய அஞ்ஞாடி என்கின்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமியினுடைய விருது கொடுக்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருதுக்காக இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. அது போக இலக்கியத்துக்கு அவர் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்காரோ அதே பங்களிப்பை வந்து திரைத்துறைக்கும் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இப்ப உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய நிப்பிலார அந்த பால் பயணி பேனாக்கள் வருவதற்கு முன்னாடி எல்லாரும் இங்கு பண்ண யூஸ் பண்ணும்போது நிப்பு தொழிற்சாலைகள் கோயில்பட்டி சாத்தூர் வட்டாரங்கள்ல நிறைய இருந்திருக்கு. பேனா நிப்பு தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதுல ஆயிரக்கணக்கான தொழிலாளர் வேலை வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கிற ஒரு தொடரை பொதிகைக்காக எடுத்து பேனாக்கள் அப்படிங்கிற பேர்ல ஒளிபரப்பினாரு. அது ரொம்ப மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு தொடர். அடுத்தாரு போல கருவேல பூக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை இயக்குனாரு. அதுக்கு நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து நிதியுதவி வாங்கினாரு. அதாவது தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்திலிருந்து நிதியுதவி வாங்கி தான் தயாரிச்சாரு. அந்த கருவேல பூக்கள் படம் வந்து கோயில்பட்டி, கோயில்பட்டி சுற்றியுள்ள பட்டாசு தொழிற்சாலை, தீப்பிடி தொழிற்சாலைகள் வேலை செய்யக்கூடிய குறிப்பாக குழந்தைகள் பெண்களினுடைய கஷ்டங்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு படைப்பு கருவேல மூக்கள். அதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய விருதும் கிடைச்சது. நான் அதில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன். அடுத்து அவர் நிறைய திரைப்படத்துக்கான உதவிகள். அடுத்து அவர் எழுதின அந்த வெக்கை என்கிற நாவல் தான் அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துச்சு. இயக்குநர் வெற்றிமாறன் அவர்கள் முறைப்படி பூமணியிடம் அனுமதி பெற்று ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை திரைப்படம் ஆக்கினாங்க. அதுவும் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். தன்னுடைய 79வது வயது, அவர் 47 பிறந்தார். 79வது வயதில் அவர் நேற்று இரவு 11 மணிக்கு சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் காலமாகிவிட்டார். சாகித்ய அகாடமி விருது வாங்கியதற்காக தமிழ்நாடு அரசு அவருக்கு 2 கோடி ரூபாய்க்கு சென்னையில் வீடு கொடுத்திருக்கிறது. அந்த வீட்டில் தான் அவர் மரணமடைவது வரைக்கும் வசித்து வந்தார். அவருடைய இழப்பு என்பது இலக்கியத்திற்கு ஒரு பேரிழப்பு. அவருடைய இறுதிச் சடங்கிற்காக தமிழ்நாடு அரசினுடைய அஞ்சலி செலுத்தும் முகமாக தமிழ்நாடு அரசு அரசு மரியாதையை அறிவித்திருக்கிறது. அது எழுத்தாளர்களுக்கும் இலக்கியத்திற்கும் இந்த அரசு கொடுக்கின்ற மிக மிக முக்கியமான மரியாதையாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து வரும் பாடல் கேட்க வரும் நேரே வரவேற்கலாம். அமர்க வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
7: மதுரையிலிருந்து பிரபாரன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
7: சிகரம் திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்கள் மேடம்.
0: கண்டிப்பாக பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
7: நன்றி மேடம்.

0: பண்பலையில் நேரம் 4:24 தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: சீர்காழி கவிதா சந்திரமோகன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கோபுராசல் படத்திலிருந்து தாளாட்டம் பூங்கா
0: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டிசெல்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டிசெல்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நான்கு மணி 30 நிமிடத்தில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க சங்கரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: படம் அல்லியர்ஜுனா, பாடல் எந்த நெஞ்சி உன் எண்ணம் 100.3.
5: பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில நேயர்கள் அவங்கள் பிடித்த பாடல தொலைபேசி மூலமா கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து பாடல் கேட்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்மா.
5: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளத்தாவிருந்து கமலக்கண்ணன் பேசுறேன்.
5: சொல்லுங்க, என்ன பாடல்?
6: கபாலி, கபாலி படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலா கொடுங்க.
5: நன்றி சார், பாடல் வரும், கேட்கலாம்.
6: சரி.

0: பண்பலை இல்ல அலைக்காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 கரைக்கால் உங்கள் கடை கரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் எல்லாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் குறியீட்டு ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 4:44 தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட இணைய வரும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க சார்?
5: திருமலை ராயன்பட்டினம் அபிராமி வடக்கேடி தசாமத்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: படம் கர்ணா, பாடல் மலரே என்று தொடங்கும் பாடல்.
0: பாடல் வருகிறது கேட்டு ரசிக்கிறேன். நன்றி மேடம். நன்றி.

0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: திருவாரூர் தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வரும் நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தொகுப்பு செதுக்கே சுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து மேகமுள்.
1: மோகமுள்.
2: மேகமுள்.
1: சரி சார்,
2: நல்ல பாடலை போடுங்க. எல்லா நேர் நிஞ்சங்களுக்காகவும்
1: கண்டிப்பா சார். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல், அதை யார் கேட்க போறாங்க? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை வருக. வணக்கம்
4: ஐயா. வடலிருந்து அசோக் ராஜ் கனிமொழி பேசுகிறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: உள்ளங்கேற்றுமை படத்திலிருந்து ஓம் மனமே பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி சார்.

பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் திருபுவனம். இந்த ஊர் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

0: ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி. அன்பர்களே, தற்பொழுது நாங்கள் திருப்புவனம் என்று சொல்லக்கூடிய திரிபுவனம் ஸ்ரீ சரவேஸ்வரர் அருளாட்சி புரியக்கூடிய திவ்ய திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே சிவ ஆலயத்திற்கே உரித்தான பலிபீடம், நந்திகேஸ்வர பகவானுடைய அற்புதமான சுரூபம் ஆகியவற்றை தரிசனம் செய்து கொண்டு இப்பொழுது இந்த தலத்து நாயகனாக விளங்கக்கூடிய கம்பஹரேஸ்வரர் என்ற சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம். கம்பஹரேஸ்வரர் என்றால் நடுக்கம் தீர்த்த நாயகர். பாண்டிய மன்னரிலே வரகுண பாண்டியன் என்ற மன்னனுடைய மனநோயை, உடம்பில் இருந்த பயத்தை தீர்த்து அருளி வெற்றியை வாரி வழங்கிய கம்பஹரேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து பிரதட்சணமாக ஆலய கோஷ்டத்திலே பலம் வருகிறோம். மேற்கு புறத்திலே வள்ளி தேவசேனை சமேத ஆறுமுகப் பெருமான், கோஷ்டத்திலே சண்டிகேஸ்வரர் துர்க்கையம்பிகையை தரிசனம் செய்து கொண்டு இப்பொழுது அறம் வளர்த்த நாயகியின் சன்னிதானத்திற்குள்ளே நுழைகின்றோம். பூரண நிலவாக காட்சி தருகிறாள் அம்பிகை. அந்த தாயை வணங்கி பிரார்த்தனை செய்து எங்கும் எப்பொழுதும் தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு அருள்புரி தாயே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தினுடைய பிரகாரத்திலே பலம் வரும் பொழுது ஆலயத்தினுடைய கட்டமைப்பையும் தூண்களின் வடிவத்தையும் காணும் பொழுது மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய கட்டமைப்பை இது சார்ந்து அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தூண்களும் பல அடுக்குகளாக அதிலே அமைக்கப்பட்டு பல்வேறு வேலைப்பாடுகளோடு சோழ சாம்ராஜ்யத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இப்பொழுது ஆலயத்தின் முக்கிய தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சரவேஸ்வர மூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சரவமூர்த்தி என்று சொல்லும் பொழுதே சிங்க முகத்துடன் இரு இறக்கைகளோடு அற்புதமான மிருகம், பறவை, சிம்மம் என்று சொல்லக்கூடிய நரசிங்கத்தோடு சேர்த்து அற்புதமான சேவையை வழங்குகிறார். இந்த இறைவனுடைய தனிச்சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, நரசிம்மமூர்த்தியின் கோபம் தணிப்பதற்காக காளி என்று சொல்லக்கூடிய பிரத்யங்கிரா ஒரு இறக்கையாகவும், சூலினி துர்க்கை என்று சொல்லக்கூடிய துர்காம்பிகை மற்றொரு இறக்கையாகவும் இருந்து கொள்ள சிவபெருமான் சரவமூர்த்தியாக அவதரித்து நரசிம்மருடைய கோபத்தை தணித்து அருளியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. மூலமூர்த்தியான சரவேஸ்வர மூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டு பலம் வரும் பொழுது உற்சவ மூர்த்தியாக உற்சாகத்தை வாழ்விலே தரக்கூடிய ஸ்ரீ சரவேஸ்வரரை தரிசனம் செய்கிறோம். அற்புதமான தங்க கவசத்திலே தங்கமயமான வாழ்வை தருவேன் என்று கூறுமா போலே இங்கே எம்பெருமான் தீர்க்கமான கண்கள், பறந்து விரியக்கூடிய இறக்கைகள், அங்கே பாய்ந்து வரக்கூடிய பாதங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களின் குறைகள், பயங்கள், சிக்கல்கள், தீவினைகள் ஆகியவற்றை அழிப்பேன் என்று கூறுமா போலே இங்கே உற்சவ விக்கிரகத்தின் அழகு காண காண தெவிட்டாத தமிழ் தெள்ளமுதாக காட்சி தருகிறது. இந்த சிறப்பு மிகுந்த சரவேஸ்வர சுவாமிக்கு பங்குனி உத்திரத்தன்று கம்பஹரேஸ்வர சுவாமி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தின் மூல இறைவனுக்கு தீர்த்தவாரி உற்சவமும், அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமையிலே சரவமூர்த்திக்கான உற்சவமும் துவங்குவதாக ஆலய அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வீகம் வாய்ந்த இந்த தலத்திலே எங்கு திரும்பினாலும் எம்பெருமானுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய ஓவியங்களையும் சிற்பங்களையும் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு பிறகு அதே கட்டமைப்போடு பிரம்மாண்டத்தோடு கவின்மிகு காட்சிகளாக சோழ கட்டமைப்பின் பிரதிபலிப்பாக சிறப்பு மிகுந்த தூண் வேலைப்பாடுகளோடு அற்புதமான சிற்பங்களோடு இந்த ஆலயம் காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே 11 தீபங்கள் ஏற்றி 11 முறை வலம் வந்தால் எக்காரியத்தையும் நமக்கு வெற்றியாக நடத்தி தருவார் இந்த இறைவன் என்று இங்கிருக்கும் பக்தர்களின் வாயிலாக அறிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும், வெற்றி வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்று ஸ்ரீ சரவமூர்த்தியின் திருவடிகளில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: இந்த ஆலயத்தைச் சேர்ந்த சுரேஷ் குர்கல் அவர்கள் மேலும் சில தகவல்களை தராங்க.
1: ஓம் நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜா ஸ்ரீநீலகண்டாய சசிசேகராஜா தர்மசம்பர்தினி அம்பிகா சமேதாஜா கம்பஹரேஸ்வராஜ நம சிவாஜா. நமக்கெல்லாம் வேண்டியோருக்கு வேண்டியன அருள்பாலித்து வரக்கூடிய உமையொரு பாகனுடைய திருவருள் துணை கொண்டு திருபுவனம் ஸ்ரீ தர்மசம்பர்தினி அம்பிகை உடனாகிய கம்பஹரேஸ்வர பெருமான் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் விசேஷமாக சரபேஸ்வர சுவாமியும் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். இவ்வாலயமானது தர்மபுர ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானத்தினுடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே வரகுணப்பாண்டியன் என்கின்ற மன்னன் வழிபட்ட ஸ்தலம். 3 குலோத்துங்க சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம். வரகுணப்பாண்டியன் மதுரையில் ஆண்ட மன்னர்களில் ஒருத்தர். அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகி இவ்வாலயத்திற்கு அருகாமில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியினுடைய பெரும் கருணையினாலே அந்த பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கப்பெற்று திரும்பவும் நமக்கு அந்த தோஷம் உண்டாகும் என்ற பயத்தையானது இந்த ஆலய கம்பஹரேஸ்வர பெருமானை தரிசனம் பெற்று உடம்பில் உள்ள பயம் நடுக்கங்களை நீக்கிக் கொண்டார். அத கம்பஹரேஸ்வரர் என்றால் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்று சொல்கிறோம். சரபேஸ்வரர் வந்து இரண்யகசிபு அப்படின்னு ஒரு அசுரன். அந்த அசுரன் நரசிம்மர் சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் அசுரத்தை தானே நரசிம்மர் சாப்பிட்டதுனால நரசிம்மருக்கு என்ன செய்யறன்னு புரியாம ஒரு நிலைமையில உலகத்தை அழிக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த கோபத்தை சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக சிவன் ஒரு உருவம் எடுக்கிறது தான் சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரர் வந்து மனிதன் மிருகம் பறவை மூன்றும் கலந்த உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு சுவாமி. அந்த ரெக்கையில ஒரு ரெக்கையில காளி, ஒரு ரெக்கையில துர்க்கை. காளி தான் பிரத்யங்கிரா தேவின்னு சொல்றத, துர்க்கை வந்து சூலினி துர்க்கைன்னு சொல்றோம். இந்த காளி துர்க்கை ரெண்டுத்துக்கும் உருவம் இல்லாமல் ரெக்கையில இருக்கு. இந்த நரசிம்மர் சாப்பிட்ட அசுர ரத்தத்தெல்லாம் வெளியில எடுத்து அவருடைய ஏற்பட்ட கோபத்தை சாந்தப்படுத்துற மூர்த்தியா சரபேஸ்வரர். அதனால ஒரே இடத்துல சரபேஸ்வரன் சொன்னா சிவன், காளி, துர்க்கை, நரசிம்மர் 4 சேர்ந்த ஒரு மூர்த்தியாக அனுகிரகம் செய்யக்கூடியவர். இவர் வழிபடுறதுனால எதிரிகள், திஷ்டிகள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் இருந்தாலும், வியாபார உத்தியோகத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறவங்க, காரிய தடங்கள், குடும்பத்திலேயோ வேலை பார்க்குற இடத்துலயோ சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்காகவும், நமக்கு தெரியாம எதிரிகள் செய்வினை தோஷங்கள் இருந்தா நீங்கிறதுக்காகவும் இவர் வழிபடுறது ஞாயிற்றுக்கிழமையில உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துல 4:30 அந்த நேரத்துல ராகுகால டயத்துல தொடர்ந்து 11 தீபம் போட்டு 11 ஞாயிற்றுக்கிழமை வந்த அர்ச்சனை 11 தடவை பிரதட்சிணம் சரபேஸ்வரர் பண்ணும் பொழுது காரிய வெற்றி ஆகும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய ஐதீகமா இருக்கு. அதே மாதிரி தினசரி யாகம் இவருக்கும், தினசரி அபிஷேகம், தினசரி சகசிரநாம அர்ச்சனையும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இங்க டெய்லி நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி இந்த சரபேஸ்வரர் வந்து மற்ற கோயில்கள்ல தூண்ல தான் பார்க்க முடியும். புதுசா நிறைய இடத்துல பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. பழங்கால கோயில்கள்ல இங்க மட்டும்தான் தனி சன்னதியா பார்க்கக்கூடிய ஒரு இடம். அதனால இந்த ஆலயத்திற்கு எல்லாருக்கும் வருகை தந்து தர்மசம்பர்தினி கம்பஹரேஸ்வரர் சரபேஸ்வரருடைய பேரொருளை பெற்றுய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்த கோவிலுக்கு வந்திருந்த சிவபக்தர் திருபுவனம் உதய அவர்களை சந்தித்தோம். அவர் கூறுகையில்,
2: வணக்கம் ஐயா. அதாவது தஞ்சை மாவட்டத்தினுடைய சிறப்புக்கு பல காரணங்கள் உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பூரா தூள் தூளா அப்படியே சிதறி ஓட செய்வதுதான் எங்க ஊருடைய சரபேஸ்வரருடைய கருணை ஐயா. இது வந்து எந்த கோயிலையும் கிடைக்காத பெரும் பாக்கியம். காரணம் கேட்டக்கா, இந்த சரபேஸ்வரருடைய வாகனம் வந்து நீங்க எதுவுமே கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வாகனம் அது. சரபேஸ்வரர் நினைத்தாலே போதுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சகல சங்கடங்களும் சும்மா அப்படியே பாத்தீங்கன்னா சக்க போட்டு போட்டு நம்ம விட்டு விலகிடுமுங்க. அந்த அளவுக்கு எல்லோருமே அனுபவிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாதாரண எளிய மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு உள்ள அத்தனை மனிதர்களும் இந்த திருபுவனத்துக்கு வந்து வணங்கி சென்றால் நான் பெற்ற பாக்கியம் என்பதை விட இந்த உலகம் பெற்ற பாக்கியம் இந்த திருபுவனத்துக்கு பெருமை உண்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா, திருபுவனத்துல வந்து காலை வச்சாலே போதுங்க சகல சங்கடங்களும் விலகிடும் என்பதற்கு பல அறிஞர்களுடைய சான்று இருக்குங்க. இந்த கோயில் வந்து 3 குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். இன்னும் சொல்ல போனா அந்த சுதை வேலைப்பாடுங்கிறது சாதாரண கிடையாங்க, கருங்கல் இல்லையே. அந்த காலத்திலே பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய முகத்தை கண்ணாடியால் பார்ப்பதை கல்லிலே வடித்திருக்கின்றான். நம்ம மாமல்லபுரத்தை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இந்த கோயில உள்ள சிற்பங்களை பாத்தீங்கன்னாக்கா, அந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில், அதுக்கு ஈடு இணையான வந்து கண்கூடா பார்த்தால் தெரியுமுங்க, அவ்வளவு ஒரு சிற்ப வேலை. பெரிய அகன்ற பெரிய விமானம்,

0: அந்த விமானம் உயர்ந்த கோபுரத்தை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரிதாங்க, நாலு திசையிலும் அப்படியே கண்ணுக்கு காணா காட்சியா தெரியுங்க. அதை விட என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த கோயில்ல வந்து வணங்கினால் உங்களுடைய பிணி, அதாவது நடுக்கம் தீர்க்கிறதுங்கிறது வேற, பயம் தீர்க்கிறதுங்கிறது வேற. அதாவது நடக்கா விமோச்சனம் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. இந்த ரெண்டு விமோச்சனமும் இந்த கோயில வந்து பார்த்தாலே கைமேல் பலன் கிடைக்கும். நன்றி ஐயா.
1: நன்றிங்க.

0: திருபுவனம் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ கம்பகரேஸ்வரரையும் இந்த ஆலயத்தில் அருளாட்சி செய்யும் ஸ்ரீ சரபேஸ்வரரையும் தரிசித்த மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: நேரம் 5 மணி 15 நிமிடம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் அலையோசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: காரைக்கால் பண்மலையின் 100.3 அலையோசியில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது தங்க மீன்கள் படத்திற்காக ராகுல் நம்பியார் பாடிய பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்.

0: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிஎம் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
10: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
14: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
15: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.
3: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பன்மலையின் 100.3 இது அலையோசை.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது அலையோசை. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்
4: திருமணத்துக்கு தேவையான சீர்வரிசை.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: காரைக்கால் பன்மலையின் 1.3, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கீட்டும் வேளை நிகழ்ச்சியில் இனி பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரைக்கால் பண்மலையின் 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஹாஜி எஸ் சையத் அலி பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் எம் ஏ உஸ்மான் பாடிய பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விளக்கேற்றும் வேளையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது டி எல் மகாராஜன் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.

0: India's largest global textile event, Bharat Tex 2026, will begin tomorrow at Bharat Mandapam in New Delhi. The four-day event will showcase India's growing global leadership in textiles, fashion, sustainability, technology, innovation, investment, and international trade. It will bring together manufacturers, exporters, global buyers, investors, policymakers, international delegations, artisans, startups, and technology providers. The mortal remains of the 15 Indian tourists who lost their lives in the boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today by Vietnam Airlines flight. The Indian Embassy in Vietnam, in a social media post, said the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and is expected to arrive at Mumbai's Chhatrapati Shivaji Maharaj International Airport at 9:35 p.m. Indian Standard Time. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has claimed responsibility for missile and drone strikes on U.S. military bases in Jordan, Bahrain, and Kuwait as part of its ongoing Eye for an Eye operation. The attacks were described as retaliation for recent U.S. strikes on Iranian military targets. According to Iran's state news agency, the operation targeted the Prince Hassan Air Base in Jordan, Sheikh Isa Air Base in Bahrain, and Ali Al Salem and Ahmed Al Jaber Air Bases in Kuwait. And benchmark domestic equity indices ended with minor gains today, reflecting a subdued trading session. The Sensex edged up 47 points to close at 77,616. Nifty added 4 points to settle at 24,211. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு இன்று முதல் வரும் 17 தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. பல்வேறு கல்வி பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் அடிப்படையில் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது விருப்பமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளித்துறையின் பாரத் டெக்ஸ்ட் 2026 கண்காட்சி நாளை தொடங்குகிறது. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த 4 கண்காட்சியில் ஜவுளி, நாகரீகம், நிலைத்தன்மை, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் கைவினைஞர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாரத் டெக்ஸ் வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் திரு நரேன் கோங்கையா, இக்கண்காட்சியில் அமெரிக்கா, ஜப்பான், போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட 14 நாடுகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் 20,000 மேற்பட்ட ஜவுளிப் பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். நியூசிலாந்தின் கிராமப்புற சமூகங்கள் துறை அமைச்சர் திரு மார்க் பேட்டர்சன் தலைமையிலான தூதுக்குழுவினர் இன்று புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்தனர். நாடாளுமன்ற பரிமாற்றங்களை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதன் அவசியத்தையும் இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தியுள்ளது என்று திரு ஓம் பிர்லா தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை புரிந்த அவர்களுக்கு இந்தியாவின் துடிப்பான நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகள் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டதாக திரு பிர்லா கூறினார். தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றும் நோக்கத்தில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். அவரது மக்களவை தொகுதி முழுவதும் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் 2029 ஆண்டிற்குள் அத்தொகுதியின் பசுமை பரப்பை 20% உயர்த்துவதற்கான செயல்

0: திட்டம் குறித்து எடுத்துரைத்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உரையாற்றுகையில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கும் மரம் நடுவது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கோரக்பூரில் உள்ள விரைவு சாலை அருகே புனிதமான திரிவேணி எனும் வேம்பு, ஆலம் மற்றும் அரசமரக் கன்றுகளை நட்டு மாநிலம் தழுவிய விருட்சரோபன் மகாயாக இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இன்று 35,27,00,000+ அதிகமான மரக்கன்றுகளை லிங்க் விரைவு சாலையில் நட்டு வரலாறு படைத்த மாநில மக்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் ஜன்பவன் வளாகத்தில் சந்தன மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் இன்று டெல்லியில் போலந்து வெளியுறவு அமைச்சகத்தின் இணை செயலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலாளர் ஆகியோரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா போலந்து கூட்டாண்மையின் ஆழமான உறவுகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடினர். தொடர்ந்து அரசியல் ஈடுபாடுகள், வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கலாச்சாரம், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான உயர்மட்ட இந்திய வர்த்தக குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
0: வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பா உடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கமாகும். இதன் முதல் கட்டமாக திரு பியூஷ் கோயல் இன்று ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். அங்கு அவர் ஸ்பெயின் வர்த்தக சபை, ஸ்பானிய வணிக அமைப்புகளின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் ஒரு வணிக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கவிருக்கிறார். இம்மாநாட்டில் வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்கள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சுற்றுலா துறை உள்ளிட்ட துறைகள் குறித்து ஸ்பானிய தொழில்துறை தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். தொடர்ந்து வரும் 14-15ஆம் தேதிகளில் பெல்ஜியத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் தேல்ஸ் குழுமம் மற்றும் சிலாக்ஸ் குழுமத்தின் தலைவர்களை சந்தித்து உரையாட உள்ளார். இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக வட்டமேசை மாநாடு மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தின் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 16-17ஆம் தேதிகளில் திரு பியூஷ் கோயல் பின்லாந்திற்கு செல்கிறார். அங்கு நடைபெற உள்ள வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் அவர் தொலைத்தொடர்பு, உற்பத்தி, ஆற்றல், போக்குவரத்து மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆராய்வதற்காக அந்நாட்டின் முன்னணி நிறுவனங்களையும் பார்வையிடுகிறார்.
1: நீர் மேலாண்மையில் நாட்டை தன்னிறைவு அடைய செய்வதற்கு கூட்டு நடவடிக்கை அவசியம் என்று பஞ்சாயத்ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இன்று கிராம பஞ்சாயத்துகளால் நடத்தப்படும் நீர் வரவு செலவு திட்டம் மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டமிடல் குறித்த தேசிய அளவிலான பயிற்றுநர்களுக்கான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், ஒரு பொதுவான இலக்கை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது அர்த்தமுள்ள மாற்றத்தை அடைய முடியும் என்று தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பை ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று கூறிய அவர், அமைச்சகம் சுமார் 1.5 ஆண்டுகளாக இதற்காக உழைத்து வருவதாகவும், பங்கேற்பாளர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று தாங்கள் பெற்ற அறிவை அவர்களது பகுதியில் நீர் தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதன் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வியட்நாமின் ஃபு குவோக் தீவு அருகே நேற்று நடந்த படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று ஹோசி மின் நகருக்கு கொண்டுவரப்பட்டன. ஹோசி மின் நகரில் தேவையான நடைமுறைகள் முடிந்தவுடன் உடல்கள் விரைவாக இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வியட்நாம் அதிகாரிகளுடன் துணை தூதரகம் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும், உடல்களை விரைந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக படகு விபத்தில் உயிர் பிழைத்த 15 பேர் மருத்துவ சிகிச்சை பெற்ற பின்னர் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தூதரகம் இன்று காலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கல்வி பாடப்பிரிவுகளில் அதிகாரப்பூர்வ நடைமுறைக்கு புறம்பாக சேர்க்கை பெற்றுத்தருவதாக கூறப்படும் தகவல்கள் மற்றும் புகார்கள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நிறுவனத்தின் அனைத்து கல்வி பாடப்பிரிவுகளுக்குமான மாணவர் சேர்க்கை முற்றிலும் விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் முழுமையான வெளிப்படைத்தன்மை

0: தகுதி அடிப்படையிலும் மட்டுமே நடைபெறுகிறது என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இளநிலை, முதுநிலை மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்புகளுக்கான சேர்க்கைகள், மத்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகள், கலந்தாய்வு மற்றும் இடஒதுக்கீட்டு நடைமுறைகள் மூலம் நீட், ஐஎன்ஐ, சிஇடி, ஐஎன்ஐ, எஸ்எஸ் போன்ற தேசிய அதிகார அமைப்புகளால் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் ஜிப்மரில் பணியாற்றும் எந்த ஊழியர் ஆனாலும், முகவர், இடைத்தரகர் அல்லது ஜிப்மர் ஊழியர்களின் உறவினர்கள் ஆனாலும், நிர்ணயிக்கப்பட்ட சேர்க்கை நடைமுறைக்கு வெளியே எந்த ஒரு பாடத்திற்கும் மாணவர் சேர்க்கையை ஏற்பாடு செய்யவோ செல்வாக்கு செலுத்தவோ எந்த அதிகாரமும் இல்லை என்பதை ஜிப்மர் வலியுறுத்துவதாக ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது. எனவே பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஜிப்மரில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இத்தகைய தவறான தகவல்களை நம்பவோ அதன் அடிப்படையில் செயல்படுவோ கூடாது என்று அறிவுறுத்தப்படுவதாக ஜிப்மரின் மக்கள் தொடர்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரண்டாவது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், மூன்றாவது இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஃபிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து அர்ஜென்டினாவுடன் மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் வெளிப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற மரநடும் இயக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடக்கி வைத்தார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழு இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. பல்வேறு கல்வி பாட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் அடிப்படையில் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியர்கோவில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். நாம சாதாரணமா பேசும் போதெல்லாம் என் நேரம் என்போம். உண்மையிலேயே நாம் யார் என்பதை நிரூபிக்கும் ஒவ்வொரு செயலும் நாம் பயன்படுத்தும் நேரத்தில் தான் இருக்கிறது. உலகில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துவதை பொறுத்து அவர் சாதனையாளராகவோ சாதாரண மனிதனாகவோ உருவாகிறார். உலகத்தில் இழந்ததை மீண்டும் பெற முடியாததில் உயிரும் நேரமும் மிக முக்கியமானவை. காலம் பொன் போன்றது என்பார்கள். நேரத்தை உங்களால் பத்திரப்படுத்த முடியாது. நொடிமுள்ளின் வேகத்தில் நீங்கள் ஓடும்போது நேரம் உங்கள் காலடியில் கிடக்கும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்கிறது வள்ளுவம். உரிய நேரத்தை பயன்படுத்தி சரியாக செயல்பட்டால் உலகையே அடையலாம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது பற்றிருந்தால் வெற்றியின் மீது

0: அக்கறை இருந்தால் உங்கள் நேரத்தை நீங்கள் சிறப்பாக கையாளுவீர்கள். உழைக்கும் காலத்தில் நீங்கள் சோம்பி திரிந்தால் ஓய்வெடுக்கும் காலத்தில் உழைக்க நேரிடும். நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் பலருக்கு புதையலை போன்றவை. அரை மணி நேர தாமதத்திற்கு பின் தேர்வரை சென்ற மாணவனிடமும், சில நிமிட தாமதத்தால் பயணத்தை இழந்த பயணியிடமும், சில நொடிகள் தாமதத்தால் பரிசை இழந்த ஓட்டப்பந்தய வீரரிடமும் நேரத்தின் மதிப்பை கேட்டு பாருங்கள். ஒரு வேலையை முடிப்பதற்கான நேரத்தை திட்டமிட்டு வரையறுத்து கொள்ள வேண்டும். திட்டமிடலும் அதற்கான தயாரிப்பு முறையும் எந்த ஒரு கடினமான வேலையிலும் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். காலத்தின் மதிப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு மாணவன் காலத்தை எப்படி கையாள்வது என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர், உங்கள் எல்லோருடைய வங்கிக் கணக்கிலும் தினமும் 86,400 ரூபாய் பணம் செலுத்தப்படுகிறது. அந்த பணத்தை நீங்கள் அன்றே செலவு செய்ய வேண்டும். மறுநாள் அந்த பணம் கணக்கில் இருக்காது. அடுத்த நாளுக்கு மீண்டும் 86,400 ரூபாய் பணம் வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவோம் என்று கூறினர். அப்போது ஆசிரியர், கடவுள் எப்போது வேண்டுமானாலும் பணம் போடுவதை நிறுத்திவிடுவார். இப்போது அந்த பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்டார். மாணவர்கள் எல்லோருமே பயனுள்ள செலவுகளை மட்டுமே செய்ய விரும்புவதாக கூறினர். அப்பொழுதுதான் ஆசிரியர் விளக்கினார். அந்த 86,400 என்பது ஒரு நாள். 86,400 வினாடிகளை கடவுள் நாளொன்றுக்கு உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கிறார். அதை அன்றே நீங்கள் செலவழிக்கிறீர்கள். எப்படி என்பதில்தான் உங்கள் முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கிறது. உழைத்து முன்னேற பயன்படுத்துங்கள். நற்செயல்களை செய்யுங்கள். அது உங்கள் எதிர்காலத்தின் முதலீடு. நாமும் நம்முடைய 86,400 எப்படி செலவு செய்வது என்று சிந்திப்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:26.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5-50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இனி வர இருப்பது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பு மற்றும் நாளை ஒலிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈரிகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை

கல்யாண் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம். வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டாங்குடி எம் வீராசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, காரைக்கால் PSR தங்க மாளிகை. லைட் ஹவுஸில் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

உள்ளார். உயர்கல்விக்கான அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரில்

0: சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல் நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்புணர்வு, இரத்த தான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15 தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது.

0: செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
10: சில பேருக்கு கீழ்த்தடை ரொம்ப பின்னாடி இருக்கும், மேல் தடை முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கீழ்த்தடையை வளர வைக்கிறதுக்கு சில விதமான ஆர்த்தோபீடிக் அப்ளையன்சஸ், வளர்ச்சி உருவாக்கக்கூடிய அப்ளையன்சஸ் அந்த யங் ஏஜ்லேயே போட்டால் தான் சரியாக வரும். அது யூஸ்வலாக 13 இயர்ஸ் அந்த டைமுக்குள்ளார போட்டுருவோம். அதை கிராஸ் ஆனிச்சுன்னா அதை போட முடியாது, ஏன்னா அந்த மாடிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்குள்ளார மெச்சூர் ஆகிடும், க்ரோத் இருக்காது, அந்த டைமில் அதை போட முடியாது. க்ரோத் இருக்கிறப்பயே இதை போட்டால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் க்ரோத் மாடிஃபிகேஷன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன்ஸ்க்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. மற்ற பசங்களுக்கு என்னன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 18 இயர்ஸ் கிளிப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 14
9: இயர்ஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க பல்லு.
10: ஆமாம், அந்த மாதிரி ஃபிக்ஸட் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவோம், அது போட்டுட்டு இருப்பாங்க. 18 இயர்ஸ்க்கு மேலே போடுவாங்க. இப்போ என்னன்னா எப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வேரியேஷன் இருக்குதுன்னு அப்பயே ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னுங்கிறது இப்போ உள்ள கான்செப்ட். இதோட கான்செப்டோட ரிசல்ட் என்னென்னா நீங்கள் கிளிப்பு போடுறதோட ரிலாப்ஸ் இருக்காது. ரிலாப்ஸ்னால் வந்து திரும்பி பல் அதே பொசிஷனுக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணும். அது வந்து சின்ன வயசுலேயே போட்டோம்னா அது இருக்காது. யூஸ்வலாக 14 இயர்ஸில்

0: இப்போ ரெக்கமெண்டட் வந்து 13 எபோவ் 13 இயர்ஸே போடலான்னுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும் ரிசல்ட். ஏன்னா அந்த குரோயிங் பீரியட்லேயே நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரதுனால அவங்களுக்கு ஈஸியாக அந்த பல்லு அமைப்புலாம் அடாப்ட் ஆகிடும். அது அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வயசானவங்களுக்கு போட்டோம்னா ரிலாப்ஸனுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. வெளியில் பல்லு திரும்பி அதே பொசிஷன் கொண்டு போகணும்னு வச்சிங்களேன், அதுதான் அதில் ஒரு வேரியேஷன். பட் பண்ணலாம், 14 இயர்ஸில் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. 14 இயர்ஸ்க்கு கீழே பண்ணுறது சில சுச்சுவேஷன்ஸில் பண்ணணும், எல்லா சுச்சுவேஷனும் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
1: சரிங்க டாக்டர், பல்லு கிளிப்பு மாதிரி முன்னாடி காலத்தில் இந்த கம்பி மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதுலேயே வந்து ரொம்ப இன்விசிபிள் கிளிப் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொன்னா, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஓகே, கொஞ்சம் வயது ஆக ஆக கூட சிலருக்கு அந்த பல்லுக்கு நடுவில் அந்த கேப் வர ஆரம்பிச்சிருது தன்னாலவே. அது ஏன் வருது டாக்டர், அதை எப்படி சரி பண்ணுறது?
0: இப்போ வயதானவங்களுக்கு பல்லு கேப் வருதுங்கிறது ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் வரும். ஒன்று வந்து அவங்களோட ஈர் வந்து வீக்காக பல்லு வந்து லைட்டாக ஃப்ளாரிங் ஆகும், முன் பல்லு வந்து அப்படியே லேசாக தூக்கிட்டு கேப் கிரியேட் ஆகும். இது காமனாக ரொம்ப பேர் இது பார்த்துருப்பாங்க. அது என்ன ரீசன்ஸ்னாலனா மெயினாக வந்து எகிர் பிரச்சனையினால இந்த மாதிரி நவரலாம். இது லோக்கலைஸ்டாக நவரலாம், அதை லோக்கலைஸ்னா ஒரு பகுதியில் ஒண்டியும் நவரலாம், இல்லை முன்னாடி உள்ள எல்லா பல்லுமே லேசாக நவுந்து வரலாம். இது வந்து கண்டிஷன் போனும் எகிரும் வீக்காக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நவுந்து வரலாம். இது ஒரு ரீசன். இது ரெண்டாவது ரீசன் என்னென்னா, பல் வந்து நம்ம கடவை பல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே வந்துடுது, அந்த பல்லை தான் நம்ம கடித்து சாப்பிட்றோம். இவங்க ஒரு 30 இயர்ஸ்னால் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த 12 வயசுனால் 20 வருஷம், 32 இயர்ஸ்னால் 20 வருஷம் அந்த பல்லை யூஸ் பண்ணுறப்ப பல் தேய்மானம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அட்ரீஷன்னு சொல்லுவோம். கடினமாக சாப்பிட்றவங்கன்னா பல் தேய்மானம் இருக்கும். தேய்மானம் இருக்கிறப்ப பின்பல் குறையிறப்ப முன்பல்ல வந்து கீழ்த்தாடையோட முன்பல் நல்லா வேகமாக இடிக்கும். இடிக்கிறப்ப ஸ்லைட்டாக கேப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து கிளிப்பும் போடணும். ரெண்டாவது வந்து பின்னாடி வந்து பல் ஆர்டிஃபிஷியலாகவே ஸ்லைட்டாக பல்லை குறைச்சிட்டு மேலே பல் வைப்பாங்க. அது வந்து அக்லூசல் கரெக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஏஜ் ரிலேட்டட் கேப் வர்றது வந்து இதுதான் 2 ரீசன்ஸ், மேஜர் ரீசன்ஸ். இன்னொன்று பல்லு எடுக்கிறதுனாலையும் வரலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:46:22. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுமார்

0: ஆரம்பம்.
1: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: இசை துருகே நிகழ்ச்சிக்காக தொடக்கமாக வருகிறது அயோத்தி படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல். என் ஆர் ரகுநந்தன் இசையமைப்பில் சாரதி வரிகளில்

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இன் சொல்லமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
11: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
13: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இசைத்துறை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் ஜெய்பீம் படத்திற்காக ஷான் ரோல்டன், பிரதீப் குமார் மற்றும் ராஜமுருகன் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இசை தொழுகை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் நெற்றிக்கண் படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் வன்மலையின் 100.3 இசைத்தூரிகை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் வேட்டையாடு விளையாடு படத்திற்காக மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104

விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று

0: இந்தியா 84-30 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நேயர்களினி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: சுபாக்கா, சுபாக்கா, என்ன பொங்கடி இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுற? என்ன இது, கோழி குஞ்சா?
10: நல்லா பாருங்க, இது காடை குஞ்சி.
9: கோழி கறிய விடவே நிறைய பேர் இந்த காடைய விரும்புறாங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கோ?
10: என்ன இருக்கா, காடை வளர்ப்புங்கிறது குறைச்ச முதலீட்டுல குறைஞ்ச காலத்துல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த தொழிலா அமையுது. இந்த காடை வளர்ப்பையே 2 முறையில வளர்க்கலாம். ஒன்னு ஆழ்கூல முறை, இன்னொன்னு கூண்டு முறை. இந்த ஆழ்கூல முறை மூலமா வளர்க்கிற காடை குஞ்சுக்கு தரையில தவிடு இல்லனா வேர்க்கடலை தோலை நல்லா பரப்பி காடைய வளர்க்கலாமா. ஒரு சதுரடிக்கே 6 காடை வரைக்கும் வளர்க்கலாமா.
9: அப்ப கூண்டு முறையில?
10: இந்த கூண்டு முறை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியா வளர்க்கறதுக்கு சிறந்த முறையே இதுதான்க்கா. 4-5 அடுக்குகள் இருக்கிற இரும்பு கூண்டுகளை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துல கூட அதிக காடைகளை வளர்க்கலாம்.
9: ஓ, அப்ப கூண்டுங்கிறதுனால கழிவுலாம் கீழே விழுந்துரும்.
10: சரியா சொன்னீங்கக்கா, காடைக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நோய் தாக்கம் ஏற்படாது, மருத்துவ செலவும் மிச்சமாகும்.

0: இன்னும் சொல்ல போனா ஒரே மாசத்திலேயே போட்ட முதலீடே எடுத்துடலாமா.
1: இன்னும் இதை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு பொங்கடி.
0: சொல்ற சொல்ற சுபாக்கா. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் காடை வளர்ப்புல என்னன்னா, சுத்தமான குடிநீர் எப்போதும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணுமா. ஒளியும் வெப்பநிலை பராமரிப்பு தான். அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு வளர ஆரம்பிக்கும் போதே தேவையான வெப்பம் வெளிச்சம் இருக்குதான்னு கவனிச்சுட்டு வரணும்.
1: இதுக்கு தீவனம் எப்படி பொங்கடி?
0: பொதுவா காடைகள்னாலே அதிக புரத சத்து தேவைப்படுமா. அதுலயும் காடை குஞ்சுகளுக்கு 27% புரதமும், பெரிய காடையா இருந்துச்சுன்னா 24% புரதமும் உள்ள தரமான தீவனம் கொடுக்கணுமா. காடை குஞ்சுக்கு தீவனமா அசோலா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இத மாதிரி பசுந்தீவனங்களா சேர்த்துக்கிட்டோம்னா காடை இறைச்சி ரொம்ப சுவையா இருக்குமா. 5 வாரம் கழிச்சு காடை நல்ல பெருசா வளர்ந்துடுமா. தன்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்குமே அதிகபட்சமா 400 to 500 grams தீவனத்தை மட்டும்தான் இதை சாப்பிடுமா. இதனால தீவன செலவு குறைவா தான் இருக்கும். அப்புறம் ஆண் காடை குஞ்சுமே தேர்ந்தெடுத்து வாங்கணும்க்கா இனப்பெருக்கத்துக்கு. ஏன்னா ஒரு ஆண் காடைக்கு 2 or 3 பெண் காடைகள் விகிதத்துல கூண்டுல அடைக்கணுமா. முக்கியமா ஒன்னு சொல்றேன், காடை பொதுவாவே மாலை நேரத்துலதான் முட்டை போடுமா, அதுவும் 3 to 6 வரைக்கும்.
1: அப்ப அந்த நேரத்துலதான் நம்ம முட்டைகளை எடுக்கணும்.
0: ஆமாக்கா, அந்த முட்டைகள்லாம் சேகரிச்சு சுத்தமாவும் பாதுகாத்து வைக்கணும்.
1: எல்லாம் சரி பொங்கொடி, விற்பனை எப்படி பண்றது?
0: விற்பனை தானே, பெண் காடை 6 to 7 வயதுலயே முட்டையிட ஆரம்பிச்சிருமா. வருஷத்துக்கு 250 to 300 முட்டை வரைக்கும் போடுமா. அதை நீங்க முட்டையாவும் விற்பனை செஞ்சிடலாம், இறைச்சியாவும் விற்பனை செஞ்சிடலாம், இல்ல காடை குஞ்சா கூட விற்பனை செஞ்சிடலாம். நீங்க காடை இறைச்சிக்கு உள்ளூர் சந்தையிலே நல்ல வரவேற்பு இருக்குக்கா நம்ம ஊர்ல. ஏன், காடை முட்டைக்கும் தான். அதான் நீங்களே சொன்னீங்களேக்கா, நம்ம ஊர் இறைச்சி கடையில
1: பார்த்தேன்னு. ஆமா பொங்கடி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது, கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: அடடா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த பூங்குடிய காணமே. எங்க போச்சு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டது.
5: உமாக்கா, அட உமாக்கா, பின்னாடிதான் திரும்பி பாருங்களேன் கொஞ்சம்.
4: அட பூங்குடி, வந்துட்டியா?

0: புலம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீங்க என்னதான் புலம்புறீங்கன்னு பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்தேன்.
1: சரியா போச்சு போ, விவசாய நிகழ்ச்சி போடுற நேரம் வந்துருச்சேன்னு அக்கறை இருக்கா உனக்கு? பின்னாடி ஒளிஞ்சு நின்னு நான் புலம்புறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா?
0: உமாக்கா, அத நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு யார் எதை பத்தி பேச இருக்கிறாங்க?
1: ரொம்ப முக்கியமான தலைப்பு பூங்கொடி. வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற தலைப்புல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்கட்டாங்குடி மு வீரசாமி அப்படின்றவங்க பேச இருக்காங்க.
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் பேச இருக்கிறாங்களா இவங்க? எங்க அப்பாவும் ரொம்ப நாளாவே ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றதா யோசனை வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டா எங்க அப்பாவுக்கும் ஒரு யோசனை வரும்ல?
1: உங்க அப்பா கேட்டா என்ன, நீ கேட்டா என்ன பூங்கொடி? நிகழ்ச்சியை நீ கேட்டுட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு.
0: சரிதான், அதுக்கு முதல்ல நீங்க ரேடியோ ஆன் பண்ணணும்ல. உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா.
0: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
2: என்னுடைய பேர் வீராசாமி.
0: சரிங்க.
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கம் இருக்கிற பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு இயற்கை வழி விவசாயி, 55 வருஷமா விவசாயம் பண்றேன்.
0: சரிங்க.
2: அதோடு இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையமாக இதை செய்கிறேன். கிட்டத்தட்ட 90% வேலைகளை எங்கள் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டுமே செய்துக்கிறேன். அதனால் நான் ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர்.
0: இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். புதுசாக இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஃபேமிலி சிஸ்டமா?
2: ஆர்கானிக் ஃபார்மிங்.
0: ஆர்கானிக் ஃபார்மிங் சிஸ்டம்.
2: ஆர்கானிக் அண்ட் ஃபேமிலி ஃபார்மிங் சிஸ்டம்.
0: உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து விவசாயம் பண்ணுறீங்கன்றீங்க?
2: ஆமாம். அதாவது ஒரே இடத்துல வீடும் நிலமும் ஒரு இடத்துல இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால தான் அந்த காலத்தில் உழவும் தரிசும் ஒரு இடம் நாங்கள்.
0: ஓஹோ ஐயா, இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்கள, ஒருங்கிணைந்த பண்ணையம் நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு என்ன காரணம் முதல்ல?
2: நான் பரம்பரையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன்.
0: ஓ,
2: படிச்சிருக்கேன்.
0: என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
2: எம்ஏ.
0: ஓ,
2: அதாவது விவசாயம்ங்கிறது பல பண்ணையங்கள் சேர்ந்தது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க. இப்போ நான் நெல் விவசாயம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் லாபம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம். சில நேரங்களில் இயற்கை இடர்பாடுகளாலேயோ இல்லை நம்முடைய இயலாமையாலேயோ தட்பவெப்ப சூழ்நிலைகளாலேயோ நீர் பற்றாக்குறை இது மாதிரி பலவிதமான காரணங்களால் அந்த விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அந்த ஒன்று மட்டுமே நம்பாமல் அதுக்கு இணையாக சேர்ந்தாப்பட இன்னும் சிலதை செய்தோம்னா ஒன்று இல்லைன்னாலும் இன்னும் ஒன்று நம்மளை காப்பாற்றும். அதுக்காக தான் இன்டகிரேட்டட் ஃபார்ம் செய்யணும். எந்த ஒரு விவசாயியும் தனியாக நான் நெல் விவசாயம் தான் செய்கிறேன் இல்லை ஆடு தான் வளர்க்குறேன் மாடு தான் வளர்க்குறேன் மீன் தான் வளர்க்குறேன்னு சொல்கிறத விட அது அதையுமே செய்யலாம். செய்யும்போது பெருசாக கவனிக்கணுமேனு ஒரு பயம் வேண்டாம். இன்டகிரேட்டடாக செய்யும்போது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தாப்பில் கிடைச்சிடும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்டர்டிபெண்டன்ட், ஒன்றை சார்ந்து மற்றொன்று. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் செய்யும்போது சிரமம் இருக்காது. எட்டருந்து நினைக்கிறவங்க தான் ஆஹா அது ரொம்ப சிரமமாச்சே, ஒரே நேரத்தில் ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது மீன் வளர்க்குறது தேன் வளர்க்குறது இதெல்லாம் செய்கிறதுனா சாத்தியமானு நினைப்பாங்க. எல்லாமே நாம் இது ஒருங்கிணைச்சு செய்யும்போது ஒன்றை இன்னொன்று பார்த்துக்கோம்.
0: ஆமாம்,
2: அதில் பெருசாக சிரமம் இல்லை.
0: இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து 25 ஆண்டுகளாக பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா? இப்போ சிறு குறு விவசாயிகளும் இப்போ 200 குழி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அவங்க விவசாயம் கை கொடுக்கலாம் கூட ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றதுக்கு எளிமையான வழிமுறைகளை சொல்லுங்க.
2: அதாவது நீங்க இப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யறதுக்கு குறிப்பிட்ட அளவு நிலம் தான் வேணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டை சேர்ந்தாப்புலயே ஒரு சின்ன இடம் இருந்தா கூட அதுலயும் ஒண்ணுக்கு மேற்பட்டது செய்தாவே இன்டகிரேட்டட் தான். இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைச்சது. அப்படி இருக்கும்போது அதுக்கு 1000 ஏக்கர் தான் வேணும், 1000 ஏக்கர் ஏதாவது வேணும்னு அவசியம் இல்லை. போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா 2 ஏக்கர் இருந்தா ஒரு ஃபுல் பிளட்ஜு இன்டகிரேட் ஃபார்ம் உருவாக்க முடியும். இருக்கிறது கொஞ்சம் இடம், அந்த இடத்துக்கு தக்கவாறு பலதை எப்படி செய்ய முடியும்? இப்ப நம்மள்கிட்ட வந்து 10 வகையான நெல் நான் சாகுபடி பண்றேன். பெரிய நிலப்பரப்பு வேணும். ஆனா ஒரு இடத்துல முயல் வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, சில ஆடு வளர்க்கறது, இந்த மாதிரி செய்யும்போது அப்படியே கொஞ்சம் காய்கறி போடுறது இப்படி செய்துக்கலாம். எது எல்லாம் குறைந்த இடத்துல செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து செய்ய முடியும். இப்போ 1 ஏக்கருக்குள்ள குளம் விட்டணும்னா 1/2 ஏக்கராவது குளம் இருந்தாதான் அவருக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்.
0: கண்டிப்பா.
2: அதனால அப்படி செய்யும்போது 1/2 ஏக்கர் அதுல போயிடும். பாக்கி 1/2 ஏக்கருக்குள்ள அவங்க என்னென்ன செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்க்குற விரும்புகிற எல்லாத்தையுமே செய்ய முடியாது. அதனால் அப்படி செய்யும்போது சரி அது மட்டும் போதும், மெயின் வந்து நமக்கு குளந்தான்னு நினைக்கிறவங்க 1 ஏக்கர்லேயே செய்யலாம், 1/2 ஏக்கர் குளத்தை விட்டுட்டு மிச்சத்தில் செய்யலாம். ஆனால் ஃபுல் பிளட்ஜாக எல்லாத்தையும் சேர்த்து செய்யணும்னா கொஞ்சம் இடம் அதிகமாக தேவை. இருக்கிறதுக்கு தக்கவாறு நாம ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்ய முடியும்.
0: உங்களோட குறிப்பு பாத்தீங்கன்னா 2 ஏக்கர் இருந்ததுன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் தாராளமா
2: செய்யலாம்.
0: இப்போ நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல என்னென்னலாம் வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
2: அதாவது நம்ம

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழிகள் பல வகை இருக்கு.
1: ஏங்க வாத்து பத்தி சொல்லல?
0: அதாவது கோழி இனத்துல சேர்ந்துட்டது வாத்து. வாத்து நாட்டு வாத்தும் இருக்கு, பெங்கால் கூஸ் இருக்கு, வான் கோழி இருக்கு, கினி கோழி இருக்கு, கருங்கோழி இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு. அப்ப கோழிங்கிறதுல இவ்வளவும் இருக்கு. மீன் 9 வகை இருக்கு, நெல் 10 வகை இருக்கு. மண்புழு உரம் ஒரு மாசத்துல 1 டன்னுக்கு மேல உற்பத்தி பண்றேன். பஞ்சகவ்யா தயார் பண்றோம். எப்படியும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு கூட ஒரு 10 லிட்டர் கொடுத்துட்டு தான் வந்தேன். அதே மாதிரி மீன் அம்லம் குளம் நம்மள்கிட்ட இருக்கு, மீன் இருக்கு, ஃபிஷ் அமினோஸ் நாம தயார் பண்றோம்.
1: எல்லாம் கடல் மீன் தானே சொல்லுவாங்களே
0: பொதுவா? ஒண்ணு இல்லையே, மீனும் சர்க்கரையும் சேர்த்தா மீன் அமிலம். நம்மள்கிட்ட மாடு இருக்கு, சாணத்தை கொண்டு பயோகேஸ் தயார் பண்றோம்.
1: பயோகேஸ்
0: ஆமா, அந்த பயோகேஸ் வேஸ்ட் எடுத்து மண்புழு உரம் தயார் பண்றோம். ஆக ஒண்ணு ஒண்ணு
1: எனக்கு உங்க வயல்ல வந்து பாக்கணும்னு எனக்கு ஆசையே ஆயிடுச்சு.
0: வாங்க வாங்க.
1: எவ்வளவு பரப்பளவுல நீங்க ஒருங்கிணைந்த பண்ணையை பண்ணிட்டு வரீங்க?
0: நம்ம பண்ணையினுடைய காம்பவுண்ட் வச்சு ஒரு பண்ணை வச்சிருக்கிறேன். அது 7 ஏக்கர். அது எல்லாமே 5 ஏக்கர் வெளியிலயும் இருக்கு. அப்ப இந்த 7 ஏக்கருக்குள்ளேயே இது எல்லாமும் இருக்கு. வெளியில இருக்கிறதுல நெல்லு மட்டும்
1: சரிங்க,
0: ஆனா முழுசும் ஆர்கானிக் தான். நான் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம்ங்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.
1: இப்போ முழுசாவே இயற்கை முறையில வந்துட்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்க தொடங்கப்பட்டதா?
0: 2000 ஆரம்பிச்சிட்டேன்.
1: எப்படி நீங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்க?
0: நான் தான் பரம்பரையில விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுல இப்ப எல்லாம் உங்களெல்லாம் அப்படி தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க படிப்புன்னு. அப்ப அப்படி இல்ல, வீட்டு வேலை செய்துக்கிட்டு தான் படிக்க முடியும். அதனால காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தான் ஸ்கூல் போகலாம். அதே மாதிரி காலேஜ் போகும்போது கூட இதெல்லாத்தையும் செய்துட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு 8 மைல், அப்ப அதாவது 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அனாமசிட்டி போய் படிக்கணும். திரும்பி வந்தா ஆடு மாட்டை பாக்கணும். அப்படி நாங்க விவசாயத்திலே ஊர் பண்ணது ஒண்ணு. சின்ன வயசுல எனக்கு இந்த இயற்கை மேல ஒரு ஆர்வம் வந்தது காரணம், அப்பவே நான் 10 வயசுனா 60 வருஷத்துக்கு முந்தி ஆடாத்தோட நொச்சி ஊமத்தை இது மாதிரி இலைகள் எல்லாத்தையும் நாம இப்ப பூச்சி விரட்டின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இலைகள்லாம் எங்க குடும்பத்துல பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நொண்ணு போய் பறிச்சுட்டு வரும். சனி ஞாயிறுல எல்லாத்தையும் ஒரு பெரிய பானையில போட்டு மாட்டு கோமியத்தை ஊத்தி அரிஞ்சு போட்டு நொதிக்க வைப்பாங்க. எதுக்குன்னு தெரியாது, தின்பண்ண வாங்கறது காசு தராங்க, சொல்ற வேலையை செய்யறோம். அதை வந்து முளா கத்திரி இதெல்லாம் செய்யும் போது அந்த கண்ணு வச்சதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சம் எங்களை ஊத்த சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரத்துல ஒரு வேலை இருக்கும். அப்படி ஊத்தினா அந்த பயிர் நல்லா பூச்சியும் இருக்காது.
1: இது நெல்லுக்கு மட்டுங்களா இல்ல காய்கறி பயிருக்குமே?
0: காய்கறி பயிர்களுக்கு தான், நெல்லுக்கு கிடையாது. நெல்லுக்கு அப்படி எல்லாம் செய்யறது இல்ல. இப்ப அதெல்லாம் அந்த சின்ன வயசுல இருந்து என் மனசுல பதிஞ்சது. நான் தலையெடுத்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பருத்தி சாகுபடி, நெல் சாகுபடிக்கெல்லாம் ஏன் வந்து சைட்டோசைம் அது மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும், இளநீர் மாதிரி நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் இளநீர் ஸ்ப்ரே பண்ணுவேன்.
1: இளநீர்?
0: ஆமா, அவ்வளவு அருமையா இருக்கும், பயிர் நல்லா வளரும்.
1: இளநீர் மட்டும் தானா?
0: இளநீர் மட்டும் தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான்.
1: இது பயிர் ஊக்கியா?
0: ஆமா, அது என்ன குளுக்கோஸ் நேரடியா வளர்த்து.
1: எத்தனை நாள் பயிரா இருக்கிறப்போ இளநீர் கொடுக்கறது சிறந்ததா இருக்கும்?
0: அதாவது சாதாரணமா ஒரு பயிர் வளருதுன்னா இளநீர் வந்து தாய்ப்பால் மாதிரி, மத்ததுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கும், தாய்ப்பாலுக்கு டைம் இல்லை. நீங்க எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். அதனால ரொம்ப இளங்கண்ணா பயிரா இருந்தா கூட நம்ம இளநீர் ஸ்ப்ரே பண்ணலாம்.
1: இப்போ நாத்து நட்டு ஒரு 30 நாள்
0: நாம செய்யற டானிக்கெல்லாம் அது ஒண்ணு. இப்ப நான் பஞ்சகவியாவே தயார் பண்றேன்னா இளநீரும் கலந்து தான் செய்யறேன். வறட்சியை தாங்கறதுக்கு ஒண்ணு வேணும், அது சிறந்தது. இப்ப இது கோடை, இந்த கோடை பயிரில எதுவா இருந்தாலும் அந்த பயிருக்கு நாம இளநீர் செய்தோம்னா அது என்னோட மேல இருக்கிற எரிச்சல் போகும், குளிர்ச்சி கிடைக்கும்.
1: கோடை காலத்துல பண்றது சிறந்தது.
0: ஆமா.
1: ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படுங்கய்யா?
0: சாதாரணமா ஒரு 100 ml போதும் ஒரு டேங்குக்கு. அப்போ 20 லிட்டர் டேங்குன்னா 0.5 லிட்டர் போடலாம், போட்டா நல்லாவே வரும். இப்பவும் பருத்திக்கு அதை செய்யலாம்.
1: இது புதுசா இருக்கு இளநீர் ஸ்ப்ரே பண்றது.
0: நான் 45 வருஷத்துக்கு முந்தி செய்ததை சொல்றேன், இப்பதான் அது இம்ப்ரூவ் ஆயிட்டுதே. இளநீர் எல்லாம் பஞ்சகவியாவுக்குள்ள வந்துடுது. ஏன்னா சாணம், கோமியம், பால், தயிர், வெண்ணெய், வாழைப்பழம், சர்க்கரை இளநீர்னு வந்துட்டுது இல்லையா. அப்போ வந்து தனியா செய்தோம், இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வழியா ஒரு இதை புதுசா உருவாக்கி செய்யறோம்.
1: இப்போ ஒரு இளநீர்லயே 40 ரூபாய் 50 ரூபான்னு விற்கிறாங்க.
0: அதனாலதான் அதனுடைய அளவை குறைச்சிக்கலாம். நாம இப்ப பஞ்சகவியாவா செய்யும் போது பஞ்சகவியா தயார் பண்றோம்னா குறைவான அளவுக்கே போட்டா போதும். இளநீர் 1 லிட்டர் போதும், சர்க்கரை 1 கிலோ போதும், வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழம், சாணம், கொம்மி எல்லாமே மாட்டுக்கிட்ட இருந்து கிடைக்கிற அஞ்சு இதை வச்சு செய்யும் போது இளநீர் அதுக்குள்ள வந்துருது. இதுவும் ஒரு இன்டெகிரேட்டட்.
1: சரிங்க, இப்ப ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ள வருவோம். இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல மாடு, ஆடு, கோழி, தேன் பொட்டி வச்சிருக்கீங்களா? எந்த வகையான மாடு வளர்த்துட்டு வருங்க?
0: நம்மள்ட்ட வந்து அதெல்லாம் கால்நடையை நம்மள்ட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. காளைகள் இல்லாம ஊசிகள்னு வந்தது. அப்படி வரும்போது இப்ப நாட்டு ரகங்கள் நாமளா உருவாக்கிக்கணும்.

0: நம்மள்கிட்ட இருக்கிறத கொண்டு அப்படிங்கிற நிலைக்கு நாம் வந்துட்டோம். இப்போ மாடுன்னு வரும்போது அது பருவத்துக்கு வரும்போது 21 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு கருவூட்டல் செய்யணும். அந்த டைமுக்கு நாம் காளையை தேடி அலையிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம நாட்டு காளைகளுடைய காங்கேயம் இது மாதிரியான இதெல்லாம் கருவூட்டல் செய்கிறாங்க. அது அந்த நேரத்தில் கிடைக்குதாங்கிறது தெரியாது, அந்த டைமுக்கு கிடைச்சாதாங்கிற மாதிரி. அதனால் இன்னும் கூட முழுசாக நம்ம பாரம்பரிய ரகங்களில் மட்டும் வந்து நிற்க முடியல. நம்ம மாடு நாட்டு மாடு அந்த நேரத்துக்கு எதையோ ஒன்று செய்கிறோம்ங்கிற லெவலுக்கும் வந்துடுது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கண்ணுக்குட்டி காங்கேயம் இருக்குது நம்ம நாட்டு மாட்டிலிருந்து. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுன்னு தான் சொல்லுவோம். சைஸ் சின்னதாக இருக்கும், திமில் இருந்தால் அது நாட்டு மாடு. நாம் கிட்டக்க போனால் ஒன்று அது விலகி போகும், அல்லது முற்றத்துக்கு வரும், இல்லை மோந்து பார்க்கும். இப்படியே பல அம்சங்கள் நம்ம நாட்டு மாடுகளுக்கு உண்டு. இந்த அம்சங்கள்லாம் இருந்தால் அது நாட்டு மாடு தான். இப்போ நம்மள்ட்ட அதில் ஒரு 7-8 இருக்குது.
1: காங்கேயும் 7 மாடு இருக்குங்களா?
0: காங்கேயும் இல்லை, காங்கேயும் 2 இருக்கு கண்ணு, மற்றெல்லாம் நம்ம நாட்டு மாடுகள் இருக்கு.
1: சரிங்க, ஓ மாடுகளுக்கு என்ன தீவிரமா கொடுக்குறீங்க?
0: நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், நாம வந்து பண்ணையில வெளியில இருந்து வாங்குறது இல்ல.
1: சரிங்க,
0: இப்போ தீவனம்னு எடுத்துக்கிட்டா நம்மள்ட்ட இருக்கிற நெல் சாகுபடியில வர்றது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு அப்படிங்கிறப்போ அந்த வைக்கோல் வந்து நம்ம மாட்டுக்கு கிடைச்சிடுது. நம்மள்ட்ட 2.5 ஏக்கர்ல 5 குளம் இருக்கு. குளத்தை சுத்தி கால்நடை தீவனத்துக்கு மரப்பயிர்கள் இருக்கு.
1: எந்த வகையான தீவன புல்?
0: அதாவது தீவன புல்னா கோ 3 கோ 4 கோ F 29 கூட 31 கொஞ்சம் தெளிச்சு வைப்பேன். கிளேரிசிடியா, சவண்டல், பூவரசு, பூவரசை கூட திங்கும். பூவரசு டிம்பர் வுட்டாகவும் ஆயிடுது. அதே நேரத்தில் அதை கழிச்சு போட்டால் கவனையில் போட்டால் சாப்பிட்றோம், சும்மா போட்டால் சாப்பிடாது, வெளியில் நிறுத்தினா.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: உமாக்கா, வளமா வாழ்றதுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டங்குடி மு வீரசாமி அவங்க பண்ணிட்டு வர ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் 26 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். அதுலயும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல என்னென்னலாம் வளர்த்துட்டு வராங்கன்னு பாருங்க. மாடு, ஆடு, கோழி, வாத்து, ஏன் மீன் முதற்கொண்டு வளர்த்துட்டு வராங்க.
3: ஆமா பூங்குடி, மொத்தமா 11 ஏக்கர்ல 5 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றாங்களாம். மீதி இருக்கிற 6 ஏக்கர்லயும் ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் பண்றாங்களாம். என்ன பூங்குடி, கோழி வளர்க்கறாங்க, மீன் வளர்க்கறாங்கன்னு சாதாரணமா சொல்லிட்ட, அது அதுல எத்தனை ரகம் வளர்க்கறாங்கன்னு சொன்னாங்களே, அதை கேட்டியா?
2: ஆமாக்கா, கேட்டுட்டு தானே இருக்கேன். நானும் இவங்க வளர்த்துட்டு வர இந்த கால்நடைகளுக்கெல்லாம் இவங்களே தீவனத்தை உற்பத்தி பண்ணி தராங்களாம்.
3: இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் பூங்குடி, இவங்க எந்த பொருளையுமே வெளியில வாங்கவே மாட்டாங்களாம். அதுலயும் வெளியில இருந்து ஆட்களை வேலைக்கு கூட வைக்க மாட்டாங்களாம். இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களேதான் இந்த விவசாயத்தை பாத்துக்கிறாங்களாம்.
2: ஆமா உமாக்கா, நிகழ்ச்சி கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்த பகுதியில இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? அப்ப உங்க பண்ணையத்துல சுத்தி மரப்பயிர் சாகுபடி,
4: மரப்பயிர் சாகுபடிகள், அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு ஒரே 2 ஏக்கர்ல 4 குளமா ஏன் பிரிச்சேன்னா, அதுல எல்லா விதமான மரங்களும் செடி கொடிகள் காய்கறிகள், இப்போ 5,000 பறவைகள் நம்ம பண்ணையில் அடையுது ஒவ்வொரு நாளும். அது ஒரு பெரிய விஷயம். கால்நடைகளுக்கு தீவனம் நம்ம பண்ணைக்குள்ளே வந்துடுது. கால்நடைகளுக்காகவே ஒரு ஏக்கரில் மாந்தோப்பு வச்சுருக்கேன். நம்ம கால்நடைகள் அங்கேயே மேஞ்சிக்கும். இந்த நாளிலெல்லாம் நரிப்பயிர் விறைப்பேன். நரிப்பயிர் அருமையாக, கால்நடை தீவனம்,
2: நம்மளும் சாப்பிட்லாம்ல.
4: நரிப்பயிர் நாம் தோசை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும்.
2: இப்போல்லாம் எங்கே காக்கவே முடிய மாட்டேங்குது.
4: ஆமாம், கிடைக்கல. நானே 175 ரூபான்னு வாங்கினேன் ஒரு கிலோ. ஏன்னா நரிப்பயிர் விதை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது, சீக்கிரம் போச்சு.
2: ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வயசு பசங்க?
4: +2. அவர் தான் மேனேஜர். இன்னொருத்தர் 10th, ஒருத்தர் 10th முடிச்சுட்டு

0: என் கூட இருக்காரு. இப்போ இவங்கள்லாம் வந்து இந்த வேலைகள்லாம் கரெக்டாக செய்துக்குவாங்க. ஆடுகளை அவுத்து விட்டா பண்ணையில மேஞ்சிக்கும், திரும்ப வந்து உள்ள நடைஞ்சிக்கும்.
1: ஆடுகளுக்கு கூடாரம் மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல பரண்மேல்
0: ஆடுகள் உண்டு? பரண்மேல் ஆடுங்கிறதே எனக்கு பிடிக்காத ஒண்ணு.
1: ஏங்க,
0: இயல்பா வாழணும். பரண்மேல் வச்சே ஒரு ஆட்டை வளர்த்தோம்னாக்கா அதுல அந்த ஆட்டினுடைய மாமிசம் கூட சத்தா இருக்கும்னு என்னால சொல்ல முடியல. உழைப்பு இல்லாத எதுவுமே சிறப்பா இருக்காது. மேலும் கால்நடைகள்னு ஏன் சொன்னாங்க? அது இப்போ காலாரம் நடந்து போகணும் வரணும். இப்போ பரண்மேல் ஆடு வளர்க்கறதுனால அதை வெளியில மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறவங்களா இருந்தா அதுல அவங்களுக்கு என்ன பிளஸ், ஒன்னே ஒண்ணு அதனுடைய கழிவுகளை இது பண்றது.
1: ஆமா,
0: அது மட்டும் இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லி, எஸ்டிமேஷன் ரொம்ப பெருசு, அதுக்கு பெரிய செலவு பண்ணணும். அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இதுக்கும் மெயின்டைன் பண்ண ஆள் இருக்கணும்னா கூட இது நாம கண் பார்வையில் இருக்கும். ஒரு ஆடு கழியுதா எப்படி இருக்குங்கிறத அது போடுற சாணத்தை வச்சே பார்த்துக்கலாம், ஆட்டையோ மாட்டையோ. இப்போ சாணத்தை இறுக்கமாக போட்டதுன்னா மாடு சரியில்லைன்னு அர்த்தம், அது இலக்கமாக போடணும். ஆடு வந்து புழுக்கையா போடணும், அது இலக்கமாக போட்டதுன்னா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தரையில் செய்யும் போது அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே பரண்மேல் ஆட்டில் அதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது, சரிதானே? இப்போ பரண்மேல் ஆடுங்கிறது பெரிய செலவுங்கிறதுனால நான் அது மாதிரி நமக்கு வந்து பெரிய பட்ஜெட்லலாம் பழக்கம் இல்லை. அதனால் நான் வந்து இதெல்லாம் பெரிய பட்ஜெட்லலாம் போகிறது இல்லை.
1: ரசனையா உங்களுக்கு ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறப்போ ரசனையோடு எங்கள் கூட பகிர்றப்போ உங்கள் எழில் மிகுந்த அந்த சோலையை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது.
0: என்கிட்ட வர்றவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஏன் பட்ஜெட் போடுறீங்க, சின்ன அளவில் செய்யுங்க, பெரிய அளவில் வளருங்க. அதாவது சின்ன அளவில் செய்யும்போது தான் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் தானாகவே இம்ப்ரூவ் ஆகிடும், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. இப்போ என்கிட்ட அரிசி கேட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களே 100 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வளருவோம், நம்ம வளர்ச்சி நமக்கே தெரியாது. அப்படி வளரணும், குளத்து மேலே கொட்டாவை போட்டு அந்த கொட்டாவில் போய் கோழி அடைஞ்சிக்கும், கோழியினுடைய புழுக்க குளத்தில் விழுந்துடும்.
1: டூவே
0: ஆமாம், எல்லாமே மல்டியாக தான் யோசிப்பேன், சிங்கிள் பர்சஸ் கிடையவே கிடையாது. அதனால அந்த கோழிகளுடைய கழிவு வந்து மீனுக்கு தீனி ஆயிடுது. அது ஒரு விதத்தில் நமக்கு அது ஒரு பிளஸ். அந்த கோழிகள் எங்கெங்க போயுது மேயுது எங்களுக்கு தெரியாது, முட்டை இடற இடம் மட்டும் தெரியும். அவங்கவுங்க ஒரு இடத்துல முட்டை இடுவாங்க, அதை போய் எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா நம்ம பண்ணையில கொட்டகை பெருசா இருக்கும், நெல் வைக்கிறதுக்கு 8-10 இருக்கும், எங்கே யார் முட்டை விடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடுவாங்க, அம்மா வந்தாங்கன்னா எங்கெங்கே முட்டை இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்டது போக கேட்குறவங்களுக்கு முட்டை கொடுப்போம். அடை வைக்கிறதும் அதே தான், வெளியில் கோழி வாங்குறது இல்லை, நத்திங் ஃப்ரம் அவுட்டோர். அதுலேயும் நம்மள்ட்ட கோழி குஞ்சு இருந்தாக்கா எப்போவது சரி, யாராவது ரொம்ப விரும்பி கேட்குறவங்க அதாவது அவங்க நேர்த்தியா வளர்ப்பாங்கன்னு எனக்கு மனசுல பட்டதுன்னா அவங்களுக்கு 2 கொடுப்பேன்.
1: அடுத்ததா மீன் வளர்க்குறீங்க, அது 9 வகையான மீன் வளர்க்குறீங்கன்றீங்க உங்க குளத்துல, அது 2.5 ஏக்கருங்களாயா?
0: ஆமா.
1: அந்த 2.5 ஏக்கர்ல உங்க மீன்களை எப்படி பராமரிச்சுட்டு வரீங்க நீங்க?
0: சாதாரண மீனுங்கிறதே கெண்டை மீன்கள், நம்ம நாட்டு மீன்கள். கெண்டை மீன்கள் பொதுவா 6 தான் மெயினா. தரமட்டத்துல கீழே குளத்துல அடிமட்டத்துல மேயற மீன்கள் 2 வகை இருக்கு, இடைமட்டத்துல மேயறது, மேல்மட்டத்தில் மேயறது அப்படின்னு சொல்லி 3 லேயர் இருக்கும். 6 வகையான மீன் வளர்க்குறேன். அதை இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு குளத்தில் ஆந்திரா ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லை, கிஃப்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபார்மிங் திலேபியா, அதுதான் கிஃப்ட்டுங்கிறது. அந்த மீன் குஞ்சு ஒரு குளத்தில் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த 6 மீனோட சேர்த்து. இன்னொரு குளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வவல், வவா மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் அது ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மீன்களில் விரால் மீன் நம்மள்ட்ட இயல்பாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மீன்கள் அந்த 6, இது 3, 9 மீன்கள் கொடுவா வளர்த்தேன், இப்போ விட்டுட்டேன், அது நம்மளால் முடியலை. ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் செய் நேர்த்தி அதிகமாக வேணுங்கிறதுனால. இப்படி 9 வகையான மீன்கள், இது ஒரு குளத்தில் மட்டும் கொட்டகை, இன்னும் 2 குளத்தில் கேஜி வச்சுட்டேன், அதில் 10 கோழி இருக்கும், அந்த குளத்துக்கு 10 கோழி, இந்த குளத்துக்கு 10 கோழின்னு.
1: எங்கள் குளம் ஓரமாங்களா?
0: குளம் ஓரமாக, குளத்துக்குள்ளே 2 போஸ்டை நட்டுவோம், அதில் இந்த கேஜியை தூக்கி வச்சிட வேண்டியது.
1: அதில் நடந்து
0: ஒரு ஏழி மாதிரி போக வர எல்லாமே எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் என்ன யோசிக்கிறனோ அது எல்லாத்தையும் மறுநாள் செயல்படுத்திடுவேன்.
1: இப்போ மீன்கள் அதிக அளவில் பண்ணிட்டு இருக்கீங்களா மீன் வளர்ப்ப?
0: சாதாரணமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம பண்ணையில் மீன் பிடிக்கிறது உண்டு, அதுக்கும் ஆள் வச்சுக்க மாட்டோம்.
1: நானும்
0: பேர பிள்ளைங்களுமே மீன் பிடிப்போம். கன்சியூமர் நம்மளை தேடி வருவாங்க, ஒவ்வொரு வாரத்துலேயும் 4 பேராவது மீன் கிடைக்காம போகிறவங்க இருப்பாங்களே ஒழிய மீன் மிச்சம் இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் வார வாரம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், மீன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கை முறையிலேயே முற்றிலும் எந்த தீவனமும் கிடையாது. அரிசி ஏதாவது, அதே நேரத்தில் அரிசி தவிடு, இது எல்லாத்தையும் கலந்து போடுவோம்.
1: தீவனம் அரிசியும் தவிடு மட்டும்,
0: வேற ஒண்ணுமே வேண்டாம். இயல்பா வளர்ற வளர்ச்சி தான் சிறப்பா இருக்கும்.
1: இந்த அசோலா உற்பத்தி சொல்றாங்க.
0: ஆமா, அசோலா நம்மள்கிட்ட தான் இருக்கும். அசோலா வந்து ஒரு பெரணி வகை, உங்களுக்கு தெரியாதுல்ல. அது ஒரு மிதவை தாவரம்.
1: ஆமா,
0: அது பயோமாஸ்ல இருக்கிற ஆக்சிஜனை

0: ஏற்றுக்கிட்டு வளர்றது. கீழே கொஞ்சம் தண்ணி வேணும் அதுக்கு, அவ்வளோதான். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறும்போது அசோலா அழியும், ஒரு நேரம் நல்லா வளரும். இப்போ அந்த தொட்டியில் இருக்கிற அசோலாவை காலையில் அப்படி கிளம்பி போனால், நானோ பேரப்பிள்ளைங்க யாரோ போகிறவங்க குளத்தை சுற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அந்த குளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டுற வேண்டியது.
1: ஏன்னா அசோலா கோழிகளுக்கு கொடுப்பாங்க,
0: கோழிகளுக்கு நாமளே சாப்பிடலாம். அசோலா வந்து ஹெவி புரோட்டீன், அதனால் புரதச்சத்து அதிகம்ங்கிறப்போ எந்த ஒரு உயிரும் வளர்றதுக்கு தேவையானது புரதம். சக்தி கொடுக்கறது கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, அதனால் அந்த புரதச்சத்து அதிகமாக உள்ளது அசோலா. அந்த அசோலாவும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். கேட்குறவங்க வர்றவங்க அசோலாவை பொறுத்த வரைக்கும் காசு இல்லை, ஃப்ரீயாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆலோசனையும் கொடுத்து அசோலா விதையும் கொடுப்பேன்.
1: சரிங்க, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தேன் பூச்சி வளர்த்துட்டு இருக்கீங்க?
0: கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கும். அதாவது தேனி இருக்குல்ல, அது பெரிய விஷயம். பூச்சி இனங்கள் இல்லைன்னா நம்ம மனிதனமே இருக்காது. கிராஸ் பாலினேஷனுங்கிறது பூச்சிகளால் வர்றது தான். அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம்ல, பெரும்பாலும் பூச்சிகளால், காற்றுனால அப்படி தண்ணியினாலும் மாறுது சொல்கிறாங்களே ஒழிய பூச்சி இனங்களால். இப்போது தேன் மற்ற பூச்சிங்களை விட தேன் பூச்சி தான் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் தாவும். ஏன்னா அது தேன் சேகரிக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக, அது 4-5 கிலோமீட்டர் கூட போகும். அப்படி போகும்போது அயல் மகரந்த சேர்க்கைக்கு அது முக்கியமானதாகுது. நம்ம பண்ணையில் அங்கங்கே தேனிப்பட்டி, இப்போ வந்து 2-3 பெட்டி தான் இருக்குது, 10 கூட இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடு போயிச்சுன்னா ஒரு பொட்டியை தள்ளிச்சுன்னா பூச்சி போயிடும். அப்போ இங்கே நாம் எல்லாத்தையுமே ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறது கிடையாது இன்டகிரேட்டட் ஃபார்மில், அது அதை பார்த்துக்கணும் அந்த மாதிரி சூழல். அப்படி இருக்கும்போது தேனும் நாம் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அயல் மகரந்த சேர்க்கை கிடைக்கிறதுனால நமக்கு இருக்கிற எல்லா விதமான மரம் செடி கொடிகளும் நல்லா பூக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ மண்புழு உரம்னு ஒன்று, இப்போ நான் வந்து 24 வருஷமாக மண்புழு உரம் தயார் பண்ணுறேன். ஒரு காலத்தில் மண்புழு உரம் மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பேன் உற்பத்தி பண்ணி, அப்போவும் நான் உற்பத்தியை நிறுத்தலை, இப்போ கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமும் இதுவும் வந்துட்டுது. நாத்தங்களுக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப அருமையாக. அதனால் மண்புழு உரத்தில் 23 வகையான சத்துக்கள் இருக்கு. இப்போ யூரியாவில் 46% நைட்ரஜன், மண்புழு உரம் 4% 5% இருக்கும். அப்போ இதனுடைய அளவுக்கு தகுந்தவாறு தானே வளர்ச்சி இருக்கும். அப்போ குவான்டிட்டியை நம்ம கூட்டினா அந்த அளவுக்கு நமக்கு வரும்.
1: சரிங்கய்யா, நீங்க சொல்லிட்டு வர ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி எளிய முறையிலேயோ, இல்லை ஒரு விவசாயி வந்துட்டு பொதுவாக சின்ன இடத்துலயுமே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறைகளை எங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துகிட்டீங்க. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நீங்க சந்திச்ச மிகப்பெரிய
0: விளைச்சலும் இருக்கும், எந்த சூழலுக்கும் பயன்படுற மாதிரி ஒத்து போற மாதிரியான ரகங்கள் தான் பெரும்பாலும் செய்யறோம். அதனால இதுல எனக்கு எதுவும் சவாலாவே தோணல.
1: நீங்க சவாலே அசால்ட்டா சமாளிச்சுட்டு இத்தனை ஆண்டுகளாக உங்க விவசாயத்துல சிறப்பாக செயல்பட்டு வரீங்க இல்லைங்களா? உங்க எதிர்காலம் திட்டம் என்ன உங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல?
0: அதாவது என்னுடைய அனுபவத்தை பலருக்கும் பகிரணும். பெரிய சந்தோஷம் என்னன்னா, இது வந்து 1000-கணக்கான பேர்களுக்கு போகுது. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் எந்த ஊருக்கு போனாலும் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய நிம்மதி. அது போதும் வாழ்க்கையில.
1: சரிங்க, மண்ணை பாதுகாத்தது தான் இன்றைய தலைமுறைக்கு நல்ல உணவை வழங்க முடியுன்ற இன்றைய உரையாடலை நமக்கு உணர்த்தி இருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்குற விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: ஆ, கொடுக்கலாமா.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்காட்டங்குடி மு வீராசாமி ஐயா அவர்களின் அலைபேசி எண் 7373434865. மீண்டும் ஒரு முறை 7373434865. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி, வணக்கம்மா.
2: பூங்குடி, வளமான வாழ்விற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற தலைப்புல மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பனங்கட்டாங்குடி மு வீராசாமி அவங்க, இவங்க எப்படி இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தாங்க, இப்போ எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்காங்கல்ல?
1: ஆமா உமாக்கா, இந்த நிகழ்ச்சியை கேட்டதுல இருந்து இவங்கள மாதிரி நம்மளும் இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றதுக்கு ஆர்வமாவும் இருக்கு, ஆவலாவும் இருக்கு.
2: கரெக்டா சொன்ன பூங்குடி. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இவங்கள மாதிரியே இயற்கை விவசாயம் பண்றதோட மட்டும் இல்லாம இவங்க கால்நடை கழிவுகளை வச்சு மண்புழு உரம், பயோகேஸ், மீன் அமிலம், பஞ்சகாவியம்னு எல்லாமே தயாரிக்கிறாங்க பாரு. அதே மாதிரி நானும் செய்ய போறேன்.
1: அப்புறம் என்ன உமாக்கா, நாளையில இருந்து வேலைய ஆரம்பிச்சிருவோம். இதுவரை

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நேர்களை, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எளிய முறையில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கேட்கலாம். நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி வழங்கும்
1: வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி போலி செய்திகளை கண்டறிவது எப்படி என்பது குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இடம்பெறுவது கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் ஹபீப் ரகுமான் வழங்கும் தகவல்கள்.
3: இன்றைய டிஜிட்டல் உலகில் உண்மையான செய்திகளுக்கு இணையாக போலி செய்திகளும் வேகமாக பரவி வருகின்றன. இப்படிப்பட்ட போலி செய்திகளை செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்டறியும் வழிமுறைகள் குறித்த ஒரு நாள் பயிலரங்கம் அண்மையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகமும் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் இணைந்து பத்திரிகையாளர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த இந்த ஒருநாள் பயிலரங்கில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் ஹபீப் ரஹ்மான் கலந்து கொண்டு விளக்கமளித்தார். அதிலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம்.
4: நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டே இருக்கு. அதனால சோஷியல் மீடியாவில் அது ஃபேஸ்புக் ஆனாலும் இன்ஸ்டாகிராம் ஆனாலும் ஒரு ஈவன் த்ரெட்ஸ் மாதிரி எந்த சோஷியல் மீடியா ஆனாலும் வாட்ஸ்அப்பில் கூட நிறைய ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதனால இந்த வேர்டு ஃபேக் நியூஸ் என்னது ஒரு பாப்புலரான வேர்டாக மாறிட்டு இருக்கு. ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் அப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கு. ஆக்சுவலி என்ன ஃபேக் நியூஸ், ஃபேக்கான ஒரு ஒரு விஷயம் எப்படி நியூஸாக வரும், அது நம்ம கொஞ்சம் யோசிக்கின்ற விஷயம் தான். ஆக்சுவலாக ஃபேக் நியூஸ்னு ஒரு டேர்ம் வந்து அகாடமிக்ஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டேன். அகாடமிக்ஸில் வி ஆர் யூஸிங் சம் அதர் டேர்ம்ஸ் ஃபார் தேட். அது வந்து ஃபேக் நியூஸ் கிடையாது, மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தான். அப்போ என்ன மிஸ்இன்ஃபர்மேஷன், என்ன டிஸ்இன்ஃபர்மேஷன், என்ன அதோட டிஃப்ரென்ஸ், அது நம்ம முதல்ல வி வில் லுக் அட் இட். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் இல்லைனா சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கிலேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஒரு போஸ்ட்டு, இஃப் ஐ ஆம் திங்கிங் அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு யோசிச்சு அப்படியே அதை ஷேர் பண்ணும்போது ஆக்சுவலி அது மிஸ்இன்ஃபர்மேஷன். ஏன்னா எனக்கு புரியாமல் நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஆம் திங்கிங் தட் இட் இஸ் ட்ரூ, அது ட்ரூவான்னு நினச்சி அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனுக்காக நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன். சேம் டைம் வந்து இஃப் ஐ நோ தட் இஸ் மிஸ்டேக், இஃப் ஐ நோ தட் இஸ் ராங், அப்பவும் கூட நாம் ஷேர் பண்ணும்போது அது வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன். டெலிபரேட்டான ஷேர் பண்ணும்போது அது டிஸ்இன்ஃபர்மேஷன். எனக்கு புரியும் அது வந்து மிஸ்டேக், அது வந்து கரெக்ட் இல்லை அப்படி தெரிஞ்சாலும் இஃப் ஐ ஆம் ஷேரிங் இட் அகெயின் அப்போது அந்த ஆக்ட் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன். அகாடமிக்ஸில் எல்லாமே ரிசர்ச்ல எல்லாமே இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேக் நியூஸ்ன்றது ஒரு கொலோக்கியல் டேர்ம் தான், கொலோக்கியல் யூசேஜ் தான், ஒரு பாப்புலர் டேர்ம் தான். ஆனால் இதெல்லாமே சேர்த்து தான் ஃபேக் நியூஸ்னு நம்ம சொல்லிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃபேக் நியூஸ் ஏன் சோஷியல் மீடியாவில் மட்டும் வந்துட்டே இருக்கு, அது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பிகாஸ் நியூஸ் பேப்பரில் நம்ம ஃபேக் நியூஸ் பார்க்க முடியாது இல்லை. சிம்லராக வந்து ரேடியோவில் கூட அவ்வளோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ரேடியோவில் கிடைக்கும். டெலிவிஷனில் கூட இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எதுவும் வராது. ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் வந்தால் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்த மாதிரி நிறையா ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மீடியாவில் எதுலையுமே வராது. அப்போ ஏன் சோஷியல் மீடியா மட்டும் இந்த ஃபேக் நியூஸுக்கு ஒரு இடவாய் மாறிட்டு இருக்குது, அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட மேஜர் ரீசன் வந்து சோஷியல் மீடியானா ஒரு அன்கண்ட்ரோல்டு ஸ்பேஸ் தான். யாருக்கும் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். அங்கே எடிட்டர் கிடையாது, அங்கே ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸே கிடையாது. ஸோ ஒரு மொபைல் ஃபோனும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். அப்போது அது வந்து க்ராஸ் செக் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட யூசர்ஸுக்கு மட்டும்தான். இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வரும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த நியூஸ் பேப்பரோட எடிட்டருக்கு தான். ஆனால் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து என்ன போஸ்ட் பண்ணாலும் என்ன நம்ம ஷேர் பண்ணாலும் அதோட கம்ப்ளீட்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ யூசர்ஸான நம்ம வி ஹாவ் டு பி அப்ஸ்கில்ட்.

டு வெரிஃபை இன்ஃபர்மேஷன். அது வெரிஃபை பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கு. அதனால அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்கில் கூட நம்மக்கிட்ட வேணும் இந்த டைமில் எஸ்பெஷலாக. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறேன், எப்படி அந்த ஸ்கில் டெவலப் பண்ணலாம், எப்படி இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட் அது கரெக்டாக இல்லையா அப்படி எப்படி வெரிஃபை பண்ண முடியும், எப்படி அதோட செக் பண்ணலாம். இப்போது நிறைய கான்டென்ட் வந்துட்டு இருக்குது, இன்ஸ்டாகிராமில்னாலும் ஃபேஸ்புக்கில்னாலும் மற்ற எந்த சோஷியல் மீடியாவிலும் வாட்ஸ்அப்பிலும் எல்லாமே இமேஜஸ் வந்துட்டு இருக்கோ, வீடியோஸ் இருக்கோ, ஆடியோ கிளிப்ஸ் இருக்கோ, டெக்ஸ்ட் மெசேஜ் கூட இருக்கும், நியூஸ் கார்டு மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கிரெடிபிலிட்டி, இதோட கான்டென்ட் எவ்வளோ கரெக்டாக அதெல்லாமே செக் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மெனி ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது சிம்பிளான ஆப்ஷன்ஸ், எப்படி அது செக் பண்ண முடியும், ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட் செக் மாதிரி எப்படி நமக்கு அது வெரிஃபை பண்ண முடியும், அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஃபேக் நியூஸில் எல்லாமே மோஸ்ட்லி அது வந்து எய்தர் இமேஜஸ் இருக்கும் இல்லைன்னா வீடியோ இருக்கும். அதிலும் இப்போது நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ், ஏஐ எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் பற்றி பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நமக்கு என்ன பார்த்தாலும் அதில் ஒரு டவுட் இருக்கணும், ஒரு டவுட்டு தான் முக்கியம். அந்த டவுட்டு வந்தால் மட்டும்தான் வி வில் கோ அண்ட் செக் இட். டவுட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவேன், நம்ம சும்மா அதை வந்து இக்னோர் பண்ணி விட்டுடுவேன், இல்லைன்னா நம்ம ஷேர் பண்ணி வேறு யாருக்குமே ஷேர் பண்ணி போட்டுவேன். ஸோ ஃபேக்ட் செக்கிங்கில் வந்து பேசிக் லெசன் அது வந்து டவுட் தான், டவுட் வேணும். சோஷியல் மீடியாவுக்குள்ளே என்ன பார்த்தாலும் அது நம்ம டவுட்டோடு மட்டும்தான் பார்க்கணும். வி மஸ்ட் ஹாவ் எ கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவேன். ஒன்ஸ் இந்த டவுட் இருந்தால் நம்ம இஃப் இட்ஸ் எ வீடியோ வி வில் சீ இட் அகெயின், இன்னும் வட்டி திரும்பி பார்த்து அதுக்குள்ளே ஏதோ டவுட் இருக்கா, அகெயின் வி வில் செக். ஸோ பேசிக்கான ரெண்டு மெத்தட்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கீவேர்ட் சர்ச்னு சொல்லுவார். கீவேர்ட் சர்ச் எப்படின்னா, ஒரு போஸ்ட், ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் ஆகலாம், யாரோ ஷேர் பண்ண ஒரு மெசேஜோ, ஒரு ஃபோட்டோ, வீடியோ, எனி திங், அந்த ஃபோட்டோ கூட ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஏதோ இருக்கும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஆர்மி வீடியோ, ஒரு ஆர்மி வீடியோ சுட்டிகிட்டே இருக்குது இப்போது, அதில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபயர் பண்ணுற ஒரு வீடியோ தான். அதோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, பங்களாதேஷி பீப்புள் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து ஷூட் பண்ணுறாரு, அப்படி தான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே வி ஹாவ் டு ஐடென்டிஃபை சம் கீவேர்ட்ஸ். ஸோ இன் திஸ் பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட், இங்கே வந்து இது என்ன சொல்கிற, பிஎஸ்எஃப்பை பற்றி சொல்கிற, பங்களாதேஷி பீப்புள் பற்றி சொல்கிற, ஆர் அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சொல்கிற, ஸோ இதெல்லாமே அந்த கான்டெக்ஸ்ட் தான். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து வி ஹாவ் டு ஐடென்டிஃபை சம் 3 கீவேர்ட்ஸ், மூணே மூணு கீவேர்ட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து பிஎஸ்எஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கலாம், அப்புறம் பங்களாதேஷி பீப்புள் அது வந்து ஒரு கீவேர்டு ஆகலாம், அப்புறம் ஃபயர் வந்து ஒரு கீவேர்டு, இப்படி எல்லாமே கீவேர்ட்ஸ் நம்ம செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம சும்மா கூகுள் எடுத்து புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டைப் ஃபேக்ட் செக். ஃபேக்ட் செக்னு மட்டும் இங்கிலீஷில் முதல்ல டைப் பண்ணணும். ஃபேக்ட் செக்னு டைப் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த செலக்ட் பண்ண கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கு, பிஎஸ்எஃப் இருக்குது, பங்களாதேஷி பீப்புள் இருக்குது, ஆர் ஃபயர் இருக்குது. ஸோ அந்த மூணு கீவேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் சர்ச் கொடுத்தா போதும், அதில் நம்ம கிடைக்க ரிசல்ட் எல்லாமே ஃபேக்ட் செக் ஆர்டிகல்ஸாக வரும். ஃபேக்ட் செக் ஆர்டிகல்ஸ்னால், தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்ட் செக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த கண்ட்ரி. இந்தியாவில் அரவுண்ட் 20 ரெக்கக்னைஸ்ட் ஃபேக்ட் செக்கிங் போர்ட்டல்ஸ் இருக்குது, இதெல்லாமே இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டாக. ஸோ அந்த மாதிரி ரெக்கக்னைஸ்ட் ஃபேக்ட் செக் போர்ட்டல்களில் எவர் ஆல்ரெடி தே விட் ஹவ் ஃபேக்ட் செக்ட் இந்த விஷயம், இட்ஸ் மல்டிபிள் லாங்குவேஜ், தமிழில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். ஸோ வாட் எவர் கீவேர்ட் நம்ம டைப் பண்ணுற கீவேர்ட் பேஸில் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இட் வில் ஷோ த ரிசல்ட்ஸ், ஃபேக்ட் செக் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ஃபேக்ட் செக்கில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் படிச்சா அதுக்குள்ளே என்ன ஆக்சுவலி என்ன ஃபேக்ட் என்ன ட்ரூத் அது அங்கே இருக்கும். சும்மா இது சரி அது தப்பு அந்த மாதிரி சொல்லி போகாது. ஃபேக்ட் செக் ஆர்டிகல்குள்ளே வந்து எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே அதோட எவிடன்ஸ் கூட இருக்கும் ஹைப்பர் லிங்க் ஃபார்மில். ஸோ ஏதோ டவுட் இருந்தால் அந்த ஹைப்பர் லிங்கில் ஒரே ஒரு கிளிக் பண்ணால் ஆக்சுவலான அந்த நியூஸ் ரிப்போர்ட், அந்த ஆர்டிகிள்ஸ், அந்த எவிடன்ஸ் எல்லாமே படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் செக் ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணி கீவேர்ட் சர்ச்சிலோட வி கேன்

0: ஐடென்டிஃபை த ட்ரூத். தட் இஸ் ஒன் வே அண்ட் தட் இஸ் த சிம்பிளஸ்ட் வே. இது யாருக்கு வேணாலும் செய்யலாம். இதுக்கு ஏதோ பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே வேணாம். சும்மா ஒரு ஃபேக்ட்செக்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு அந்த கூட 2-3 கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டைப் பண்ண மட்டும் போதும். ஸோ அந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணுறதுனால பி நீட் அ கான்டெக்ஸ்ட். ஸோ எந்த லாங்குவேஜில் இந்த போஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, அந்த லாங்குவேஜில் அந்த போஸ்ட் கூட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அந்த சேம் லாங்குவேஜில் நம்ம கீவேர்ட்ஸ் டைப் பண்ணலாம். ஈவன் கீவேர்ட்ஸ் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம், மேஜர் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த கீவேர்ட்ஸோட பேஸில் வி வில் கெட் த ஃபேக்ட் செக் ஆர்டிகிள்ஸ். ஸோ அந்த ஃபேக்ட் செக் ஆர்டிகிள்ஸ் படித்தா வி வில் கெட் டு நோ த ட்ரூத். தட் இஸ் ஒன் சிம்பிளஸ்ட் வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் கூட இல்லாமல் ஒரு ஒரு இமேஜ் ஒரு வீடியோ இஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னா தேர் வி வில் நாட் ஹாவ் கீவேர்ட்ஸ். இல்லை, கீவேர்ட் செலக்ட் பண்ண முடியாது. கீவேர்ட் செலக்ட் பண்ணணும்னா வி மஸ்ட் ஹாவ் எ கான்டெக்ஸ்ட், ஒரு டீட்டெயிலான கான்டெக்ஸ்ட் வேணும். அப்போ தான் வி கேன் ஜஸ்ட் செலக்ட் சம் 2-3 கீவேர்ட்ஸ். அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் கூட இல்லாமல் சும்மா ரேண்டம் ஒரு பிக்சர் மட்டும் இல்லைனா ஒரு ஒரு வீடியோ மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னா அந்த கான்டெக்ஸ்டில் வி கேன் யூஸ் த ப்ராசஸ் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச். ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்னா அந்த டேர்ம் மாதிரி தான், சிம்பிள், ரிவர்ஸில் சர்ச் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம கூகுளில் ஏதோ ஒரு ஒரு டைப் பண்ணால், ஒரு கீவேர்ட் டைப் பண்ணால் இமேஜ் சர்ச் பண்ணலாம்ல. ஒரு கார்னு டைப் பண்ணால் கார் இமேஜ் கிடைக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் அங்கே கொடுத்து அந்த இமேஜை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம கேட்குறேன். ஸோ கூகுள் வில் ஷோ அஸ் all the details related to that image. அது வெப்பில் எங்கே இருந்தாலும் எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாலும் அந்த ஓல்டாக இருந்தாலும் சரி அந்த டீட்டெயில்ஸ் வி வில் கெட். இப்போ ஒரு இமேஜ் சர்க்குலேட் பண்ணுறேன்னா வி கேன் ஜஸ்ட் யூஸ் கூகுள் லென்ஸ். கூகுள் லென்ஸ் இந்த ரிவர்ஸ் இமேஜ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். வேறே நிறைய டூல்ஸ் இருக்குது, பிங்கில் சர்ச் பண்ணலாம், யாண்ட்ரிக்ஸ்னு ஒரு டூல் இருக்குது, ஆனால் கூகுள் லென்ஸ் தான் கொஞ்சம் கூட ஒரு பாப்புலர் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ கூகுள் லென்ஸ் எல்லாரோட ஃபோன்லுமே இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லானாலும் ஒரு கூகுள் நம்ம கூகுள் சர்ச் க்ரோம் இல்லைனா கூகுள் சர்ச் பார் கூட ஒரு கேமராவோட மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும், அதுதான் கூகுள் லென்ஸோட ஐக்கன். அங்கே ஒரே ஒரு டேப் பண்ணால் கூகுள் லென்ஸில் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த கேமராவில் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணலாம் ஒரு இமேஜ். ஆர் இன்னொரு ஃபோன் இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயே வந்த ஒரு இமேஜ் இருக்குன்னா வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் அந்த மாதிரி ஏதோ வந்த இமேஜ்னா வி கேன் டவுன்லோட் இட். அந்த டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் கேலரியில் இருக்கும் அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கூட இந்த லென்ஸில் ஆட் பண்ணி ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ இது சர்ச் பண்ணும்போது அந்த இமேஜ் அந்த கலர் கோட் எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த இமேஜ் வெப்பில் எங்கே இருக்கோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது வந்து சப்போஸ் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்த ஒரு இமேஜ் இருக்குன்னா ஆல் த டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு தட் இமேஜ் வி வில் கெட். அப்போது வி வில் கம் டு நோ ஓகே திஸ் இஸ் இது வந்து ஒரு பழைய இமேஜ். இமேஜஸ் மட்டும் இல்லை, சப்போஸ் ஒரு வீடியோ நம்ம கீவேர்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு கான்டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு வீடியோ மட்டும் சர்க்குலேட் பண்ணுறதுனாலும் அந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குன்னா அந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அது கூட நம்ம கூகுள் லென்ஸில் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சில் வி வில் கெட் த ரிசல்ட். அந்த வீடியோ எங்கே எப்போ பப்ளிஷ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைமில் எப்போ பப்ளிஷ் பண்ணுறது, எந்த சைட்டில், எப்போ, எந்த நியூஸ் ஆர்டிக்கிள் கூட. ஸோ அந்த இமேஜ் கூட இல்லைனா அந்த வீடியோ கூட அது முன்னாடி பப்ளிஷ் பண்ணால் நியூஸ் ரிப்போர்ட்டில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போது அந்த டீட்டெயில்ஸ் படித்தாலும் ஆக்சுவலாக அந்த இமேஜோட கான்டெக்ஸ்ட் என்னென்னு வி கேன் நோ. அது வந்து செகண்ட் மெத்தட். அப்போது இன்றைக்கி நம்ம ரெண்டு மெத்தட் தான் டிஸ்கஸ் பண்ணுறது. ஒன்று வந்து கீவேர்ட் சர்ச். கான்டெக்ஸ்ட் இருந்தால் மட்டும்தான் கீவேர்ட் சர்ச் பண்ண முடியும். We have to choose 2-3 keywords and search it with the words fact check. Fact check nu modhila type panni keywords kuda seithu search pannalam, adula result kedaikum, fact check articles kedaikum. Second method lo vandu if we don't have a context and the time we can do reverse image search, adula Google Lens use pannikalam and the image oda actual context vandu we will get it as result. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே இதுக்காக எக்யூப்ட் ஆகணும். அப்போ மட்டும்தான் வி கேன் ஆக்சுவலி காம்பேட் மிஸ்இன்ஃபர்மேஷன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி போலி செய்திகளை கண்டறிவது எப்படி என்பது குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இடம்பெற்றது கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் ஹபீப் ரஹ்மான் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: அரியன் மண்டல செய்தி பிரிவு.
1: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காற்றில் வரும் கானம்.
2: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்க அழைக்கலாம். 03-638 என்ற முன்னிணைப்பினை தொட்டு 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-42-7231 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். இன்றைக்காக கேள்வி, சமீபத்தில் குடும்பத்துடன் நீங்கள் பார்த்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நேயர்கள் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
3: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
2: பாஸ்கர் சார்க்கு என்ன பாட்டு வேணும்?
3: எஸ் ஜானகி அம்மா இரங்கலை தெரிவித்துக் கொள்றேன் மேடம். இருந்ததுக்கா காரைக்கால் அடுத்து வந்து உதயத்துல வந்து எஸ் ஜானகி பாடின பாட்டை போடுங்க.
2: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் சிறப்பு மருத்துவ தொடர் நலமே சூழ்க. VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து

0: மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடைசிச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள்.

பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது காற்றில் வரும் கானம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மகாராஜா சில்க் அண்ட் ரெடிமேட்ஸ்,
1: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5 முதல் 50% தள்ளுபடி, ஜூலை 13 முதல் மகாராஜா சில்க் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை, திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட்ஸ், காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி, அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க மகாராஜா சில்க் திருவாரூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்க யார் வந்திருக்காங்க கேக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் பனகுடியில இருந்து லதா கிருஷ்ணன் மேடம்.
0: லதா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
5: தரை கடந்த ஒரு சீன்ற படத்துல இருந்து ஓடத்தில தண்ணீர்.
0: சரிங்க, பாடல் வந்து கேக்கலாம். நன்றி. நன்றி
5: நன்றிங்க மேடம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
5: காரைக்கால் நளினி.
4: நளினி அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு?
5: ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அந்த
4: பாடல் வரும், கேட்கலாம். நன்றிங்கம்மா.
5: நன்றி மேம்.
4: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
4: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
11: வைக்கிங்
4: பனியன் ஊரும் உறவும் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 மட்டுமே.
4: இன்றைக்காக காரைக்கால் பண்பலை 100.3 வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சமீபத்தில் குடும்பத்துடன் நீங்கள் பார்த்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பண்ணைபுரம் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் சொல்லி கட்டா குஸ்தி 2 அது சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் ராஜ் அவங்க இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, நான் சமீபத்தில் குடும்பத்தோடு பார்த்த படம் கருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம். 2012 கடைசியாக சென்னையில் வந்து முகமூடி படம் பார்த்தேன், தியேட்டரில் படம் பார்க்கும் ஆர்வம் குறைந்து விட்டது, இப்பொழுது பண்பலையில் பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கேட்பதில் ஆர்வம் வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம். புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க, கட்டா குஸ்தி 2 பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேரும் கூட அருண் எஸ் அப்படின்ற ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, தனியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டா குஸ்தி 2 சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம குடும்பத்தோட வீட்லேயே இருக்கட்டும், திரையரங்குலேயே இருக்கட்டும், நம்ம ஒன்றா உட்காந்து அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது குறைஞ்சி வருது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறதோ கேட்குறதோ வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக தான் கேட்டிருந்தேன் சமீபத்தில், இல்லை எப்போவோ நீங்கள் ஒன்றா குடும்பத்தோட எல்லாருமே பார்த்தது என்ன அப்படின்றத தான் நான் கேட்டிருந்தேன். அடுத்து வந்து கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா வந்து இனியரோ உனக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுபதின்ற ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, 2001 திருமணமான புதுதில் குடும்பத்தோடு அனைவரும் தியேட்டருக்கு சென்று ஆனந்தம் படம் பார்த்தோம், அருமையான படம் அப்படின். அதன் பிறகு 2015 வந்து டிவியில் பார்த்ததா விஸ்வாசம் படம் பார்த்தோம், அதன் பிறகு படம் பார்க்கும் ஆர்வமே குடும்பத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.

பவித்ர மாணிக்கத்துலேருந்து ரகுபதி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இரவு வணக்கம், நாங்கள் காரைக்காலில் இருந்தப்போ குடும்பம் மற்றும் எனது மச்சான் குடும்பத்துடன் சேர்ந்து பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன படம் பார்த்தாங்கன்னு சொல்ல, அமிர்தவராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் இவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று நான் எனது குடும்பத்துடன் பார்த்து மகிழ்ந்த பொழுதுபோக்கு திரைப்படம் இதயம் முரளி, நேரம் போனதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம், சமீபத்தில் குடும்பத்துடன் பார்த்த திரைப்படம் நூறு சாமி, நான் மட்டும்தான் பார்த்தேன் கட்டா குஸ்தி டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, எங்கள் தங்கம் திரைப்படம் பார்த்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, கருப்பு படத்தை குடும்பத்தோடு சென்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேமத்தூர் அமுதா சேகர், குடும்பத்தோடு போய் பார்த்த படம் கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்னிலம் அம்பலவாணன், நாங்கள் குடும்பத்துடன் பார்த்த திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இனி இரவு வணக்கம், சமீபத்தில் குடும்பத்துடன் பார்த்த படம் வந்து துள்ளாத மனமும் துள்ளும், எத்தனை முறை பார்த்தாலும் விஜய் நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கும், பாடல்கள் இசை மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே ஓடுதுரை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கல் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் வந்து டிவியில் பார்த்தோம், யூத் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தோட. அடுத்து கலாவதி ராஜ்மோகன், இரவு வணக்கம், இதுவரை நாங்கள் குடும்பத்தோடு எந்த படமும் பார்த்ததில்லை, என் பையன் பொண்ணுக்கு படம் பார்க்குறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் இவங்க மட்டும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, குடும்பத்துடன் ஒரு வருடத்திற்கு முன் பார்த்த படம் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால்லேருந்து தனுஷா, நான் குடும்பத்துடன் கடைசியாக பார்த்த திரைப்படம் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யார் சொல்லியிருக்காங்க, ஜோதி சொல்லியிருக்காங்க, குடும்பத்துடன் பார்த்த படம் கருப்பு, நானும் கணவரும் பார்த்தோம் கட்டா குஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை மணி சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் குடும்பத்தோடு பார்த்த படம் தாய் கிழவி அப்படின்ட்டு. அடுத்து யார், ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் நான் குடும்பத்தோடு பார்த்த படம் கருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, ஆமாம் கடைசியாக குடும்பத்தோடு பார்த்த திரைப்படம் எதுன்னு கேட்டிங்க, ஆனால் அதில் எனக்கு சந்தேகம், வீட்டில் டிவியில் பார்த்ததா இல்லை தேட்டரில் பார்த்ததான் தான், அதை நீங்கள் கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பார்த்தீங்களோ அதை சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் வீட்டில் பார்த்தா என்ன, தேட்டரில் பார்த்தா என்ன, என்ன படம் பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதம்பார் கலைச்செல்வி இவங்க சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம் கொடுத்துட்டு நேற்று தான் குடும்பத்தோட பார்த்தோம், அந்த திரைப்படம் பெட்டி என்ற டப்பிங் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடும்பத்துடன் பார்த்த படம் ரஜினி முருகன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 வருடங்களுக்கு பிறகு நேற்று தான் சபீன் தியேட்டரில் வந்து குடும்பம் 2 தம்பி குடும்பம் எல்லாரும் சேர்ந்து கட்டா குஸ்தி திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலங்கண்ணிலேருந்து மகேஸ்வரி சிவகுமார். அடுத்து சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், இனிய இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேதாரண்யம் பைத்தவரங்காடு மருத வடுகநாதன் வந்து, அப்போது உள்ள அந்த 16 வயதுனிலே அந்த படம் பார்த்து அசந்து போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நளினி சங்கர் அருணேஷ், நாங்கள் பார்த்த திரைப்படம் அமரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார், லாஸ்ட்டாக பார்த்தது ரோஜா அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நாங்கள் குடும்பத்தோடு பார்த்த படம் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேரம் இப்போ 8:49 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
4: அன்பான சோதிக்கு அன்பு.

0: வணக்கம், மதுரையில இருந்து ஆண்டனி.
1: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் சார்?
0: காதல் ஓவியம் திரைப்பட சிவரி, அது ஜானகி அம்மா வயசுல, அத நாசம் என் ஜீவன் என்ற பாடல் சிவரி. வாய்ப்பு நன்றி.
1: பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காரைக்கால் பண்மலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா?
6: நான் பட்டின செல்லூர் அம்சவல்லி பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு உங்களுக்கு?
6: செந்தூர போய்கிற ஜானகிம்மா பாட்டு.
5: பாட்டு வரும், கேட்கலாம். நன்றிம்மா.
6: நன்றி மேடம்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய காரை எக்ஸ்பிரஸ். 100.3 இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆரிஸ்

0: 5 முதல் 50% தள்ளுபடி. ஜூலை 13 முதல் மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர். ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள் ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. தி ஹெட்லைன்ஸ். India and US engage for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37%.

0: Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம், அவன் பிறந்தபோது அவருடைய அரண்மனையிலே திருக்கோவலூரிலே நடந்த கொண்டாட்டங்களை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார்.
4: அந்த சமயம் உன்னுடைய கொள்ளுப்பாட்டனாராகிய பராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழ குலத்தை விளங்க வைப்பதற்காக நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அரிஞ்சயனுக்கும் உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன் உன் பிராயத்தில் மன்மதனை ஒத்த அழகுடன் விளங்கினான். சோழ குலத்திலோ அல்லது தமிழகத்து சிற்றரசர்கள் வம்சத்திலோ அவ்வளவு அழகுடைய பிள்ளையை யாரும் அதற்கு முன் கண்டதில்லை. இதனால் உன் தந்தைக்கு சில சங்கடங்களும் நேர்ந்தன. குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்டிர்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசி பேசி பூரித்தார்கள். உன் தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். அர்ஜுனனையும் மன்மதனையும் நிகர்த்த அழகன் அவன் என்பதுடன் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்ற எண்ணத்தினாலும் அவ்வளவு ஆர்வத்துடன் இருந்தார்கள். உன் தந்தையை மருமகனாக பெறும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனைக்கெத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அழகுடையவர்களாக எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானித்த போது மலையமாநாடு முழுதும் அல்லோலகல்லோலப்பட்டது. அவ்வளவுக்கு தமிழகத்து சிற்றரசர்கள் எல்லோரும் அசூயை கொண்டார்கள். அதை நான் பொருட்படுத்தவில்லை. மூன்று உலகம் பிரமிக்கும்படியாக உன் பெற்றோர்களின் திருமணம் தஞ்சையில் நடந்தது என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்தபோது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம்தான் அதிக குதூகலமாயிருந்தது. உனக்கென்ன பெயர் வைப்பது என்பது பற்றி குதூகலமான சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ் பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் இரண்டையும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு நாமகரணம் செய்தார்கள். தூபார் ஆதித்தா, திருநாவலூரின் கோவில் சிகரம் தெரிகிறது. நம்பி ஆரூர் சுந்தரமூர்த்தி அடிகள் பிறந்த ஸ்தலம் அது. அங்கே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்ய சோழர் முகாம் செய்திருந்தார். கதைகளிலும் காவியங்களிலும் வரும் எத்தனையோ வீரர்களை பற்றி கேட்டறிந்திருக்கிறேன். இந்த வீர தமிழகத்தில் எவ்வளவோ வீரர்களை பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ராஜாதித்தரை போன்ற இன்னொரு வீரரை பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. போர்க்களத்தில் அவர் போர் செய்வதை பார்த்தவர்கள் யாராயிருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்ல அவர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இரட்டை மண்டலத்து அரசனாகிய கன்னரதேவனை முறியடித்து மானியகேடம் என்னும் அவனுடைய தலைநகரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். முன்னொரு காலத்தில் பல்லவ குலத்து மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி நகரை அழித்தது போல மானியகேட நகரை அடியோடு அழித்தால்தான் இரட்டை மண்டலத்தாரின் கொட்டமடங்கும் என்றும் தானும் மாமல்லரைப் போல புகழ் பெறலாம் என்றும்

0: ராஜாது திரண்டினார். அதற்கு வேண்டிய மாபெரும் சைன்யத்தை திரட்டுவதென்றால் லேசான காரியமா? மாமல்லர் 7 வருஷ காலம் படை திரட்டியதாகச் சொல்லுவார்கள். அவ்வளவு காலம் தனக்கு வேண்டியதில்லை என்றும், 3 அல்லது 4 ஆண்டுகள் போதும் என்றும் ராஜாதித்யர் கூறினார். படை திரட்டிச் சேர்ப்பதற்கும் திரட்டிய படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்கும் தகுந்த பிரதேசம் இந்த கெடில மாற்றுக்கும் தென்பெண்டை நதிக்கும் இடைப்பட்ட நாடுதான் என்று தேர்ந்தெடுத்தார் ஆதித்தா. அந்த நாளில் இந்த 2 நதிகளுக்கும் இடையிலே உள்ள பிரதேசத்தை நீர் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. அந்த காட்சிகளை பார்த்தவர்களோ உயிர் உள்ள வரையில் அதை மறக்க மாட்டார்கள். திருநாவலூரில் ராஜாதித்யர் 30,000 வீரர்களுடன் தங்கியிருந்தார். பெண்ணை ஆற்றங்கரையில் முடியூரில் சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன்குமாரன் 20,000 வீரர்களுடன் முகாம் செய்திருந்தான். உன் பாட்டன் அரிஞ்சயன் என்னுடன் திருக்கோவலூரில் இருந்தான். நானும் அரிஞ்சயன் இருவரும் 50,000 வீரர்களை ஆயத்தம் செய்தோம். இன்னும் கொடும்பாளூர் பெரிய வேளான் இன்று சோழ நாட்டுக்கு சனியனாக முளைத்திருக்கும் பழுவேட்டரையன், கடம்பூர் சம்புவரையன் இந்த திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசனாக முனையதரையன், மழநாட்டு மழவரையன், குன்றத்தூர் கிழான், வைதும்பராயன் முதலியவர்கள் தத்தம் படைகளுடன் இந்த 2 நதிகளுக்கும் இடையில் தங்கியிருந்தார்கள். யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் தெரிந்த கைக்கோளரின் 3 கைப்படைகளும் இங்கே முகாம் போட்டிருந்தன. இப்படி தங்கியிருந்த படைகளுக்குள்ளே அடிக்கடி பயிற்சி போர்கள் நடக்கும். யானைகளோடு யானைகள் மோதும் போது பூகம்பம் வந்துவிட்டதாகத் தோன்றும். குதிரைப்படைகளின் அணிவகுப்புகள் வேல் பிடித்த வீரர்களுடன் பாய்ந்து செல்லுங்கால் எழும் சத்தம் பிரளயகால சமுத்திரம் பொங்கி வருவது போல இருக்கும். வீரர்கள் வில்லுகளிலிருந்து அம்புகள் விட்டு பழகி கொள்ளும் போது அந்த சரமாரியினால் வானமே மறைந்துவிடும். எதிரிப்படைகளை தாக்குவதற்காக 1,000 1,000 வீரர்கள் நாவலோ நாவல் என்று ஏககாலத்தில் கர்ஜித்துக் கொண்டு கிளம்பி பாயும் போது உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதாகவே தோன்றும். இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு திரள் திரளாக ஜனங்கள் வருவார்கள். இந்த திருமுனைப்பாடி நாட்டிலும் நடுநாட்டிலும் உள்ள ஜனங்கள் மிக நல்லவர்கள், அதோடு வீரம் மிகுந்தவர்கள். இங்கே படை திரண்டிருந்த போது அவர்களுடைய விவசாயத்துக்கு பெரும் குந்தகங்கள் நேர்ந்தன. அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவே ராஜாதித்யர் அந்த 2 நாட்டிலும் பல ஏரிகள் தோண்டுவித்தார். கொள்ளிடத்திலிருந்து புதிய ஆறு வெட்டி கொண்டு வந்து வீரநாராயணபுரத்து ஏரியில் நிரப்புவதற்கும் ஏற்பாடு செய்தார். ஆதித்தா, அந்த ஏரியின் வளத்தினால் பெருநன்மை அடைந்தவன் கடம்பூர் சம்புவரையன். அவன் அன்றைக்கு ராஜாதித்தரின் அடிபணிந்து நின்ற நிலையையும் இன்று அடைந்திருக்கும் செல்வச் செருக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு பெரு வியப்பு உண்டாகிறது.
1: ஆதித்த கரிகாலன் குறுக்கிட்டு, தாத்தா, சம்புவரையர் செருக்கை பற்றி தங்களுக்கு என்ன கவலை? தக்கோலத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கெழில கரையில் திரட்டிய மாபெரும் சைன்யம் எப்போது இங்கிருந்து புறப்பட்டது? அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருந்தும் என் பெரிய பாட்டனார் அவ்வளவு பெரிய மகாவீரராயிருந்தும் ஏன் நம் படைகள் தக்கோலத்தில் தோல்வியுற்றன? தாங்களும் அந்த போரில் கலந்து போரிட்டவரல்லவா? ஆகையால் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்களே என்றான்.
0: ஆம், நானும் அந்த போர்க்களத்தில் இருந்தேன். அதை பற்றித்தான் உனக்கு சொல்லப் போகிறேன். ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான்.

0: வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகாசமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகரமீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயுவேக மனோவேகமாக ஓடி வந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சக்கரவர்த்தி சுந்தர சோழரின் மாமனாரும் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் பாட்டனாருமான மலையமானுக்கு ஆடி 18 கடம்பூர்ல நடந்த விருந்துக்கு அழைப்பு இல்லை. அதிலேயே சந்தேகம் முளைச்சிட்டுது அவருக்கு. நள்ளிரவு சதி கூட்டத்தில் கலந்துகிட்டு ஊர் திரும்பின குன்றத்தூர் கிழார வழியில மடக்கி நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நினைவிருக்கும். உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லைன்னு செஞ்சுட்டு மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணி இருக்காங்க. இதை பேரனிடம் சொன்னவர் சற்றைக்கெல்லாம் ஆவேசம் கொண்டு, என் உடம்புல உயிர் இருக்கும் வரை இந்த சோழராஜ்யம் உன்னை விட்டு போக விடேன்னு கர்ஜித்ததையும் கேட்டோம். இந்த கட்டத்தில் மறுபடியும் தனக்கு முறையான அழைப்பு இல்லாததால் ஏதேதோ சந்தேகங்கள் புரை புறையாக வந்திருக்கும் அந்த வீரக்கிழவருக்கு. எனவே பேரனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பித்து அவனுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரின் வீர வரலாற்றின் உச்சகட்டம் வரை வந்துட்டார். சுற்றி வளைச்சு பெரிய பீடிகை தான் விந்திய பர்வத்தம். ஏறத்தாழ நாட்டின் மத்திய பகுதியில் மேற்கே இருந்து கிழக்காக சுமார் 1100 கிலோமீட்டர் நீளம் பரவி இருக்கிற மலைத்தொடர். உஜ்ஜயினி இதன் வடக்கே உள்ள நகரம். இதுக்கு தெற்கே நர்மதை நதி. நர்மதைக்கு தென்பகுதியில் சாத்பூரா மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது. அதன் தெற்கு பகுதியில் தப்தி அல்லது தாப்பி நதி. பெரும்பாலும் அனைத்து நதிகளும் மேற்கிலிருந்து கிழக்கு ஓடும்போது நர்மதியும் தப்தியும் கிழக்கிலிருந்து மேற்கா ஓடுவது குறிப்பிடத்தக்கது. முடியூர் கல்வெட்டு தொடர் முடியூர் நாட்டு கிராமம். திருக்கோவலூருக்கு கிழக்கே ஏறத்தாழ 20 கிலோமீட்டர், திருநாமநல்லூர் என்கிற திருநாவலூருக்கு வடகிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர். கோவில் திருமுண்டீஸ்வரம். வெள்ளன் குமரன் சேரநாட்டு சிற்றரசன், ராஜசேகரன் என்பவனின் மகன். மலைநாடுன்னு சொல்லப்படுற சேரநாட்டின் வள்ளுவ நாடு என்கிற பகுதியில் திரு நந்திக்கரை புத்தூரில் பிறந்தவன். பொதுவாக சேர மன்னர்கள் சோழர்களோட நட்பு பூண்டு வந்திருக்காங்க. மகோதயபுரம் என்னும் கொடுங்கோலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்ச மன்னர்களில் தானு ரவிவர்மன் ராஜாதித்தனின் பாட்டனார் முதலாம் ஆதித்த சோழனுக்கு உற்ற நண்பன். ரெண்டு நாடுகளுக்கு இடையே வாணிபம் பெருக அமைக்கப்பட்ட ராஜகேசரி பெருவழி என்கிற வணிக பாதை இந்த நட்புக்கு நல்ல சான்று. பரகேசரி விஜயாலயனின் மகன் ராஜகேசரி ஆதித்தன் என்பது நினைவிருக்கும். சரமாரி இந்த தொடருக்கு பொருள் அம்பு மழை. குந்தகங்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் இதையெல்லாம் குறிக்கும். சரி, பயிற்சி போர் அப்படி நிஜ போர் மிலாடுடையாரே தொடர்ந்து சொல்ல கேட்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: PSR தங்க மாளிகை.

0: நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலை 100.3 இனி கேட்கலாம் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக. முதலாவதாக வருகிறது அகல் விளக்கு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 11 மணிக்கு விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல், 5 முதல் 50% தள்ளுபடி ஜூலை 13 முதல் மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர்.
0: சோகமே சுகமாயது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக ஒலிக்க வருகிறது. பிரியா படத்திற்காக KJ யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜா இசையமைப்பில்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியின் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம், 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் July 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லகேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5% முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இனி இளமை காலங்கள் படத்திற்காக KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 11 மணிக்கு VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். நேரம் இப்போ 9:49, காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இனி என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு படத்திற்காக KJ யேசுதாஸ் மற்றும் சித்ரா பாடிய பாடல், இளையராஜா இசையமைப்பில்

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருவாரூர் சீமா டி சில்க்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்கும்

0: அவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:55.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
12: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
13: வணக்கம். நாம சாதாரணமா பேசும் போதெல்லாம் என் நேரம் என்போம். உண்மையிலேயே நாம் யார் என்பதை நிரூபிக்கும் ஒவ்வொரு செயலும் நாம் பயன்படுத்தும் நேரத்தில் தான் இருக்கிறது. உலகில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆனால் அதை முறையாக பயன்படுத்துவதை பொறுத்து அவர் சாதனையாளராகவோ சாதாரண மனிதனாகவோ உருவாகிறார். உலகத்தில் இழந்ததை மீண்டும் பெற முடியாததில் உயிரும் நேரமும் மிக முக்கியமானவை. காலம் பொன் போன்றது என்பார்கள். நேரத்தை உங்களால் பத்திரப்படுத்த முடியாது. நொடிமுள்ளின் வேகத்தில் நீங்கள் ஓடும்போது நேரம் உங்கள் காலடியில் கிடக்கும். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்கிறது வள்ளுவம். உரிய நேரத்தை பயன்படுத்தி சரியாக செயல்பட்டால் உலகையே அடையலாம். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது பற்றிருந்தால், வெற்றியின் மீது அக்கறை இருந்தால், உங்கள் நேரத்தை நீங்கள் சிறப்பாக கையாளுவீர்கள். உழைக்கும் காலத்தில் நீங்கள் சோம்பி திரிந்தால் ஓய்வெடுக்கும் காலத்தில் உழைக்க நேரிடும். நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் பலருக்கு புதையலை போன்றவை. அரை மணி நேர தாமதத்திற்கு பின் தேர்வரை சென்ற மாணவனிடமும், சில நிமிட தாமதத்தால் பயணத்தை இழந்த பயணியிடமும், சில நொடிகள் தாமதத்தால் பரிசை இழந்த ஓட்டப்பந்தய வீரரிடமும் நேரத்தின் மதிப்பை கேட்டு பாருங்கள். ஒரு வேலையை முடிப்பதற்கான நேரத்தை திட்டமிட்டு வரையறுத்து கொள்ள வேண்டும். திட்டமிடலும் அதற்கான தயாரிப்பு முறையும் எந்த ஒரு கடினமான வேலையிலும் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கிறது. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். காலத்தின் மதிப்பு பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு மாணவன் காலத்தை எப்படி கையாள்வது என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர், உங்கள் எல்லோருடைய வங்கிக் கணக்கிலும் தினமும் 86,400 ரூபாய் பணம் செலுத்தப்படுகிறது. அந்த பணத்தை நீங்கள் அன்றே செலவு செய்ய வேண்டும். மறுநாள் அந்த பணம் கணக்கில் இருக்காது. அடுத்த நாளுக்கு மீண்டும் 86,400 ரூபாய் பணம் வந்து சேரும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு பொருளை வாங்குவோம் என்று கூறினர். அப்போது ஆசிரியர், கடவுள் எப்போது வேண்டுமானாலும் பணம் போடுவதை நிறுத்திவிடுவார். இப்போது அந்த பணம்

0: பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று கேட்டார். மாணவர்கள் எல்லோருமே பயனுள்ள செலவுகளை மட்டுமே செய்ய விரும்புவதாக கூறினர். அப்பொழுதுதான் ஆசிரியர் விளக்கினார், அந்த 86,400 என்பது ஒரு நாள். 86,400 வினாடிகளை கடவுள் நாளொன்றுக்கு உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கிறார். அதை அன்றே நீங்கள் செலவழிக்கிறீர்கள். எப்படி என்பதில்தான் உங்கள் முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கிறது. உழைத்து முன்னேற பயன்படுத்துங்கள். நற்செயல்களை செய்யுங்கள். அது உங்கள் எதிர்காலத்தின் முதலீடு. நாமும் நம்முடைய 86,400 எப்படி செலவு செய்வது என்று சிந்திப்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள்.

0: மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேல் தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது ராமு படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலையின் 1.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வண்ணக்கிளி படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல் கே. வி. மகாதேவன் இசையமைப்பில் ஏ. மருதகாசி வரிகளில்

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது. குலைபாக வழிபடத்திற்காக ஏ.எம். ராஜா மற்றும் ஜிக்கி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த இசையமைப்பில்

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜ

0: ஸ்ரீவைகுண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
0: நேரம் இப்போ 10:16:27 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி அவன்தான் மனிதன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில்

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம். படகோட்டி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கவிஞர் வாலியின் வரிகளை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்த இசையமைப்பில்.

10:26 காரைக்கால் பன்மலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி சுமை தாங்கி படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவு மலரும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லகேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 11 மணிக்கு வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை, காரைக்கால். இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது ராஜா மலையசிம்மன் படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல், மருதகாசி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்கும்

0: அவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆரி சூப்பர் சேல் 5-50% தள்ளுபடி ஜூலை 13 முதல். மகாராஜா சிலுக்ஸ் திருவாரூர்.
2: பத்து 10:36 காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும். நிகழ்ச்சிக்காக இனி சபாஷ் மீனா படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியாக தொடர்ந்து நாம் கேட்கலாம் பாக்யலட்சுமி படத்திலிருந்து பாடல்.

காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி உயர்ந்த மனிதன் படத்திற்காக பி. சுசிலா பாடிய பாடல்.

0: ஆடி மாதத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் 99 ரூபாய்க்கு சேலை. திருவாரூர் மகாராஜா ஆடி சூப்பர் சேல் ஜூலை 13 முதல். சேலைகள், ரெடிமேட் காலணிகள், பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், காஸ்மெட்டிக்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்திற்கும் 5 முதல் 50% தள்ளுபடி. அதுக்கும் மேல ஸ்பெஷல் ஆஃபரா 99 ரூபாய்க்கு சேலை தராங்க. மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இனி கேட்கலாம் தெய்வ மகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்.

இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நிறைவான பாடல் வருகிறது. ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். 11:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கள்.

இணை வழங்கும் இன் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி ஜி கோபிகா ஸ்ரீ. 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: தர நிகழ்ச்சி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நிலமாய் வாழ, பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம், இதில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 ஊரும்புறவும் தரங்கம்பாடி வட்டம் வசிஷ்டா ஸ்டேரியிலிருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசே, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நிலமாய் வாழ, பற்கள் ஈரிகள் மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எளிய முறையில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் காற்றலையில் நாளை கேட்டும் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani, the news read by R.S. Raghu. Commerce and Industry Minister Piyush Goyal today dismissed media reports of a deadlock in India-US trade talks, calling them as completely false, baseless and misleading. In a social media post, Mr. Goyal said, India and the US teams are fully engaged for a trade pact that is balanced, commercially meaningful and delivers tangible benefits for businesses, farmers, workers and consumers. He said, he had a fantastic meeting with the US Trade Representative Jameson Greer in New Delhi last month in this regard. Mr. Goyal said, both sides reaffirmed their commitment to an agreement that is balanced, commercially meaningful and delivers tangible benefits for businesses, farmers, workers and consumers in both the countries. He asserted that their teams remain fully engaged in achieving the objective.